நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஆஷ்டாத மாதம் 3 நாள் 2026 ஆண்டு ஜூன் மாதம் 24 தேதி இன்று புதன்கிழமை 102.8 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நிலையத்து நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:50 நிமிடம். தொடர்வது மங்கள இசை.

நாள் ஒரு குரல். எண்ணன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகர்க்கு. அதிகாரம் செய்நன்றி அறிதல். விளக்கம்: எந்த அறத்தை அழித்தவருக்கும் தப்பி பிழைக்க வழி உண்டாகும். ஒருவர் செய்த உதவியை மறந்து அழித்தவனுக்கு உய்வு இல்லை.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: வரைக்குமே
1: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
2: உங்கள் FM ரெயின்போவில்
1: தினமும் காலை 9:02
2: நேயர் விருப்பம்.
1: WhatsApp
3: 7598510505.

0: என்ற நம்பருக்கு.
1: மன்னா, மன்னா.
2: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
1: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் மன்னா.
3: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
1: கவலை வேண்டாம் மன்னா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
2: என்ன வழி?
1: இத கேளுங்க மன்னா.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்று நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
5: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
6: ஆமா மன்னா.

நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் க. அம்சப்பிரியா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். தெய்விய ராகம். உழவர்களுக்கான செய்திகள். இதில் கரும்பு சாகுபடியில் அதிக மகசூல் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். சூழல் அறிவோம். ஒளி மாசு ஏற்படுத்தும் பாதிப்புகள் தொடர்ச்சி. வாசிப்பவர் கே. குணசேகர் அவர்கள். புதுவை புதுமை தமிழமுது. தமிழ் மொழியின் தொன்மைகள் குறித்து டி கே செல்வமேரி சந்திரிகா அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. நலமாய் வாழ. பெண்களின் ஆரோக்கியத்தில் யோகாவின் பங்கு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியற் துயர் பேராசிரியர் டாக்டர் ஏ. வேல்குமாரி அவர்கள்.

காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:20 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அன்பரசி. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. பன்னிரண்டு 30:00 புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா. 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, குடும்பங்களை கட்டமைப்பதில் சமுதாயத்தின் பங்கு குறித்து சமூக மருத்துவர் சமூக பணியாளர் திருமதி கல்பனா முத்துராஜ் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஜோ. 2:15 காலத்தை வென்ற காணங்கள்.

பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர், குழந்தைகள் நலன் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் குழந்தைகள் நலத்துறை பேராசிரியர் டாக்டர் சி வெங்கடேஷ் அவர்கள். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங். மாலை 5

மணிக்கு அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சாண்டின். 6:20 மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிலவரம் குறித்து டெல்லி அஞ்சல் கேட்கலாம். இரவு 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 தேன் சிந்து தேவானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். இரவு 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, மதியம் 2:00, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கு ஒரு முறையும் இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். சேவை செய்திகள். கடலூர் மாவட்டம் கெடிலம் நதிக்கரை அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்பாள் உடனுரை, அருள்மிகு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஸ்வர ஆலயம், ஸ்ரீ ஸ்ரீ ஷண்முக ஞானியார் சித்தர் பீடம், ஸ்ரீ தியான சிவபெருமாள் கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை ஸ்ரீ தியான சிவபெருமானுக்கு கும்பாபிஷேகம் தீபாராதனை. சிதம்பரம் காசிம்கான் பேட்டை அருள்மிகு ஸ்ரீ மாதானத்து மாரியம்மன் ஆலய ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை யாக பூஜை, மகாபூர்ணகுதி திருமுறைகள் பாராயணம், விமான மகா கும்பாபிஷேகம், ஸ்ரீ விநாயகர் திருமுருகன், துர்க்கையம்மன் ஸ்ரீ மாதானத்து மாரியம்மன் மகா கும்பாபிஷேகம்.

கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி ஆதிநாராயணபுரம் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயில் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா சம்ரோக்ஷனா இன்று காலை திருப்பாவடை சாற்றுமறை இரவு பெரிய திருவடி சேவை திருவீதி புறப்பாடு.

விழுப்புரம் மாவட்டம் களிஞ்சிக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ சப்த கன்னிகள், ஸ்ரீ தர்ம சாஸ்தா, ஸ்ரீ பொறையாத்தம்மன், ஸ்ரீ வேம்படி மாரியம்மன், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ எல்லையம்மன், ஸ்ரீ கெங்கையம்மன், ஸ்ரீ திரௌபதியம்மன் மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை மகா கும்பாபிஷேகம். மாலை அர்ஜுனன் திரௌபதியம்மன் திருக்கல்யாணம். இரவு சுவாமி திருவீதி உலா. விழுப்புரம் மாவட்டம் சொர்ணவூர் மேல்பாதி கிராம ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மகா சம்ரோக்ஷண விழாவில் காலை விஸ்வரூப தரிசனம், கும்பம் வீதியுலா, மகா சம்ரோக்ஷணம் திருவாதாரம், மாலை கல்யாண உற்சவம் திருவீதியுலா.

0: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் க. அம்சப்ரியா அவர்கள்.
1: கற்பனையின் சிறகுகள். நம்மை சுற்றிலும் இயங்கிக் கொண்டிருக்கும் உலகம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சட்டென்று மென்மையாக்குவது கற்பனைதான். கற்பனை என்பது கண்ணால் காணாததை மனதால் உணரும் மாயசக்தி ஆகும். காலை, இரவு, மாதங்கள், வருடங்கள், இப்படி பொழுதுகளின் பெயர்களை கடந்து மனிதர்களை மனிதர்களாக தக்க வைத்திருக்கும் அபூர்வம்தான் கற்பனை. இன்றைய உலகில் நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் ஒவ்வொரு படைப்பும் ஒரு நாள் யாரோ ஒருவரின் கற்பனையில் தொடங்கியதுதான். பறவையை கண்டு இதுபோல நாமும் பறக்க முடியும் என்று கற்பனை செய்து காரியத்தில் இறங்கியதால் தான் நமக்கு விமானம் சாத்தியமாயிற்று. இப்படித்தான் பல கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. கனவு காண்பதற்கும் கற்பனை செய்வதற்கும் வேறுபாடு உண்டு. கனவு என்பது துவக்கப்புள்ளி, கனவின் செயல்பாட்டு வழிமுறை கற்பனை. நமது கனவுகளுக்கு ஆக்கபூர்வமான செயல் வடிவம் கொடுக்க கற்பனை உதவுகிறது. பகலைப் போல வெளிச்சம் இருந்தால் என்பது கனவு. செயற்கையாக வெளிச்சத்தை உருவாக்கலாம் என்பது கற்பனை. அறிவியல் கற்பனையால் விளைந்த விளைச்சல். பல கண்டுபிடிப்புகளும் இப்படியான உருவம் அப்படியான உருவம் என்று வடிவமைக்க தேவை இந்த கற்பனையே. வலி இருக்கும் இடத்தில் ஒரு கவிதை உருவாகிறது. தோல்வி இருக்கும் இடத்தில் ஒரு கனவு விதைக்கப்படுகிறது. அந்த விதை வெற்றி எனும் விளைச்சலாகிறது. நமது பல எண்ணங்களை குழந்தைத்தனமானது என்று நினைக்கிறோம். ஆனால் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுவே நம் செயல்களாக மாறுகின்றன. இலக்கியம் கற்பனையின் தாயகம். பாரதிதாசன் நிலவை கற்பனை செய்யும் அழகு நம் மனதில் நீங்காத ஓவியமாகிறது. அந்த கற்பனை நம்மை மகிழ்ச்சியை தூண்டுகிறது. முழுமை நிலா, அழகு நிலா, முளைத்தது விண்மேலே, அது பழமையிலே புது நினைவு பாய்ந்து எழுந்தாற்போல, அழுத முகம் சிரித்தது போல, அள்ளி விரித்தாற்போல, மேல் சுழற்றியறிந்த வெள்ளித்தட்டு தொத்தி கிடந்தாற்போல, முழுமை நிலா, அழகு நிலா என்று தன் கற்பனையால் சிறகு விரித்து வானத்தில் மிதக்கிறார். இயற்கை அழகை தங்கள் கற்பனையால் மெருகேற்றி உவமை அணிகலன்களை அணிவித்து இதோ இதுதான் அழகியல் உலகம் என்று நம் கவிஞர்கள் கொண்டாடியுள்ளார்கள். இந்த கற்பனை உலகில் வாழும் நாம் மகிழ்ச்சியை வேண்டுமளவு பருகி தீர்க்கிறோம். கம்பர் உட்பட அத்தனை கவிஞர்களும் கற்பனையில் உச்சம் தொட்டு நம்மை மகிழ்வித்திருக்கிறார்கள். அழகை அள்ளிப்பருக மட்டும்தான் கற்பனை என்றில்லை. தனிப்பட்ட முறையில் நம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க கற்பனை தேவையே. கற்பனை என்பது மனிதனின் உள் உலகம், தனிநபர் வாழ்க்கை என்பது அவன் வெளி உலகம். இந்த இரண்டிற்கும் இடையில் நடக்கும் அமைதியான உரையாடல்தான் ஒருவரின் அடையாளத்தை வடிவமைக்கிறது. கற்பனை இல்லாமல் வாழும் வாழ்க்கை வெறும் நடைமுறையாக மாறும். அது சுவையற்ற உணவை போன்றது, சத்தற்ற திரவத்தை போன்றது. நான் யார், நான் எப்படி வாழ விரும்புகிறேன் என்ற வினாக்களுக்கு விடை தேடுவது கற்பனையே. ஆக தனிநபர் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கு கற்பனை அவசியம். எதை விரும்புகிறோமோ அதை அடைய கற்பனையே விளக்காகிறது. பொருத்தமற்ற எண்ணங்களை விளக்கி பொருத்தமான எண்ணங்களை

0: கற்பனை செய்தால் அனைத்து செல்வங்களும் பெருகும். கற்பனை அறிவியல் இரண்டும் எதிரெதிர் துருவங்களைப் போல தோன்றினாலும் நாணயத்தின் இரு பக்கங்களாகவே காட்சியளிக்கின்றன. கற்பனை என்பது இப்படி இருந்தால் என்று வினாவை உருவாக்குகிறது, அறிவியலோ அப்படி என்றால் நிரூபிப்போம் என்று பதில் தேடுகிறது. இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் கற்பனையின் சிறு புள்ளிகள்தான். கற்பனை எனும் புள்ளி உருவாகியபின் அது செயல் வடிவங்களுக்கு செல்லும்போது கண்காணிப்பு, சோதனை, நிரூபித்தல் என்று வளர்கிறது. ஆக உலகம் கூறாததை கற்பனை மெதுவாக கற்றுத்தரும். இன்று சாத்தியமில்லை என்று ஒதுக்கப்படும் கற்பனை நாளை சாதனையாக மாறும். கற்பனை இல்லாத வாழ்க்கை வானமில்லாத பறவை. எண்ணங்கள் பறக்கத் தொடங்கினால் வாழ்க்கை உயரும், உயரம் தொடும். கற்பனையை நம்புகிறவர்கள் எதிர்காலத்தை உருவாக்குகிறார்கள். சமூகத்தின் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை கற்பனை செய்வோம், செயல்படுத்துவோம், பொன்னான உலகை படைப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் க. அம்சப்ரியா அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:16. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் இல்லங்கள் தோறும் பக்தி மனங்களை கமழ வரும் இந்நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் நான் உங்கள் சகி ரேவதி. நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடல் பெங்களூர் ஏ.ஆர். ரமணி குரலில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி திங்கள் 10 நாள் புதன்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் கரும்பு சாகுபடியில் அதிக மகசூல் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: கருத்தமுத்தே, ஏப்பா கருத்தமுத்தே.
1: யாரு வர போறதுல தூரமா?
0: ஏப்பா நான் தான்ப்பா காத்தமுத்து.
1: யாரு காத்தமுத்தா? வாப்பா வாப்பா வாப்பா, இந்த பனி இறங்குத, அதனால தூரத்திலிருந்து பார்க்கும் போது உன்னுடைய மூஞ்சி சரியா தெரியலப்பா.
0: ஏப்பா நான் கருப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு தானே என்ன கிண்டல் பண்ற?
1: அப்படி இல்லப்பா, உண்மையிலே தெரியலப்பா பனி இறங்குவா.
0: சரி சரி, அது என்ன கரும்பு பத்தி பாட்டு பாடிட்டு வந்த?
1: கரும்புன்னு சொன்னா இனிக்கும்.
0: சரி சரி,
1: கரும்பு எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா?
0: ஆமாப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். நீ மரவள்ளியில சாகுபடி பண்ணிட்டு இருந்த?
1: ஆமாம்பா, அதாவது மரவள்ளி முடிச்சிட்டு பயிர் சுழற்சி முறையில மாற்று பயிரா கரும்பு பயிரிடலாம்னு இருக்கும்பா.
0: ஓஹோ, கரும்பு சாகுபடியில இறங்க போற?
1: ஆமா,
0: அது மூலியமா வந்து லாபம் அடையலாம்.
1: ஆமா,
0: கரும்பு ஒரு பணப்பயிரு.
1: ஆமாம்பா.
0: சரி, உன்கிட்ட ஒரு கேள்வி.
1: என்ன சொல்லு.
0: கரும்புல இருந்து சக்கரைய நம்ம செய்யறோம் இல்லையா?
1: ஆமா,
0: அந்த சக்கரைங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு சொல்லும் பாப்போம்.
1: எனக்கு எப்படிப்பா தெரியும், நீயே சொல்லும்பா.
0: ஒண்ணு இல்லப்பா, இந்த கரும்போடைய அறிவியல் பெயர் வந்து சக்கரம் ஆபிசி நேரம். இதுல இருந்து கூட அந்த சக்கரை அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கலாம்.
1: ஓ ஆமால.
0: ஆமாப்பா, கிட்டத்தட்ட 8000 வருடங்களுக்கு மேல நம்ம பகுதிகளில் இந்த கரும்பு இருக்குதுப்பா.
1: 8000 வருஷங்களுக்கு மேலவா?
0: ஆமாப்பா, அதாவது குறிப்பா வெப்பமண்டல பயிர் கரும்பு. அதனால நம்மளுடைய நாடு, அப்புறம் சீனா, அப்புறம் பிரேசில்,
1: சரி,
0: அப்புறம் வந்து கியூபா, இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் அதிகமா விளையுதுப்பா.
1: ஓஹோ, காத்தமுத்த கரும்புனுடைய தோற்றத்தெல்லாம் பத்தி சொல்ற, எனக்கு ஒண்ணும் அது முக்கியமா தெரியலப்பா. எனக்கு வந்து கரும்பு பயிரிடணும், அதுக்குண்டான வழியை சொல்லு.
0: ஏம்பா கரும்பு பயிர் செய்ய போற?
1: ஆமா,
0: அதுக்கு முன்னாடி கரும்போடைய புகழையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா?
1: ஆமா, அது சரிதான்.
0: நம்மளுடைய சங்க பாடல்ல புறநானூர்ல 99வது பாடல்ல அதியமான் அப்படிங்கிற மன்னன் கரும்பை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தினான் அப்படின்னு ஒரு பாட்டுல வருதுப்பா.
1: ஓஹோ, காத்தமுத்த நீதான் கரும்பு நிறைய பயிரிடுறவன் நிலத்துல, உனக்கு பலவித தொழில்நுட்பங்கள்லாம் புதுசு புதுசா தெரியும், கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா எனக்கு.
0: ஒன்னும் இல்லப்பா, முன்னாடி எல்லாம் வந்து கரும்புல வந்து விதை கரணை வெட்டி அந்த இருபொரு கரணைய நட்டு அதுல இருந்தான் நம்ம சாகுபடி பண்ணிட்டு இருந்தோம். இப்ப லேட்டஸ்டா என்னன்னா, விதை பரு இருக்கு இல்லையா?
1: ஆமா,
0: அந்த கனவுல பரு கிளம்புமே, அந்த பருவுல இருந்த நாத்துக்களை உற்பத்தி பண்ணி அது மூலியமா நம்ம கரும்பு விவசாயம் பண்றது.
1: நெல்லு நாத்து மாதிரியா?
0: ஆமாப்பா, எப்படி வந்து நம்ம நெல்லு வந்து நாத்தா பயிர் பண்ணி அதுக்கு பிறகு நடுறோமோ அது மாதிரி இந்த கரும்பு விதை பரு இருக்கு இல்லையா?
1: ஆமா,
0: அதுல இருந்து நாத்துக்களை உற்பத்தி பண்ணி அதுக்கு பிறகு நடவு செய்யறது.
1: என்னப்பா இது, புதிய தொழில்நுட்பத்துல ஒரு அதிசயமாவும் இருக்குது.
0: ஆமாப்பா, கரும்போடைய மொத்த வயசுல கிட்டத்தட்ட 1 மாசம் இதனால குறைஞ்சிடும்பா நமக்கு.
1: பரவாயில்லையா,
0: அதனால நமக்கு லாபம்பா.
1: சரி, நமக்கு லாபம் தான் முக்கியம். காத்தமுத்து, நீ விதை பருவுல இருந்து நாற்றுகளை உற்பத்தி பண்ணலாம்னு சொன்ன, அத கொஞ்சம் தெளிவா சொன்னா எனக்கு புரியும்பா.
0: ஒண்ணு இல்லப்பா, 7 to 9 மாதம் இந்த வயதுடைய கரும்பு எடுத்துக்கணும்.
1: சரி,
0: அதுல நோய்வாய்ப்பட்ட கரும்பு, அப்புறம் நோஞ்சானா இருக்க கரும்பு, இதெல்லாம் வந்து நம்ம தள்ளி விட்டுட்டு நல்ல வாலிபம்

0: இருக்கக்கூடிய இந்த கரும்புகளை எடுத்துக்கிட்டு
1: ஓஹோ,
0: அந்த கரும்புல இருந்து விதைப்பரு சீவல்களை தேர்வு செய்யணும். அதாவது கணுக்களுக்கிடையே 7 முதல் 8 அங்குலம் இடைவெளி உள்ள விதைப்பொருட்களை நம்ம தேர்வு செய்யணும். நோய் தாக்கிய பழுதடைந்த விதைப்பொருட்களை நம்ம தவிர்த்துடணும். இது மாதிரி விதைப்பரு சீவல்களை வெட்டி எடுத்த பிறகு
1: சரி,
0: 1% சுண்ணாம்பு கரைசல்ல இவற்றை நனைத்து ஈரமான சாக்கு பையில போட்டு ஒரு 3 லிருந்து 4 நாளுக்கு அப்படியே மூடி வச்சிடணும்பா.
1: ஓஹோ,
0: ஏன் மூடி வச்சிடணும் தெரியுமா? 4வது நாள்ல அதை திறந்து பார்க்கும் போது அந்த விதை பருவெல்லாம் வந்து நல்லா முளை கட்டி இருக்கும்.
1: ஆஹா, ரொம்ப அழகுபா, அழகு அழகு.
0: ஆமா, அதுல நல்ல ஆரோக்கியமான விதை பொருட்களை நம்ம தேர்வு செஞ்சு அதை தான் நம்ம நாற்றுகளா மாத்தணும்.
1: சூப்பர்பா.
0: இப்ப நாற்றா நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா?
1: ஆமா.
0: அதுல 25 லிருந்து 35 நாள் வயதுடைய நாற்றுகளை எடுத்து அதை நடவு செய்யணும்.
1: ஓஹோ,
0: நடவுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குப்பா.
1: என்ன விஷயம், கொஞ்சம் தெளிவா சொல்ல.
0: நடவுக்கு 1 நாள் முன்பு இந்த நாற்றுகளுக்கு நீர் கொடுப்பதை நம்ம நிப்பாட்டினோம். நாற்றுக்கு நாற்று

0: அதை தான் நம்ம நாற்றுகளா மாத்தணும்.
1: சூப்பர்ப்பா.
0: இப்ப நாற்றா நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா,
1: ஆமா,
0: அதுல 25 35 நாள் வயதுடைய நாற்றுகளை எடுத்து அதை நடவு செய்யணும்.
1: ஓஹோ,
0: நடவுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குப்பா.
1: என்ன விஷயம் கொஞ்சம் தெளிவா சொல்ல.
0: நடவுக்கு ஒரு நாள் முன்பு இந்த நாற்றுகளுக்கு நீர் கொடுப்பதை நம்ம நிப்பாட்டினோம். நாற்றுக்கு நாற்று 2 அடி இடைவெளியில நம்ம நடவு செய்யணும். இப்படி நடவு செஞ்ச பிறகு 45வது நாள் அப்புறம் 90வது நாள்ல மண் நனைக்கணும்.
1: ஓஹோ,
0: ஏன்னா வேர் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், கரும்பு சாஞ்சிடக்கூடாது.
1: ஆமா,
0: எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம பார் அணைச்சிட்டோம்னா தண்ணி ஓட்டத்துக்கு தண்ணி ஓட்டமாச்சு.
1: ஆமா,
0: கரும்பு நல்லா வேர் விட்டு அது பக்க கிளையெல்லாம் நிறைய தூர் வெடிச்சு நிறைய கரும்பாகும். நம்ம விட்டது ஒரு நாத்து.
1: ஆமா,
0: ஆனா அதுல இருந்து ஏகப்பட்ட கரும்பு வெடிச்சு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி நமக்கு நிறைய மகசூல் கொடுக்கக்கூடிய கரும்புகள் உற்பத்தி ஆகும்,
1: நல்லா ஒசரமா வளரும்.
0: ஆமாப்பா.
1: காத்தமுத்த, நாற்று நட்டாச்சு, இப்ப பயிறு வளர்ந்துகிட்டு இருக்க, நீர் நிர்வாகம் பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லலாம்.
0: ஒண்ணு இல்லப்பா, நாம இந்த மாதிரி நவீன கரும்பு சாகுபடிக்குன்னு போயிட்டோம்னா சொட்டு நீர் பாசனம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுப்பா.
1: ஓஹோ,
0: அதாவது கரும்பு நடவுக்கு முன்னாடியே இந்த சொட்டு நீர் பாசன குழாய்களை நாம மேலாப்புலயும் வச்சுக்கலாம், மண்ணுக்குள்ளாரையும் புதைச்சும் நம்ம வச்சுக்கலாம்.
1: என் பக்கத்து குளிகாரம் முனுசாமி இது மாதிரிதான் பைப்லயே வச்சு தண்ணி கொண்டு போறான்.
0: அதுதான்ப்பா ரொம்ப நல்லது, களையும் கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா தண்ணி கண்டபடி எல்லா இடத்துலயும் பாயாது இல்லையா.
1: ஆமாமா,
0: கரும்பு பக்கத்திலே மட்டும்தானே தண்ணி பாயும், கரும்புடைய வளர்ச்சிக்கு மட்டும்தான் தண்ணி தேவைப்படுது.
1: ஆமாமா,
0: அதனால களை செடிக்கு எல்லாம் தண்ணி கிடைக்காது.
1: ஓஹோ,
0: அதனால களை செடி எல்லாம் கண்ட்ரோல் ஆயிடும்.
1: ஆஹா, நல்ல ஐடியாப்பா.
0: அப்படியே கரும்புடைய வேறு பகுதியிலேயே போய் அந்த உரங்களும் போய் தண்ணி மூலியமா கிடைக்கிறதுனால நமக்கு உரம் போடுற செலவும் மிச்சம், உரமும் வீணாகாம எல்லாம் வந்து பயிருக்கு போய் கிடைச்சிடும்.
1: கரெக்டா சொன்னப்பா.
0: இந்த சொட்டு நீர் பாசனத்தால 45% பாசன நீரை சேமிக்க முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காங்கப்பா.
1: உண்மையா சொல்ற?
0: ஆமாப்பா, நாட்டுல தண்ணி தட்டுப்பாடு இருக்கக்கூடிய சூழல்ல தண்ணியை இப்படி சிக்கனமா நம்ம பயன்படுத்தி விவசாயம் செஞ்சோம்னா நாட்டுக்கும் நல்லது நமக்கும் நல்லது.
1: ஆமாம்பா, கரெக்டா சொன்ன. காத்தமுத்த, கரும்புல ரகங்கள் ஏதாவது இருக்கா, அத பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லப்பா.
0: நிறைய ரகங்கள் இருக்குப்பா. 86032 அப்படின்னு ஒரு ரகம் இருக்கு. 94008 அப்படின்னு ஒரு ரகம் இருக்கு. 90063 அப்படி ஒரு ரகம் இருக்கு. அப்புறம் 99004 இப்படி ஒரு ரகம் இருக்கு.
1: ஓஹோ,
0: இதெல்லாம் டிசம்பர் ஜனவரி இந்த மாதத்துல போடுறதுக்கு ஏற்ற ரகங்கள்.
1: பரவாயில்லப்பா, நீ சொன்ன ரகங்கள்லாம் அதிக மகசூல் கிடைச்சி நல்ல லாபம் பெறலாம் போல.
0: ஆமாப்பா, பருக்கள்ல இருந்து நாற்றுகளை உற்பத்தி பண்ணி தானே நம்ம நடவு செஞ்சு நம்ம கரும்பு லாபம் அடையறோம்.
1: ஆமா,
0: 1 ஏக்கருக்கு 5000 மொட்டுக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் எவ்வளவு தெரியுமா?
1: எவ்வளவு?
0: கிட்டத்தட்ட 150 டன் வரைக்கும் கரும்பு மகசூல் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குப்பா.
1: அடே அப்பா. காத்தமுத்து, கரும்ப பணப்பயிர்னு சொன்னாங்க, நீ சொன்னதுல இருந்து தான் தெரியுது அது உண்மையிலேயே பணப்பயிர் தானே.
0: ஆமா கருத்தமுத்து, நீ வந்து கரும்பு சாகுபடி அடுத்த தடவை செய்ய.
1: கண்டிப்பா செய்யறேன்.
0: மரவள்ளி சாகுபடி முடிச்ச பிறகு
1: சரி,
0: நிலத்தை நல்லா உழுதுட்டு அதுக்கு பிறகு கரும்பு சாகுபடிக்கு போ. நம்ம நிலத்துல சில வகை பூச்சிகள் அங்கேயே தங்கிடுச்சுன்னா பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும். பயிரை வந்து நம்ம மாத்தும் போது அந்த பூச்சிகளுக்கு அங்க இருக்க இடம் இருக்காது. அதனால வந்து பயிர் சுழற்சி ரொம்ப முக்கியம்ப்பா.
1: ஆமா ஆமா ஆமா. காத்தமுத்த
0: சொல்லுப்பா. கருத்தமுத்த,
1: நம்ம இவ்வளவு பேசி கொண்டிருக்கிறதுல ஒரே களைப்பா தான் இருக்குது.
0: ஆமா,
1: அது பாரு வேப்ப மரங்குது இல்ல, அங்க கரும்பு ஜூஸ் விக்கிறாங்க.
0: ஆமா, கரும்பு ஜூஸ் விக்கிறாங்க.
1: அங்க போயிட்டு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு போவோம்.
0: சரிப்பா சரிப்பா, எனக்கு ஒண்ணு எடுத்துட்டு வரலையா இன்னைக்கு?
1: இல்லப்பா, நீ கொஞ்சம் மறந்துட்டப்பா, அதான்ப்பா உன்னை கரும்பு ஜூஸ் குடிக்க கூப்பிடுறேன்.
0: சரி சரிப்பா, நாளைக்கு மறந்துடாம எனக்குன்னு ஏதாவது எடுத்துட்டு வாப்பா.
1: கண்டிப்பா எடுத்துட்டு வரேன்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். கத்தார் நாட்டின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு அந்நாட்டு மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானி இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை கத்தார் மன்னர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்கள் விரைந்து குணமடைய தமது விருப்பத்தையும் அப்போது அவர் தெரிவித்துக் கொண்டார். தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கத்தார் அரசு அளித்துள்ள உதவிகளுக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு மன்னருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். கத்தாரில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இரு நாடுகளின் தலைவர்களும் உறுதிபூண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த உரையாடலின் போது மேற்காசிய நிலைமை குறித்து விவாதித்த அவர்கள், அமைதி முயற்சிக்கு கத்தார் மேற்கொண்டு வரும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டுவதாக குறிப்பிட்டார். இந்த பிராந்தியத்தில் விரைவில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் ஏற்பட கத்தார் மன்னரின் முயற்சிகள் வழிவகுக்கும் என்றும் பிரதமர் அப்போது நம்பிக்கை தெரிவித்தார். நிலையான வளர்ச்சியை விரைவுபடுத்தவும் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்யவும் வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தலைமையில் G7 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்ற வளர்ச்சிக்கான உலகளாவிய ஒருங்கிணைப்பு உச்சிமாநாட்டில் புதுதில்லியிலிருந்து காணொலி மூலம் அவர் உரையாற்றினார். மீண்டு வரக்கூடிய பொருளாதாரத்தை கட்டமைப்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாகவும், G7 நாடுகளுடன் பரஸ்பர அளவில் பொருளாதார நல்லுறவை இந்தியா கொண்டிருப்பதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். உலக அளவில் தற்போது ஏற்படும் மோதல்கள் மற்றும் திறமற்ற சூழல் காரணமாக வளரும் நாடுகள் மற்றும் தெற்கு பகுதி நாடுகள் பாதிப்புக்குள்ளாவதாக அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற சவால்களை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த உலகளாவிய நடவடிக்கை அவசியம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ரஷ்ய பாதுகாப்பு ஆலோசகர் செர்ஜி சொய்குவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்றுள்ள கூட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு நடைபெற்றது. ரஷ்யா முன்வைத்துள்ள திட்டம் குறித்து அப்போது இருவரும் விரிவாக விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் நேற்று இந்த ஆணையத்தின் 52 கூட்டம் அதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கர்நாடக நீர்வளத்துறை அதிகாரிகள், தமிழகத்தின் சார்பில் நீர்வளத்துறை முதன்மைச் செயலாளர் திரு சத்யபிரதா சாஹூ, காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் திரு சுப்பிரமணியம் மற்றும் கேரளம் புதுச்சேரியைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அப்போது வழக்கமாக தமிழகத்திற்கு விடுவிக்க வேண்டிய தண்ணீரை உடனடியாக திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் ஆணையம் அறிவுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடமிருந்து தமிழகத்தைச் சேர்ந்த சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தன் பத்மபூஷன் விருதை பெற்றுக் கொண்டார். அவருக்கு வாழ்த்து தெரிவித்து டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சிறந்த சமூக சேவகரான திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

இன்றைய உழவர்களுக்கான செய்திகளில் கரும்பு சாகுபடியில் அதிக மகசூல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். இனி கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு கிராம் தங்கமோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான வரும் செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. அன்றைய தினம் முதலமைச்சர் திரு விஜய் இத்திட்டத்தை தொடங்கி வைப்பார் என அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 22 முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறந்திருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். இத்திட்டத்திற்காக ஆண்டிற்கு 755.83 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு விடுதிகளுக்காக 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் விளையாட்டு மைதானங்களில் இளைஞர்கள் விளையாடுவதற்கு ஏதுவாக பல்வேறு உபகரணங்களை அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலத்தின் விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கு வெளிநாட்டு பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாகவும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். முன்னதாக பல்வேறு மாவட்டங்களிலும் அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு மற்றும் இளைஞர் அரங்கங்களை அவர் காணொலி மூலம் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் தமிழகத்திலிருந்து ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற முன்னாள் வீரர்கள் கௌரவிக்கப்பட்டனர். முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. எழும்பூரிலிருந்து நாளை இரவு மணி 11:50 புறப்படும் சிறப்பு ரயில் அடுத்த நாள் காலை மணி 10:55 போத்தனூர் சென்றடையும். மறுமார்க்கத்தில் வரும் 28 இரவு மணி 11:55 புறப்படும் இந்த ரயில் அடுத்த நாள் காலை 11 மணிக்கு எழும்பூர் வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கடலூர் அரசு மருத்துவமனையில் பல் மாற்று சிகிச்சை பெற்ற ஒருவர் பெண் ஒருவர் தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்திருப்பதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அந்த பெண்ணிடம் பல் மாற்று சிகிச்சைக்காக சட்டவிரோதமாக பணம் பெற்றதாக எழுந்துள்ள புகார் அரசு மருத்துவமனைகளில் லஞ்ச வேட்டை நடைபெறுவதை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தவறான சிகிச்சை அளித்து அப்பாவி பெண்ணின் உயிரை பறித்த சம்பவத்தில் தவறிழைத்தவர்கள் மீது மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசு மருத்துவமனைகளில் தரமான சிகிச்சை வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். இருவரி செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கப்பல் போக்குவரத்திற்கான கட்டுப்பாடுகளை முற்றிலுமாக நீக்குவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுத்து வருவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஏமன் நாட்டில் அல் தேலா மாகாணத்தில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி குழுவினருக்கும் அரசு படையினருக்கும் இடையே நேற்று மீண்டும் மோதல் ஏற்பட்டது. உயிரிழப்பு குறித்து உடனடியாக தகவல் எதுவும் இல்லை. இந்திய அமெரிக்கா இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் தலைமையிலான குழுவினர் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை புதுதில்லியில் சந்தித்து பேசினர். தலைநகர் தில்லியில் நேற்று வீசிய புழுதி புயல் காரணமாக வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகினர். விழுப்புரம் மாவட்டத்தில் பொது இடங்களில் அனுமதியின்றி பேனர்கள் வைத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவானன் எச்சரித்துள்ளார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் நல மையத்தின் சார்பில் 2 நாட்கள் நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 10.36 கோடி ரூபாய் கோவில் நிதியில் அடுக்குநிலை வாகன நிறுத்துமிடம் கட்டுமான பணிகளுக்கான ஆணை ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. துணை ஆட்சியர் உள்ளிட்ட குரூப் 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. ஹூஸ்டன் நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் 2 கோல்களை அடித்த போர்ச்சுகலின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். கானா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. டொரண்டோவில் நடைபெற்ற குரோஷியா பனாமா இடையேயான ஆட்டத்தில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. கொலம்பியா காங்கோ இடையேயான ஆட்டம் காலை மணி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு SKM மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். ஒளி மாசு ஏற்படுத்தும் பாதிப்புகள் தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் கே குணசேகர் அவர்கள்.
2: போக்குவரத்து சத்தம் மற்றும் வாகன காற்று ஒலிப்பான் சத்தம் அதிகமான உள்ள பகுதிகளில் படிக்கும் குழந்தைகளுக்கு ஞாபக மறதி, வாசிப்பு திறன் குறைபாடு ஏற்படுகிறது. இரைச்சல் மாசு கட்டுப்பாடு உள்ள இடங்களில் இருந்து தள்ளி குடியிருப்புகளை அமைத்துக் கொள்ளலாம். குறிப்பாக வானூர்தி தளம், தொழிற்சாலை நிறுவன வளாகம் ஆகியவற்றை தள்ளி சென்று வசிப்பது நல்லது. போக்குவரத்து நிறைந்த இடங்களில், பேரிரைச்சல் உருவாக்கப்படும் இடங்களிலும் மரங்களை அடர்த்தியாக வளர்ப்பதன் மூலம் பெருமளவில் இரைச்சல் மாசுக்கேட்டை குறைக்க முடியும். போக்குவரத்தை பொறுத்தவரை விதிமீறல் இல்லாமல் போக்குவரத்து விதிகளை கடைபிடித்தாலே ஒலி மாசை குறைக்கலாம். தொழிற்சாலை பொறுத்தவரை தொழிற்சாலை பாதுகாப்பு சட்டம் அறிவுறுத்தும் முறைகளை கடைபிடித்தாலே போதும். அதிக சத்தம் ஒலி மாசு என்பது வீரத்தின் அடையாளம் அல்ல, அடுத்தவர் ஆரோக்கியத்தை அழிக்கும். வண்டியில் போகும்போது தேவையில்லாமல் ஒலி எழுப்புவதை தவிர்ப்போம். அனைத்து நிகழ்ச்சிகளில் அடுத்தவர் காதுகளுக்கும் மனதுக்கும் வலிக்காமல் கொண்டாடுவோம். சத்தமில்லா அமைதியான உலகமே ஆரோக்கியமான எதிர்காலம். நம் முன்னோர்கள் சொன்னார்கள், கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று. ஒலி மாசு விஷயத்தில் இந்த நிலைக்கு வந்துவிடக் கூடாது. காற்று மாசுபட்டால் கரும்புகை கண்ணுக்கு தெரியும், மூச்சு முட்டும். நீர் மாசுபாடுபட்டால் சாக்கடை நாற்றம் மூக்கை துளைக்கும். ஆனால் ஒலி மாசு, அதுக்கு நிறமில்லை, மனமில்லை, உருவமில்லை, ஆனால் உயிரை குடிக்கும். அதனால்தான் இதை மறைந்திருக்கும் பேராபத்துக்கள், மறைமுக கொலைகாரன், கேட்காத ஆபத்து என்கிறார்கள், த சைலண்ட் கில்லர். தொடர்ந்து அதிக சத்தத்தை கேட்பதால் காது கேளாண்மை மட்டும் ஏற்படுவதில்லை, உடலில் கார்டிசோல் மன அழுத்த ஹார்மோன் சுரந்து இரத்த கொதிப்பு மற்றும் மாரடைப்பு வரை கொண்டு செல்கிறது. சத்தத்தை எப்படி அளக்கிறார்கள்? சத்தத்தின் அளவு டெசிபல் என எழுதுவார்கள். இது ஒரு சாதாரண அளவுகோல் இல்லை. அதாவது 10 டெசிபல் கூடினால் சத்தம் 2 மடங்கு ஆகாது, 10 மடங்காகும். 20 டெசிபல் கூடினால் 100 மடங்கு. நாம் நூலகத்தில் பேசுவது 30 டெசிபல், சாதாரணமாக வீட்டில் உரையாடுவது 60 டெசிபல் ஆகும். இதெல்லாம் பாதுகாப்பான சத்தம். ஆபத்துக்கள் அதிகம் வெளியில்தான். கொண்டாட்டத்தின் பெயரால் சத்தம் அதிகமாக உள்ள ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தி மற்ற குடிமக்களின் அடிப்படை உரிமையான தூங்கும் உரிமையை பறிக்க முடியாது என்கிறது 2016 உச்சநீதிமன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு. இரவில் 40 டெசிபலுக்கு மேல் சத்தம் இருந்தால் ஆழ்ந்த தூக்கம் கெடும். நாம் தூங்கினாலும் மூளை விழித்திருக்கும். தூக்கம் கெட்டால் கார்டிசோல் மன அழுத்த ஹார்மோன் சுரக்கும். இது சர்க்கரை நோய், உடல் பருமன், மனச்சோர்வுக்கு வழிவகுக்கும். குழந்தைகளுக்கு இது இன்னும் ஆபத்து. கர்ப்பிணி பெண்கள் அதிக சத்தம் உள்ள இடத்தில் வேலை செய்தால் வயிற்றில் வளரும் குழந்தைகளுக்கு கேட்புத்திறன் குறைபாடு, குறைப்பிரசவம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வௌவால்கள் எதிரொலி மூலம் திசையை அறியும். நகர சத்தத்தில் குழம்பி கட்டிடங்களில் மோதி அவைகள் இறக்கின்றன. சாலையோர அடர்த்தியான மரங்கள் வளர்க்க வேண்டும். ஒரு மரம் 10 டெசிபல் சத்தத்தை உறிஞ்சும், பறவைகளும் வரும். பாலங்கள், மேம்பாலங்களில் நாய்ஸ் பேரியர் என சத்தம் தடுப்பு சுவர்களை வைக்க வேண்டும். வாரத்திற்கு ஒரு நாளை நோ ஆரண்டேவாக அறிவித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். பூட்டானில் தேசிய மகிழ்ச்சி குறியீடு வைத்திருக்கிறது. அதில் அமைதியும் ஒரு அளவுகோல். நாமும் அப்படி மாற வேண்டும். எனவே அமைதியை நேசிப்போம், விதைப்போம், இதை நோக்கி பயணிப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம்.
0: ஒளி மாசு ஏற்படுத்தும் பாதிப்புகள் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் கே. குணசேகர் அவர்கள்.

0: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீ வித்யா ஸ்ரீனிவாசன். கத்தார் நாட்டின் ரஸ் லஃபான் நகரில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களுக்கு அந்நாட்டின் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல் தானி இரங்கல் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் குறித்து அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது இரு தலைவர்களும் மக்களின் நலன், பாதுகாப்பு, மேற்காசிய அமைதி முயற்சிகள் மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து உறுதிப்படுத்தினர். மேலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு மேற்கொண்ட மருத்துவ சிகிச்சை குறித்து அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல், அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி திரு ஜேமிசன் கிரீர் மற்றும் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோர் ஆகியோரை நேற்று புதுடெல்லியில் சந்தித்து பேசினார். அப்போது இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை மறுசீரமைப்பது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். புதுடெல்லியில் கிரிஷ் பவனில் நேற்று நடைபெற்ற இந்திய வேளாண்மையின் மாற்றம் குறித்த அமைச்சரவை மாநாட்டில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பங்கேற்று பேசுகையில், அறுவடைக்கு பிந்திய மேலாண்மை, மதிப்பு கூட்டல், ஏற்றுமதி ஊக்குவிப்பு, நீர் மேலாண்மை, நவீன தொழில்நுட்பம் மற்றும் விவசாயிகளின் வருமான உயர்வு ஆகியவற்றை அமைச்சகம் தொடர்ந்து பணிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் மை பாரத் முன்முயற்சிகளின் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் வந்தே மாதரம் முகாம்கள் நடத்த உள்ளது. இதற்கென அடையாளம் காணப்பட்ட 6 மாவட்டங்களில் மொத்தம் 20 முகாம்கள் நடைபெறும் என்றும், ஒவ்வொரு முகாமிலும் 6 மாநிலங்களிலிருந்து 150 இளைஞர்கள் பங்கேற்பார்கள் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் முதலாவது முகாம் கொல்கத்தாவில் இன்று தொடங்குகிறது. புதுச்சேரி பாகூர் துணைமின் நிலையத்தில் இருந்து செல்லும் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை முள்ளோடை, மூர்த்திக்குப்பம், கொரவள்ளிமேடு, வண்ணாங்குளம், மதிகிருஷ்ணாபுரம், சுள்ளியாங்குப்பம் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு
0: தொடர்வது.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்க இருப்பது

0: தமிழ் அமுது. தமிழ் மொழியின் தொன்மைகள் குறித்து டி கே செல்வமேரி சந்திரிகா அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதியினை கேட்கலாம்.
1: இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோன் விருந்து அமிழ்தும் என்றாலும் வேண்டேன் என்று தமிழின் சிறப்பை பாடுகிறது தமிழ் விடுத்தூது. இனிமையும் நீர்மையும் தமிழ் என வாழும் என்கிறது பிங்கல நிகண்டு. தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி. சுருங்கச் சொல்லுதல் ஆற்றல் ஆகியவற்றில் தமிழுக்கு நிகர் வேறு மொழி இல்லை என்கிறார் மார்க்ஸ் முல்லர். இறைவனையே தமிழ் என்ற சொல்லில் சுட்டுகிறார் திருமங்கையாழ்வார். குமரகுருபரர் திருமாலை பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டல் என குறிப்பிடுகிறார். அர்ச்சனே பாட்டேயாகும், ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடு என்று சிவபெருமான் சுந்தரரிடம் கூறுவதாக பெரிய புராணம் மூலம் அறியலாம். செந்தமிழால் பகர் ஆர்வம் ஈ என அருணகிரிநாதர் முருகனிடம் வேண்டுவதையும், மதுரம் பெருகுறு தமிழ்ச்சொல் மலர் நினக்கு அணியும் பிறவியே வேண்டுவன் தமியேன் என சிவபிரானிடம் சிவபிரகாசர் வேண்டுவதையும் நம் இலக்கியங்களில் பார்க்க முடிகிறது. இதன் மூலமாக தமிழின் சிறப்பை நாம் உணர்ந்து கொள்ள இயலும். தமிழில் இறைவனை போற்றும் பக்தி பாடல்கள் மிகுதி. எனவேதான் தமிழை பக்தியின் மொழி என்கிறார் விபுலானந்த அடிகளார். பர்மா, மலேசியா, சிங்கப்பூர், பிஜி தீவு, மொரிசியஸ், இலங்கை, தென்னாப்பிரிக்கா என 35 நாடுகளில் தமிழ் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். தமிழில் பேசும்போது மட்டும்தான் தாய் உணர்வு வரும். அதனால்தான் தமிழை அன்னை தமிழ் என்கிறோம். தாய்ப்பால் உடலுக்கு ஊட்டச்சத்து, தமிழ்பால் உயிருக்கு ஊட்டச்சத்து. என்னை பிறக்க வைத்து, வளர வைத்து, வாழ வைத்து, புகழ வைத்து, இருக்க வைத்து, இறக்க வைத்த மொழி தமிழ் மொழி என்று 19 நூற்றாண்டின் கம்பன் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் சேக்கிழார் பிள்ளை தமிழின் தாள பருவத்தில் எழுதியுள்ளார் என்றால் தமிழ் எத்தகைய சிறப்புடைய மொழி என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். முன்னை பழமைக்கும் பழமையாய், புதுமைக்கும் புதுமையாய், இளமையான தன்மை பெற்று திகழும் தமிழுக்கு 20 நூற்றாண்டு கால வரலாறு உண்டு என்பதை தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகள் இவ்வாறு பட்டியலிடுகிறார். 1 நூற்றாண்டில் தொல்காப்பியம், 2 நூற்றாண்டில் சங்க இலக்கியங்கள், 3 நூற்றாண்டில் திருவாசகம், 4

நான்காம் நூற்றாண்டில் ஆசாரக்கோவை, ஐந்தாம் நூற்றாண்டில் பெருங்காதை, ஆறாம் நூற்றாண்டில் கல்லாடம், ஏழு எட்டு நூற்றாண்டுகளில் தேவாரப் பாடல்கள், ஒன்பதாம் நூற்றாண்டில் ஆழ்வார்களின் பக்தி பாசுரங்கள், பத்தாம் நூற்றாண்டில் சீவக சிந்தாமணி, பதினொன்றாம் நூற்றாண்டில் பெரிய புராணம், பனிரெண்டாம் நூற்றாண்டு முற்பகுதியில் கந்த புராணம், பிற்பகுதியில் கம்பராமாயணம், பதிமூன்றாம் நூற்றாண்டில் சிவஞான போதம், பதினான்காம் நூற்றாண்டில் தல புராணங்கள், பதினைந்தாம் நூற்றாண்டில் வில்லிபுத்துரார் பாரதம், பதினாறாம் நூற்றாண்டில் திருவிளையாடற் புராணம், பதினேழாம் நூற்றாண்டில் சீரா புராணம் தேம்பாவணி, பதினெட்டாம் நூற்றாண்டில் தாயுமானவர் பாடல்கள், பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வள்ளலார் பாடல்கள், இருபதாம் நூற்றாண்டில் மகாகவி பாரதி பாடல்கள் என்ற பெருமைக்குரியது தமிழ். ஆம், அதனால்தான் தமிழ் தொன்மையான மொழி, தமிழ் சிறப்புக்குரிய மொழி. தமிழில்தான் பத்து வரை என்னும் பதின்கூற்று எண்மானம் உண்டு. இது தமிழின் கொடை. இம்மி, அணு, மும்மி, குணம் என்பன கீழெண்கள் எனவும், தாமரை, குவளை, ஆம்பல், வெள்ளம் என்பன பேரெண்கள் எனவும் சுட்டப்படுகின்றன. தமிழ் மொழி வட்டெழுத்து, கண்ணெழுத்து, கோலெழுத்து, கிரந்த எழுத்து என பல்வேறு வடிவங்களை அவ்வப்போது பெற்று திகழ்ந்துள்ளது. சிந்துவெளி எழுத்து தமிழுக்கே உரியது என்கிறார் ஈராசு பாதிரியார். வெண்பா, ஆசிரியம் போன்ற செய்யுள் வடிவங்கள் தமிழுக்கே உரியன. தமிழை மதுரமான மொழி என்பார் வால்மீகி. லெமூரிய பகுதியில் வாழ்ந்த தமிழர்கள்தான் உலக நாகரிகத்துக்கே வித்திட்டனர் என்கிறார் ஜெர்மானிய கவிஞர் ஹெக்கல். பூம்புகார் நாகரிகம் 12,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பர். சுமேரிய பகுதிகளில் தமிழர்கள் வாழ்ந்தனர் என்பதை ஹேவல் என்பார் பதிவு செய்துள்ளார். ரோமாபுரி பேரரசர் அகஸ்டஸ் பேரவைக்கு பாண்டிய மன்னன் தூதுவரை அனுப்பி வைத்ததாக வரலாறு தெரிவிக்கிறது. கிமு 254 பிராமி வரி வடிவத்தில் அமைந்த கல்வெட்டே தமிழின் முதல் ஆவணமாக கருதப்படுகிறது. இன்று வழக்கத்தில் உள்ள தமிழ் எழுத்துகள் வட்டெழுத்துகளில் இருந்து வளர்ந்தவையே. உலக இலக்கியம் என்னும் நூலை எழுதினார் பன்மொழி புலவர் கா அப்பாத்துரையார். தமிழை திராவிட இந்திய பழங்குடிகள் என்பவர் ரிசுலி. சைவ இலக்கிய வரலாறு எழுதியவர் அவ்வை துரைசாமி பிள்ளை. கிறிஸ்துவமும் தமிழும், சமணமும் தமிழும், பௌத்தமும் தமிழும் போன்ற நூல்களை எழுதினார் மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள். தமிழ் இலக்கிய வரலாற்று களஞ்சியம் என்னும் நூல் மது சா விமலானந்தம் அவர்களாலும், புதிய நோக்கில் தமிழக வரலாறு என்னும் நூல் தமிழன்னல் அவர்களாலும் எழுதப்பட்டது. அகநானூறு சுட்டும் வேங்கடம், புள்ளி, திரையன் போன்றவை தமிழ் மன்னருக்கு உரியதாக இருந்துள்ளது. தமிழக வரலாற்றை அறிவதற்கு சங்க இலக்கியங்கள் முழு நிலையில் துணை புரிகின்றன. சங்க இலக்கியம் உலக இலக்கியங்களின் இமயம். சங்க இலக்கியங்கள் அனைத்தும் உலக பார்வையோடு எழுதப்பட்டன. ஆம், எட்டு தொகையும் பத்து பாட்டும் சங்க இலக்கிய நூல்கள். நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு ஆகிய எட்டு நூல்களும் எட்டு தொகை நூல்கள். பதிற்று பத்து சேரர்களுடைய வரலாற்றை கூறுகிறது. பரிபாடலில் யாழ், செந்துறை, வண்ணம், தூக்கு என யாப் அமைதியை குறிக்கும் இலக்கண கூறுகள் உள்ளன. பத்து பாட்டு நூல்கள் திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுதல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடாம் ஆகிய பத்து நூல்களும் ஆகும். வேகன், பாரி, காரி, ஆய், அதிகன், நள்ளி, ஓரி என கடையெழு வள்ளல்களின் வரலாற்றை சிறுபானாற்றுப்படை விளக்குகிறது. பத்து பாட்டு தமிழ் பண்பாட்டின் சுரங்கம், தமிழர் வரலாற்றின் பெட்டகம், இயற்கையை விளக்கும் எழிலகம். சங்க காலத்துக்கு பின் தோன்றிய பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான திருக்குறள் உலக பொதுமறையாக திகழ்கிறது. ராஜஸ்தான் மாநில மக்களின் பண்பாடு தமிழ் பேசும் மக்களோடு இரண்டர கலந்துள்ளது எனலாம். இம்மாநிலத்தின் தலைநகரான ஜெய்ப்பூர் தமிழ் பேசும் மக்கள் ஒன்றிணைந்து பல்வேறு சமூகம் மற்றும் கலாச்சார நிகழ்வுகளை நடத்துகின்றனர். பொங்கல், சித்திரை திருவிழாக்களை வெகு விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர். ராஜஸ்தானில் உள்ள புகழ்பெற்ற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் படிக்க தமிழகத்தில் இருந்து பல மாணவர்கள் செல்கின்றனர். தமிழ் மொழி நீண்ட நெடிய இலக்கிய மரபையும் செம்மொழி அந்தஸ்தையும் கொண்டுள்ளதால் ராஜஸ்தானில் உள்ள கல்வியாளர்கள் மற்றும் ஆர்வலர்கள் தங்கள் மாநில மொழிக்கு புத்துயிர் அளிக்க தமிழை முன்மாதிரியாக கொண்டுள்ளனர். தமிழ்நாட்டுக்கும் ராஜஸ்தானுக்கும் இடையேயான ஒட்டக தொடர்பு மொழி இலக்கியம் மற்றும் வரலாற்று பின்னணிகளை கொண்டது. சங்க இலக்கியத்தில் சிறுபானாற்று படையிலும் அகநானூற்றிலும் ஒட்டகம் பற்றிய குறிப்புகள் வருகின்றன. பனிநீர் படுவின் பட்டினம் படரின் ஓங்கு நிலை ஒட்டகம் துயில் மடிந்தன்ன வீங்கு திரை கொடர்ந்த

0: விரை மர விரவின் என்று சிறுபான்னாற்று படை கூறுகிறது. இதன் பொருள் என்னவெனில், கடல் நீர் அலைகள் எயில் பட்டின கரையில் அகில் கட்டைகளை கொண்டு வந்து ஒதுக்கின, அக்கட்டைகள் ஒட்டகம் உறங்குவது போல காட்சி தந்ததாம் என்கிறது இந்த பாடல். தொல்காப்பியத்திலும் ஒட்டகம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஒட்டகம் அவற்றோடு ஒரு வழி நிலையும் என்கிறது இந்த சூத்திரம். ஒட்டகம் குதிரை கழுதை மறைமான் ஆகியவற்றின் பெண்பால் பெட்டை என்ற பெயர் பெறும். அதாவது ஒட்டக பெட்டை என்றால் அது பெண் ஒட்டகம். அகநானூற்றில் மருதநில நாகனார் பாடிய பாடலில் குறும்பரை உணங்கும் ததர்வள் என்பு கடுங்கால் ஒட்டகத்து அல்கு பசி தீர்க்கும் என்கிறது அகநானூறு. இப்படி ஒட்டகம் பற்றிய இலக்கிய பாடல்கள் பல இடம்பெற்றுள்ளன. இதன் மூலமாக தமிழகத்திற்கு பாலைவன விலங்கான ஒட்டகம் வந்திருக்கலாம் என்று ஒரு கருத்து கூட நிலவுகிறது. அதனால்தான் தொல்காப்பிய தொடங்கி இன்று வரை தமிழ் மொழி அடைந்த மாற்றங்களில் நிறைய பல புதிய சொற்களை நாம் காண முடியும், பல வரலாறுகளை பேச முடியும், இலக்கியங்களின் வழி அவை அனைத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். தொல்காப்பியம் என்பது தொன்மையை பழமையை தமிழர் பண்பாட்டை பாதுகாத்து இயம்புவது. தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் உலக பொருட்கள் அனைத்தும் பேசப்பெற்றுள்ளன. உலகத் தோற்றம், உயிர்களின் வகைப்பாடு, ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்துதல் மற்றும் அவற்றில் விளக்கங்களும் கூறப்பட்டுள்ளன. எழுத்து சொல் பொருள் என்ற மூன்று யாப்போடு இணைந்து நான்காகி, அணியோடு இணைந்து ஐந்தாகி, புலமையோடு இணைந்து அறுவகை இலக்கணம் என்ற நிலையில் வளர்ந்துள்ளது. ஆம், 1985 கிடைக்கப்பெற்ற பல செப்பு நாணயங்கள் பெருவழுதி என்ற பெயர் கொண்டு தமிழ் பிராமி எழுத்தில் பொறிக்கப்பட்டிருந்தன. இது பாண்டியன் முதுகுடுமி பெருவழுதி வெளியிட்ட நாணயம் என்றும், கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என்றும் ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் குறிப்பிடுகிறார். கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது முதுமொழி. யாதானும் நாடாமல் ஊராமல் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்று ஒருவன் தன் வாழ்நாள் முழுவதும் கல்வி கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது திருக்குறள். கிபி 2ஆம் நூற்றாண்டு முதல் 12ஆம் நூற்றாண்டு வரை சங்கம் அறிவிய காலங்களில் ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிறு காப்பியங்கள் என காப்பியங்கள் தோன்றின. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி என்பன ஐம்பெரும் காப்பியங்கள். உதயனகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், சூளாமணி, நீலகேசி என்பன ஐஞ்சிறு காப்பியங்கள். காப்பிய இலக்கியங்களின் தலையாய நோக்கம் மக்களின் வாழ்க்கையை நெறிப்படுத்துவதுடன் அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய நால்வகை உறுதி பொருட்களையும் சிறந்த வாழ்வியல் விழுமியங்களையும் கலை மற்றும் இலக்கிய இன்பத்தையும் அளிப்பதே. இது தமிழுக்கும் தமிழருக்கும் கிடைத்த பெருமை என்றோ? தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். மாதவி நடன அரங்கேற்றத்தின் போது இசைக்கப்பட்ட இசை கருவிகளை பற்றி கூறுகிறது ஒரு பாடல். குழல், யாழ், தன்னுமை, முழவு, ஆமந்திரிகை போன்ற இசைக்கருவிகள் எல்லாம் இருந்தன என்பதை இந்த பாடல் வழி நாம் அறிய முடிகிறது. குழல் காற்று கருவி, யாழ் தந்தி கருவி, தன்னுமை தோற்கருவி, ஆமந்திரிகை மணிவகை கருவி. இப்படி பல்வேறு கருவிகளை தமிழன் பயன்படுத்தினான் என்பதை நமக்கு இலக்கியங்கள் எடுத்துரைக்கின்றன. காரைக்கால் அம்மையார், திருமூலர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், சேரமான் பெருமான் நாயனார், மாணிக்க வாசகர் ஆகிய சிறந்த சிவனடியார்கள் பலர் தோன்றியுள்ளனர். சங்க காலம், பல்லவர் காலம், சோழர் காலம், நாயக்கர் காலம், ஐரோப்பியர் காலம் மற்றும் மூதரை ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் போன்ற நீதி நூல்களை பாடிய அவ்வையார் வாழ்ந்த இடைக்காலம் என காலந்தோறும் புலவர்கள் இலக்கிய மரபுக்கு உணர்வும் உன்னத வளர்ச்சியும் தந்து தமிழ் அன்னையை சீராட்டி வளர்த்தனர் என்றால் அது மிகையல்ல.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது

தமிழ் அமுது, தமிழ் மொழியின் தொன்மைகள் குறித்து டி கே செல்வமேரி சந்திரிகா அவர்கள் வழங்கிய உரையின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் மற்றும் பொதுவான சவால்களை இணைந்து எதிர்கொள்வதில் பிரிக்ஸ் நாடுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே உயர்நிலை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் ஆதரவு குழுக்கள் தாக்குதல் தொடரும் வரை மேற்காசியாவில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் பனாமாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மற்றும் பாதுகாப்புத்துறை உயரதிகாரிகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மாறிவரும் உலக சூழலில் தீவிரவாதம் மற்றும் பொதுவான சவால்களை எதிர்கொள்வதில் பிரிக்ஸ் அமைப்பு முக்கிய பங்காற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். இணைய பாதுகாப்பு தொடங்கி வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் வரை அனைத்து சவால்களை எதிர்கொள்வதிலும் அந்த நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதிலும் பிரிக்ஸ் அமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். வளரும் நாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கவும் நடைமுறை ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் பாதுகாப்பான அனைவரையும் உள்ளடக்கிய உலக நாடுகளின் பங்களிப்பிற்கான முயற்சிகள் இந்தியாவின் தலைமையின் கீழ் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் தலைமையிலான அந்நாட்டு குழுவினர் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், இந்த சந்திப்பின் போது இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து பரஸ்பரம் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியான புதிய வாய்ப்புகள் மற்றும் வலுவான தொடர்புகளுக்கு முன்னுரிமை அளிப்பது குறித்தும் அப்போது ஆலோசனை மேற்கொண்டதாக திருமதி நிர்மலா சீதாராமன் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே உயர்நிலை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்கா அதிக அளவு வரி விதித்ததைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தையில் பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் புதுதில்லியில் நேற்று அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் மற்றும் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் ஆகியோரை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் சந்தித்து பேசினார். இந்த பேச்சுவார்த்தையின் போது அடுத்த மாதம் 24ஆம் தேதிக்குள் இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக திரு பியூஷ் கோயல் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இதனிடையே செர்ஜியோ கோர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா அமெரிக்கா இடையே வலுவான வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் புதிய பொருளாதார வாய்ப்புகளை ஏற்படுத்துவதுடன் இருதரப்பு நல்லுறவை குறிப்பிடத்தக்க அளவுக்கு மேம்படுத்தும் வகையிலும் இந்த ஒப்பந்தம் அமையும் என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், அண்டை நாடு தனது தோல்விகள் மற்றும் மனித உரிமை மீறல்களை மறைக்கும் வகையில் வேண்டுமென்றே தவறான கருத்துக்களை தெரிவிப்பதாக கூறினார். பாகிஸ்தான் அமைச்சர் தெரிவித்துள்ள கருத்துக்களை இந்தியா நிராகரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் எழுந்துள்ள சூழல், அந்த பகுதியில் நீண்டகால அடிப்படை உரிமைகள் மறுப்பு, பொருளாதார புறக்கணிப்பு போன்ற பாகிஸ்தானின் செயல்பாடுகளால் ஏற்பட்டிருப்பதாக திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் குறிப்பிட்டார். வளைகுடா நாடுகளில் நிலவும் சூழல் குறித்து கருத்து தெரிவித்த அவர், இந்தியாவின் 10 கப்பல்கள் பாரசீக வளைகுடா பகுதியில் இருந்து புறப்பட தயாராக உள்ளதாக கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும்

கத்தார் நாட்டின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு அந்நாட்டு மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை கத்தார் மன்னர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்கள் விரைந்து குணமடைய தமது விருப்பத்தையும் அப்போது அவர் தெரிவித்துக் கொண்டார். தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கத்தார் அரசு அளித்துள்ள உதவிகளுக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு மன்னருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். கத்தாரில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இரு நாடுகளின் தலைவர்களும் உறுதிபூண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த உரையாடலின் போது மேற்காசிய நிலைமை குறித்து விவாதித்த அவர்கள், அமைதி முயற்சிக்கு கத்தார் மேற்கொண்டு வரும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டுவதாக குறிப்பிட்டார். இந்த பிராந்தியத்தில் விரைவில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் ஏற்பட கத்தார் மன்னரின் முயற்சிகள் வழிவகுக்கும் என்றும் பிரதமர் அப்போது நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவின் மொத்த வர்த்தகம் சென்ற நிதியாண்டின் கடைசி காலாண்டில் 5.4% அதிகரித்திருப்பதாக நித்தி ஆயோக் துணைத் தலைவர் டாக்டர் அசோக் குமார் லாகிரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று வர்த்தக நடவடிக்கைகள் தொடர்பான காலாண்டு அறிக்கையை வெளியிட்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நாட்டின் இறக்குமதி இந்த காலாண்டில் 6.5% அளவுக்கு அதிகரித்திருப்பதாக அவர் கூறினார். மேற்காசியாவில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை தற்காலிகமானது என்றும் விரைவில் அமைதி ஏற்படும் என்றும் திரு அசோக் குமார் லாகிரி தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் பயிற்சி மையங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். இரு தினங்களுக்கு முன்பு லக்னோவில் பயிற்சி மையம் செயல்பட்டு வந்த அடுக்குமாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 15 பேர் உயிரிழந்த நிலையில் முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். வர்த்தக கட்டிடங்களில் தீ தடுப்பு விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டுள்ளதா என்று ஆய்வு செய்யுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். அயோத்தி ராமர் கோவிலின் நன்கொடை வசூல் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்திய 3 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. உத்தரப்பிரதேச கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு சஞ்சய் பிரசாத்திடம் இந்த குழுவின் தலைவர் திரு விஜய் விஸ்வாஸ் பந்த் அறிக்கையை தாக்கல் செய்தார். இது முதல் நிலை அறிக்கை என்றும் விரிவான அறிக்கை பின்னர் தாக்கல் செய்யப்படும் என்றும் திரு விஜய் விஸ்வாஸ் தெரிவித்தார். அயோத்தி ராமர் கோவிலில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் பேரில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. கடலோர கர்நாடகம், கொங்கன், கோவாவில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. எழும்பூரிலிருந்து நாளை 11:50 புறப்படும் சிறப்பு ரயில் அடுத்த நாள் காலை 10:55 போத்தனூர் சென்றடையும். மறுமார்க்கத்தில் வரும் 28ஆம் தேதி 11:55 புறப்படும் இந்த ரயில் அடுத்த நாள் காலை 11:00 எழும்பூர் வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஈரான் ஆதரவுடன் பிரிவினைவாத குழுக்கள் மேற்காசியாவில் தாக்குதலை தொடரும் வரை அந்த பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அபுதாபி சென்றடைந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். மேற்காசிய பிராந்தியத்தில் ஈரான் ஆதரவு குழுவினர் தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதை மார்கோ ரூபியோ சுட்டிக்காட்டினார். ஈரானுடன் நடைபெற்று வரும் அமைதி பேச்சுவார்த்தை லெபனான் சண்டை நிறுத்தம் தொடர்பான விவாதத்திற்கு அப்பாற்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். அண்மையில் லெபனான் அதிபர் ஜோசப் ஆனுடன் தாம் பேச்சு நடத்தியதாகவும் தற்போது அங்கு நிலவும் சூழல் குறித்து கேட்டறிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரோஷியா பனாமாவை வென்றது. டொராண்டோவில் நடைபெற்ற இப்போட்டியில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போர்ச்சுகல் உஸ்பெகிஸ்தான் இடையேயான ஆட்டத்தில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. ஹூஸ்டன் நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் 2 கோல்களை அடித்த போர்ச்சுகலின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். கானா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. கொலம்பியா, காங்கோ இடையேயான ஆட்டம் காலை 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் மற்றும் பொதுவான சவால்களை இணைந்து எதிர்கொள்வதில் பிரிக்ஸ் நாடுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே உயர்நிலை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் ஆதரவு குழுக்கள் தாக்குதல் தொடரும் வரை மேற்காசியாவில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் பனாமாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
1: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் பெண்களின் ஆரோக்கியத்தில் யோகாவின் பங்கு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள்.
2: வணக்கம். இன்று பெண் ஆரோக்கியத்தில் யோகாவின் பங்கு என்பதை பற்றி நாம தெரிஞ்சுக்க போறோம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று கவிமணி அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் தங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு போராட வேண்டியிருக்கிறது. ஏன்னா வீட்டு பிரச்சனைகள், குடும்ப பலு, பிள்ளைகளின் எதிர்காலம், அவர்கள் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை, பொருளாதார பிரச்சனைகள், இதனால் அவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். பல பெண்கள் தங்கள் ஆரோக்கியத்தை பற்றி யோசிப்பதே இல்லை. இதனால் அவர்களுக்கு பல பிரச்சனைகள் வருகிறது. பெண்கள் எதிர்கொள்ளும் சுகாதார சிக்கல்களுக்கு காரணம் பரம்பரை காரணிகள், உடற்பயிற்சியின்மை, ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் முக்கியமான காரணம். இதனால இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தோம்னா, பெண்களோட வாழ்க்கையில மிக முக்கியமான காலம்ங்கிறது பியூபர்ட்டி, அதாவது பூப்படைதல், பிரெக்னன்சி, கர்ப்பகாலம், மெனபாஸ், மாதவிடாய் நிற்றல், நின்று போறது. இந்த மாதிரி நேரத்துல அவங்க ஆரோக்கியமற்ற பழக்க வழக்கங்கள் இல்ல உடற்பயிற்சி இல்லாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய சுகாதார சிக்கல் வரும். அது என்னன்னு பார்த்தோம்னா, மாதவிடாய் சீர்கேடு, மென்ஸ்ட்ரல் இரெகுலாரிட்டி, மாதவிடாய் வரும் முன் உடல் மாற்றம், அதாவது ப்ரீ மென்ஸ்ட்ரல் டென்ஷன், மன ரீதியான சிக்கல், இப்போ வந்து மன ரீதியான சிக்கல் ஏற்படும். அடுத்தது சினைப்பை நீர்க்கட்டி, PCOS, பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ், மாதவிடாய் நிற்கும் போது ஹார்மோன் மாற்றம் மற்றும் குறைபாடு காரணங்களால் ஏற்படும் சிக்கல், முக்கியமாக உடலில் திடீர் என்று வெப்பம், உடல் சூடாவது போல ஒரு உணர்வு. அடுத்தது வியர்த்தல், மூட் ஸ்விங்ஸ், மனநிலையில ஒரு மாற்றம். இந்த அசௌகரியங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப காமனா இருக்கும். இதனோடு எலும்பு பலவீனம், அதாவது ஆஸ்டியோபரோசிஸ், தசை குறைவு, சார்கோபீனியா, இதுவும் இந்த மாதவிடாய் நிற்கும் காலத்தில் அதிகமாக காணப்படும். கர்ப்ப காலத்துல பாத்தீங்கன்னா கர்ப்பகால மன அழுத்தம், பிரசவத்திற்கு பிந்தைய மன சோர்வு சில பெண்களுக்கு ஏற்படும், போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன். இதனால பெண்கள் வாழ்க்கையில் பல்வேறு கட்டங்களில் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு யோக பயிற்சி அதை குறைப்பதற்கு மிக ஏதுவாக இருக்கு. இந்த யோக பயிற்சி பண்றதுனால ஹார்மோன் குறைபாடு இல்ல இம்பேலன்ஸ் கரெக்ட் செய்யப்படுது, மன அழுத்தம் குறையுது, அதனால மன அழுத்தத்தை தூண்டக்கூடிய ஹார்மோன்ஸ் கார்டிசால், கேட்டிகோலமின், இந்த லெவல்லாம் கம்மியா வைக்கிறதுனால நம்மளுக்கு லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் சொல்ற டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், அதாவது நீரழிவு நோய், சக்கரவியாதி, இதய நோய், இதெல்லாம் குறைக்கப்படுது. அடுத்தது மூட் சேஞ்சஸ், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் வாழ முடியும். தொடர்ந்து மூச்சு பயிற்சி எல்லாம் பண்றதுனால நம்மளுக்கு வேகஸ் நர்வ் தூண்டப்படுறதுனால அது நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், ரிலாக்ஸ்டு ஃபேஸுக்கு போக முடியுது. இவங்க இந்த காலகட்டத்துல சிம்பிள் ஏதாவது யோக பயிற்சி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அது பல நன்மைகளை உண்டாக்கும். மேலும் கர்ப்ப காலத்துல செய்யப்படும் யோக பயிற்சிகள் பிரசவ பயத்தை போக்கி இடுப்பு எலும்புகளை வலுப்படுத்தி பிரசவத்தை எளிதாக்குகின்றன. சோ இந்த பெண்கள் வந்து இந்த மூணு காலகட்டத்திலயும், அதாவது பியூபர்ட்டி, பிரெக்னன்சி இல்ல மெனபாஸ், அந்த காலகட்டத்துல சிறு சிறு யோக பயிற்சிகள் செஞ்சாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு உடலும் மனநிலையும் ஆரோக்கியமா வச்சுக்கொள்ள முடியும். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் பெண்களின் ஆரோக்கியத்தில் யோகாவின் பங்கு குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலையில் 7:30 ஆயிடுச்சு. ஆஃபீஸ், ஸ்கூல், காலேஜ்னு எல்லாரும் செம பிஸி மார்னிங் மோட்ல இருப்பீங்க. உங்க அவசர நேரத்தை அப்படியே இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பா ஜாலியா மாத்த எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இதோ ஆரம்பமாக போகுது. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில் தான் நீங்கள் சஹி ரேவதி. எல்லாரும் ஒரு கையில அப்படியே சுட சுட டீ காஃபியோட, இன்னொரு கையில போனோட இன்னைக்கு நம்ம வணக்கம் மக்களே ஷோல என்ன கேள்வி கேட்க போறாங்க நம்ம ஆர்ஜி அப்படின்னு ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்பீங்க. சோ உங்க வெயிட்டிங் அப்படியே பிரேக் பண்ணிட்டு க்வெஸ்சன் சொல்லிடவா. எஸ், இன்னைக்கு உங்களுக்கான எஃபி கேள்வி இதுதான். தைபேவில் நடந்து முடிந்த நியூ தைபே சிட்டி அத்லெட்டிக்ஸ் ஓபன் 2026 தொடரில் மகளிருக்கான நீளம் தாண்டுதலில் 6.24 மீட்டர் தூரம் தாண்டி இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் வென்று தந்த இளம் வீராங்கனை யார்? தைபேவில் நடந்து முடிந்த நியூ தைபே சிட்டி அத்லெட்டிக்ஸ் ஓபன் 2026 தொடரில் மகளிருக்கான நீளம் தாண்டுதலில் 6.24 மீட்டர் தூரம் தாண்டி இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் வென்று தந்த இளம் வீராங்கனை யார்? சோ இதுக்கான பதில் உங்களுக்கு தெரியுமா? உங்க பதில நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி பேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்க. நிகழ்ச்சியின் முடிவில் யார் யாரெல்லாம் சரியான பதில் சொல்லிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடல் தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்று உங்கள் மனதோடு.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேயர்கள் கவனத்திற்கு. கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் காலியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு. மெக்கானிக்கல், சிவில், ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரிக்கல்ஸ், ஃபினான்ஸ், அக்கவுண்ட்ஸ், ஹெச்ஆர் உள்ளிட்ட பிரிவுகள்ல ட்ரேட் 124, டிப்ளமோ 18, கிராஜுவேட் 16 என மொத்தம் 158 காலியிடங்கள் வந்து இருக்கு. இதுக்கான கல்வி தகுதி பாத்தீங்கன்னா ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி. வயது வரம்பு பாத்தீங்கன்னா 30/6/2026 18ல இருந்து 28க்குள்ள இருக்கணும். தேர்ச்சி முறை மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு கண்டிப்பா இருக்கு. ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க இம்மாதம் 30ஆம் தேதி கடைசி நாள். இணையதள முகவரி பாத்தீங்கன்னா npcil.nic.in.

0: புதுச்சேரி.
1: நேரம் 7:41. இன்னைக்கு வணக்கம் மக்களை நிகழ்ச்சியில என்ன குவெஸ்டன் கேட்டிருந்தோம், தைபேயில் நடந்து முடிந்த நியூ தைபே சிட்டி அத்லெட்டிக்ஸ் ஓபன் 2026 தொடரில் மகளிருக்கான நீளம் தாண்டுதலில் 6.24 மீட்டர் தூரம் தாண்டி இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் வென்று தந்த இளம் வீராங்கனை யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். இதுக்கான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி பேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்க.

0: திரே தோன்றி மறையும் காட்சி அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு.

0: மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: வணக்க மக்கள், நிகழ்ச்சி நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு தைபேயில் நடந்து முடிந்த நியூ தைபே சிட்டி அத்லெட்டிக்ஸ் ஒப்பன் 2026 தொடரில் மகளிருக்கான நீளம் தாண்டுதலில் 6.24 மீட்டர் தூரம் தாண்டி இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் வென்று தந்த இளம் வீராங்கனை யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். அவங்க தான் நம்ம இந்தியாவின் லாங் ஜம்ப் நட்சத்திரம் ஷைலி சிங். இது மட்டும் இல்லங்க, நம்ம ஷைலி சிங் 2021 நடந்த உலக அண்டர் 20 தடகள சாம்பியன்ஷிப்லேயே வெள்ளிப்பதக்கம் ஜெயிச்சு அப்பவே ஒட்டுமொத்த இந்தியாவையும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வச்சவங்க. அவங்க கலந்துக்கிற எல்லா போட்டிகளிலுமே 6 மீட்டருக்கும் அதிகமா அசால்ட்டா தாண்டதுதான் நம்ம ஷைடியோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். தேசிய அளவிலான சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில மற்ற சீனியர் பிளேயர்ஸ் எல்லாருக்கும் டஃப் காம்படிஷன் கொடுத்து தங்க பதக்கத்தை தட்டி பறிச்சு அசத்தி இருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான சரியான பதில் சொன்னவங்க யார் யாருன்னு பாத்துலாமா. ராஜபாளையம் பிரபு வீரா, லூயி செல்வராஜ், அன்பு எம் கேதர், பெரிய வளையம் கி ரவிச்சந்திரன், அந்தோனிராஜ் சென்னை, ஏ ஹரிஹரன், காரைக்கால் நிரவி என் எம் பி நச்சுப்பிள்ளை, லோகேஸ்வரி தினேஷ், புவனகிரி சுமதி பாபு, ஹேமலதா, கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடி வி ஆர் செந்தில் முருகன், கொழுமங்கலம் ராமகிருஷ்ணன், அரியலூர் வீராதுரை, பாபு முல்லக்காடு, பூலவப்பாளையம் ஆனந்த முருகன், புதுச்சேரி கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன், எரவஞ்சேரி சாகுல் ஹமீது, மதுரை கோஷ் அண்முக சுந்தரம். ஸோ இவங்க எல்லாருக்கும் நம்ம நிலையத்தின் சார்பாக பாராட்டுகள் மற்றும் நன்றி. அடுத்து நம்ம புதுவை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நம்ம ஆர்ஜி அர்ச்சனா பயங்கர எனர்ஜிக்காக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்று உங்கள் மனதோடு.

0: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
1: தெரியாது சார்.
0: கோரி மேடு
1: தெரியவே தெரியாது சார்.
0: கீழூர், அரியூர், பங்கூர்
1: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
2: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம். தினமும் காலை 8 மணிக்கு நமது FM Rainbow புதுவை 102.8 நம்ம புதுவை.

0: நேரம் 8 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஸ்ரீவித்யா சீனிவாசன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற 2ம் கட்ட பத்ம விருதுகள் வழங்கும் விழாவில் விருதாளர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். பத்திரிகையாளர் திரு பி நாராயணன், முன்னாள் நீதிபதி திரு கே டி தாமஸ் ஆகியோருக்கு பத்ம விபூஷன் விருதும், முன்னாள் டென்னிஸ் வீரர் திரு விஜய் அமிர்தராஜ், திரைப்பட நடிகர் மம்முட்டி, பின்னணி பாடகி அல்கா யாக்னிக் உள்ளிட்டவர்களுக்கு பத்மபூஷன் விருதும் வழங்கப்பட்டது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையில் நடைபெற்ற 16வது பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசனைக் கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் உயர்மட்ட பாதுகாப்பு பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் சர்வதேச அளவில் பாரம்பரியம் மற்றும் வளர்ந்து வரும் அச்சுறுத்தல், எல்லை தாண்டிய பாதுகாப்பு அபாயங்கள், தொழில்நுட்ப

நுட்பங்களின் பாதுகாப்பான பயன்பாடு குறித்து விவாதம் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் மீள்திறன், புதுமை, ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கான கட்டமைப்பு என்ற கருப்பொருளின் கீழ் 2026 இந்தியா மேற்கொள்ளவுள்ள பிரிக்ஸ் தலைமைத்துவத்திற்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் தங்கள் முழு ஆதரவு அளித்துள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் எல் நீனோ தாக்கத்தால் பருவமழை சராசரிக்கும் குறைவாக இருக்கும் என்பதால் காரிஃப் பருவத்திற்கான முன்னேற்பாடுகளை அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்காக மாற்று பயிர்கள், குறுகிய கால பயிர் வகைகள், பயிர் பன்முகப்படுத்தல் மற்றும் நீர் வளங்கள் சிறப்பாக பயன்படுத்தும் அவசரகால திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி பாகூர் துணைமின் நிலையத்தில் இருந்து செல்லும் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை முள்ளோடை, மூர்த்திக்குப்பம், கொரவள்ளிமேடு, வண்ணாங்குளம், மதிகிருஷ்ணாபுரம், சுள்ளியாங்குப்பம் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் நேற்று ஹோஸ்டனில் நடைபெற்ற போட்டியில் போர்ச்சுகல் உஸ்பெகிஸ்தானை 5-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் மக்களே. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. டைம் இப்போ 8:23 ஆகுது. நம்ம புதுவை நிகழ்ச்சியில் உங்களோடு நான் அர்ச்சனா. நம்ம புதுவை நிகழ்ச்சியில நம்ம ஆர்ஜே அன்பரசி இன்னைக்கு எங்கிருந்து பேச போறாங்க கேக்கலாமா? ஹாய் அன்பரசி, வணக்கம்.
2: வணக்கம் அர்ச்சனா. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக் கொண்டிருக்கும் அத்தனை நேர்களுக்கும் இனிமையான ஃப்ரெஷ் ஆன வெனஸ்டே குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உற்சாகமா உங்க எல்லாரையும் நம்ம புதுவை நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். சோ என்ன ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊர் ரொம்ப ஒரு அழகான ஒரு மேட்டுவெளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் சொல்றாங்க. சோ இந்த ஊர் வந்து மேடா இருக்குதா இல்ல வந்து பள்ளமா இருக்குதா, எதனால இந்த ஊருக்கு மேட்டுவெளின்னு பேர் வந்துச்சு அப்படின்றதெல்லாம் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா நான் பார்க்கும்போது எனக்கு இந்த ஊரு கொஞ்சம் மேடாதான் தெரியுது, கரெக்டா? ஓகே. சோ இந்த மேட்டுவெளி பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எங்க இருக்குது இந்த ஊரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்க இருக்கிற மக்கள்கிட்டயே நம்ம கேட்டுக்கலாம். இப்போ நம்மள்ட்ட பேசுறதுக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு கூட்டு வர்றதுக்காக வேனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய் சிஸ்டர், உங்க பேரு?
3: மஞ்சு.
2: சூப்பர். சோ நீங்க சொல்லுங்க, உங்க ஊரு, உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர்லாம் எது, உங்க ஊருக்கு எப்படி வரணும் அப்படின்றத சொல்லுங்க. கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. சாரி ஓகே. ஓ, உங்களுக்கு செகண்ட் பேபி இருக்கா? வாவ், கியூட். எவ்வளவு நாள் ஆகுது? ஒன் மந்த் பேபி இருக்காங்க. சூப்பர் சூப்பர். சோ இவங்க வந்து ஸ்கூலுக்கு போறாங்க. ஓகே, எவ்வளவு வருஷம் ஆகுது உங்களுக்கு மேரேஜ் ஆயிட்டு? 7 வருஷம் ஆகுது. சூப்பர். சோ எப்படி போயிட்டு இருக்கு இந்த 7 வருஷம் மேரேஜும்? நல்லா போகுது. ஓகே, எங்க உங்க கல்யாணம் பண்ணிட்ட ஊர் எது? ஓகே. சோ அப்போ அந்த ஊரா இந்த ஊரான்னு கேட்டாக்கா நீங்க எந்த ஊரை சொல்லுவீங்க? ஓகே, இந்த ஊரை தான் சொல்லுவீங்க.
3: ஏழு வருஷத்துல

0: விசேஷம்லாம் தெரியுங்க, என்னென்ன திருவிழாக்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அதுவும் இல்லாம இந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய ஊரா இருந்துட்டு இருக்கு. ஃபுல்லாவே எவ்வளவு புளிய மரம் இருக்கு. ஓகே, சோ சொல்லுங்க, இங்கிக்கும் பாண்டிச்சேரிக்கும் எவ்வளவு தூரம்?
1: இங்க பெரும்பாலும் நிறைய கோவில் இருக்கு, விசேஷமா திருவிழா நடக்கும்.
0: வேற ஓகே, என்னென்ன திருவிழா, என்னென்ன கோவில்லாம் இருக்கு அப்படின்னு
1: சொல்லுங்க. எதிர்க்கு அம்மன் கோவில் இருக்கு, அப்புறம் பிள்ளையார் கோவில் இருக்கு, அப்புறம் பட்டிப்பாளையம் கோவில், திரௌபதி அம்மன் கோவில் இருக்கு, அங்க ரொம்ப விசேஷமா
0: இருக்கு. அப்ப இது எல்லாமே சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய ஊரு தான் இல்லைங்களா? ஓகே, இப்ப உங்க ஊருக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? மேடா இருக்கா இந்த பகுதி? ஓகே, எனக்கு தெரியாத கேள்வி என்கிட்ட கேட்டுட்டீங்களே அப்படின்னு. சரி ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க நீர்நிலைகள் அப்படின்னு பாக்கும்போது நம்ம கண் எதிரே இவ்வளவு பெரிய வாய்க்கால் இருக்கு இல்லையா, இந்த வாய்க்கால்ல மழை வந்துச்சுன்னா தண்ணி எல்லாம் வருங்களா? வரும். ஓகே, இப்ப நிறைய தண்ணி வந்து நீங்க பாத்துருக்கீங்களா? அப்படியா, இங்க இருந்தா? ஓகே, சோ இப்ப அடுத்த மழைக்கெல்லாம் இந்த மாதிரி தண்ணி வர்றதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே, சோ அந்த டைம்ல என்ன பண்ணுவீங்க? மேடா இருக்கிற இடத்துக்கு போயிடுவீங்க. ஓகே, இங்க மொத்தமா எவ்வளவு வீடு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த ஊர்ல
1: 10
0: வீடு தான் இருக்குமா? ஓ, இந்த தெருவு மட்டும். ஓகே ஓகே, இப்ப எத்தனை தெருவு இருக்கீங்க?
1: ஒரே தெருவு தான்,
0: ஒரே ஒரு தெருவு தான் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும். ஓகே, அப்ப பக்கத்துல இருக்கிற ஊரு தான் வந்து என்ன ஊரு, கூனிச்சப்பட்டா, கூனிமடக்கு. ஓகே, சோ கூனிமடக்கு அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. ஓகே, இந்த உங்க ஊருக்கு வரணும் அப்படின்னா பாண்டிச்சேரியில இருந்து 17 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டீங்க, எந்த ஊர் வழியா எல்லாம் வரணும்? இந்த ரெண்டு வழியில நீங்க வந்து வரலாம். ஓகே, அப்ப அது இல்லாம நீங்க வந்து மெயின் ரோட்லயே தான் இருக்கீங்க, பக்கம் தானே உங்களுக்கு மெயின் ரோடு? ஓகே ஓகே, சூப்பர். சோ இங்க வந்து பிரதானமா என்ன வேலை நடக்குது, என்ன தொழில் நீங்க செய்யறாங்க இந்த ஊர்ல? இதுதான் வந்து அதிகமா இங்க செய்யறாங்க. ஓகே, அப்ப இங்க வந்து நீங்க மளிகை பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்கு இல்ல அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்கு அப்படின்னா நீங்க எங்க போய் வாங்குவீங்க? பாண்டிக்கு தான் போவீங்க, இங்க இருந்து 17 கிலோமீட்டர் போய் தான் வாங்கணுமா? அப்ப இங்க வேற எங்கேயும் வாங்க மாட்டீங்களா? ஓகே, இங்கே மளிகை கடை அந்த மாதிரி பாத்துப்பீங்க. ஓகே, உங்களுக்கு இங்க இருந்து வேற என்னென்ன ஊர் பக்கம் இருக்கும்? உசுட்டேரி ஏரி இருக்கு இல்லையா, அந்த ஏரியிலதான் உங்க வாய்க்கால்ல போற தண்ணி எல்லாம் போய் அங்க சேருதுன்னு சொல்லிட்டு நீங்க அங்க போய் தண்ணி அதிகமா வரும்போது அங்க போய் பாத்துருக்கீங்களா? ஓகே, இங்க தண்ணியா வரும்போது அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுறது. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். சோ இந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அமைதியா. இப்ப இவங்க எல்லாம் வேலைக்கு போறாங்களா? ஓகே ஓகே, சூப்பர். சோ அங்க வந்து ஏரி எல்லாம் இருக்கு, குளம் இருக்கு, குளத்தை வந்து தூய்மைப்படுத்த போறீங்க. ஓகே ஓகே, சரி, அவங்கள்ட்ட அப்படியே நம்ம பேசுவோம். நன்றி, தேங்க்யூ சோ மச். வணக்கம்மா, உங்க பேரு? உங்க பேரு
2: ராணி.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ராணிமையா? அது இப்ப அங்க வந்து பேசும்போதே கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே, எத்தனை வருஷம் இந்த ஊரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
2: ஊரை பத்தி நம்மளுக்கு தெரியாது, நாங்க வயதாகும்.
0: ஓகே, அங்க இருந்து இங்க வேலைக்கு வரீங்க? ஓகே ஓகே. இந்த ஊர் பேர் என்னன்னா தெரியுமா? என்னென்ன முக்கியமான வேலை எல்லாம் நடக்குது
2: உங்க ஊர்ல? என்ன கலைக்கு போறாங்க, நெல் எடுக்க போறாங்க,
0: விவசாய வேலை அதிகமா பண்றாங்க. என்னென்ன பொருள் எல்லாம் இங்க விளை வைப்பீங்க?
2: மல்லாட்டை கிடையாது, உளுந்து, காராமணி,
0: இதெல்லாம் போடுவாங்க. ஆமா, உங்களுக்கு எத்தனை வயசாகுதுமா? சரியில்ல. ஓகே, ஒரு ஒரு நம்மளா ஒரு தோராயமா வச்சோம் அப்படின்னா ஒரு 50-60 இருக்குமா? இருக்கும். ஓகே, நீங்க பார்த்த வரைக்கும் எவ்வளவு மாற்றம் இருக்கு இங்க இந்த ஊர்ல எல்லாம்? உங்க பொழுதுபோக்குனா என்ன பண்ணுவீங்க? வேலை மட்டுமே செய்வீங்க இல்லையா?

0: ஆ உங்க பேரு? லட்சுமி. ஓகே, நீங்க ரெண்டு பேரும் நண்பர்களா தோழிகளா? எத்தனை வருஷமா தோழிகளா இருக்கீங்க? உங்க ஊரு ஃப்ரெண்டு தான், எங்க போனாலும் ரெண்டு பேரும் ஒன்னாதான் போவீங்க. சரி, ஆமா. உங்க பொழுதுபோக்கு அப்படிதான், ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு அப்போ நம்ம வேலைக்கு
1: போனோம்னா பேசிப்போம், சாப்பிடுவோம், கும்பலா உட்காந்து அதாவது வேலை செய்யணும்னா வீட்டுக்கு வந்துடுவோம்.
0: சரிம்மா, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி பேசினதுக்கு. தேங்க்யூ சோ மச். பாய் பாய். எஸ் மக்களே, ரொம்ப அழகான ஒரு ஊரா இருந்துட்டு இருக்கு. ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளந்தி மனிதர்கள், வாசம் வீதி எங்கும் வீசும்னு சொல்லுவாங்கல்ல, அவ்வளவு அழகான மனிதர்களை தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நெகிழ்ச்சியாவும் இருக்கு இந்த தருணம் எனக்கு. சோ ரொம்ப அழகா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மோட்டுவெளி அப்படின்னு சொல்றாங்க, மேட்டுவெளி அப்படின்ற இந்த ஊர்ல இருந்துதான் நம்ம லைவ் ஷோ பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம பேசலாம், இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
2: நம்ம புதுவை நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வெயிட்டிங்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
3: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: முகத்தில்
2: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I'm Anuja Kumar. The headlines. BRICS nations call for stronger cooperation to address widening range of global security challenges, including terrorism and cyber threats. Prime Minister Narendra Modi gets condolence call from Qatar's Emir after 12 Indians killed in Ras Laffan gas plant blast. India strongly criticizes Pakistan's remarks over situation in POK. Says Islamabad deflects attention away from its human rights abuses. India and United States open high-level trade talk

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 8:30, 16:00.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்கள எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான்.

0: மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: வெல்கம் பேக் டு நம்ம புதுவை. நம்ம புதுவை நிகழ்ச்சி இன்னைக்கு ஆர்ஜி அன்பரசி மேட்டுவெளிங்கிறது பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே சுபமா நம்ம ஷோ போயிட்டு இருக்கு. அன்பு கூட யாரெல்லாம் பேச வெயிட் பண்றாங்க கேட்கலாம் வாங்க அன்பரசி.
4: Yes, welcome back to the show. மக்களே மீண்டும் உங்களை வரவேற்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் ரொம்பவே காமா இருக்கு. அது ஒரு கிளவுடியா இருக்கு, வெயில் வராம லைட்டா வெளிச்சம் வந்துட்டு அப்படியே மேகம் சூழ்ந்திருக்கு. இந்த ஊர் வந்து இப்படி பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. கண்ணு கேட்டின தூரம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் பூக்களும் மரங்களும் பசுமையும் அவ்வளோ அழகா இருக்கு. ஒரு பரபரப்பெல்லாம் தாண்டி ஒரு ஒரு ஒரு எப்படி சொல்றது, நம்ம ஒரு அமைதிய தேண்டி போவோம்ல, அந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அப்படிதான் இருக்கேன் நானும். இப்போ அதே ஒரு அமைதியோட ஒரு ஐயா நம்மள்கிட்ட பேச போறாங்க, அவங்கள்ட்ட நம்ம பேசலாம். வணக்கம் ஐயா. ஓகே வணக்கம், உங்க பேர்
5: சொல்லுங்க.
4: கண்டிப்பாங்க ஐயா, உங்க பேர் சொல்லுங்க ஐயா. ஓகே, இந்த ஊர் பேர் என்ன?
5: மேட்டுவெளி.
4: ஓகே, மேட்டுவெளின்னு எதுக்கு உங்க ஊருக்கு பேர் வந்துச்சு?
5: அந்த நாள்ல வந்து அந்த ஏரியால வந்து எப்பயுமே தண்ணி வரும், வெள்ளம் வரும், எல்லாத்தையும் தண்ணி போவோம், எப்பயுமே வரும்.
4: மக்கள் இங்க வயல்வெளி அவங்களுக்கு நிறைய
5: இருந்தது. நாங்களும் இங்க வந்து வேலை செய்வோம். எங்க சில பேருக்கு மருந்து போட்டிருக்காரு மாதிரியுமே இங்க சில பேர் குடிச்சு போட்டு வேலை மட்டும் வேலை போட்டிருக்காங்க. வேலை குடிச்சு போட்டு தங்கிட்டாங்க, அதுக்கு நம்ம வீடு கொடுத்தோம்.
4: என்னென்னலாம் பயிர் வச்சீங்க?
5: அப்போ அப்போ வந்து கம்பு, தெனை, சேரு, மணிலா, கவுத்த, சாம, இந்த பொருளுக்கு பொருள் வச்சுங்க. சவளை நிறைய வச்சு சரியா போடுறது நம்ம அந்த வீட்டுக்கு தேவை.
4: என்னது இதெல்லாம் வந்து பாதுகாப்பு பண்ணி வைக்கிறது.
5: மழை வந்து அப்பதான் ஒரு மாசம் கண்டிப்பா பெய்யும். யாரும் பெய்யும் பார்த்து ரொம்ப கஷ்டம். அதனால சாப்பிட்டு
4: தினமும் பயன்படுத்துற பொருள் ரொம்ப அதிகமா தேவைப்படுற பொருள். பெரிய பாத்திரத்துல அதான் சால்வன்ற ஒரு பெரிய சால். சரி ஓகே, அப்ப அதுல இருந்து பொருள் எல்லாம் எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்காதா?
5: நம்ம அப்பெல்லாம் வந்து ஒரு கல்வி வச்சுக்கோ, இதெல்லாம் வந்து அது எட்டு முதல் ரெண்டு ரவுண்ட் வந்து எடுத்துக்கலாம். அதுல இருந்து மறக்காத படியாத வந்து எடுத்து கீழே கட்டிக்கலாம். அம்மா கொஞ்சம் கொஞ்சம் பெரிய கட்டிக்கலாம்.
4: எடுத்து
5: அதை கஷ்டங்க.

0: ஆட்டுக்கல் தெரியும், அப்புறம் உலக்க உரல் குத்துறது தெரியும், இயந்திரம் அது இல்லாம வேற என்னன்னு
1: எல்லாம் இருந்துச்சு.
0: இதனாலதான் வந்து எல்லாத்துக்குமே பயன்படுத்துறதுக்கு. ஓகே ஓகே. அப்போ அப்போ செய்யறதுக்கு இந்த மிளகா செலவு அரைக்கிறது அந்த மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல, அதெல்லாம் வந்து அம்மிலேயே செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி
1: அதை வச்சு வச்சு வச்சு வச்சு வச்சு அதை பத்தி நல்ல டேஸ்டா இருக்கும்
0: சாப்பாடு எல்லாம் டேஸ்டா இருக்கும்.
1: ஓகே, கூழ் போடுறாங்க
0: நல்லா சாப்பிட்டு. இப்போ இதோட வித்தியாசம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப இங்க நீர்நிலைகளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொல்லுங்க ஐயா. இங்க வந்து ஃபுல்லா வந்து உங்க ஊரை சுத்தி வந்து கால்வாய் வாய்க்கால் மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ அது முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கும், இங்க தண்ணி வந்துரும் அப்படின்னு சொன்னாங்க முன்னாடி பேசினவங்க.
1: தண்ணி வந்துருமா? ஆனா ஊருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. குடிக்கிட்டு அந்த குடிக்கிட்டு வாய்க்கால் தான் விஷயம் தெரிய போக, அந்த வாய்க்கால் தான் குடிப்போம். அது நிறைய மீன் இருக்கும், சாப்பாடு சேர்த்துக்கோ அகற்றும்.
0: என்ன ஆகும் இங்க? ஆறு குளம் ஏதாவது இருக்கா? இப்ப உச்சேரிக்கு தான் இந்த தண்ணி போகும் சொல்றீங்க.
1: மெயின் மாக்க போகுதுல பத்துக்கள் இருந்து பொத்துக்கணும் டேம் பத்துக்கணும் இல்ல பெரிய பங்களா கவர்மெண்ட்
0: பண்ணுவாங்க.
1: அந்த சின்ன இருக்காங்க தண்ணி அங்க கவர்மெண்ட் இந்த வாய்க்கால் தண்ணி வருவாங்க. இந்த வாய்க்கால் போய் அந்த ஏரி உச்சரிக்கு இல்ல அது ஃபுல்லா இருந்துச்சு பையன் ஓடி வைக்கணும். ஒன்னே அந்த பறவை போட்டு அந்த பறவை அந்த பறவை இருக்குது அந்த பறவை போட்டு கப்பும் போகும் கட் பண்ணிட்டு இந்த கடையில வாசல் போகுது. லாஸ்ட் வந்து கடையில போகுது.
0: ஓகே,
1: எல்லா தண்ணியும் இந்த வாசல் போகுது.
0: ஓ சூப்பர் சூப்பர். சோ அப்ப இந்த இடத்துல தடுப்பணைகள் எல்லாம் இருந்து தண்ணி எல்லாம் மாத்தி
1: நல்ல காரணம் கட்டின காரணம் இப்ப இங்க யாரும் கட்டலைமே பாரும் கட்ட முடியாது. நான் கட்டின காரணம் உங்க ஏறி போட்டு இந்த ஊருக்கே
0: ஓ இதுவா?
1: ஆமா, இது எப்படி நிமிஷம் வாசல் பண்ண மாதிரி வந்துச்சு. மூணு தரமாக லைனா அடிக்குது அடிக்கிட்டு அந்த வந்துட்டு
0: அப்படிதான் இருந்துச்சு. அப்பெல்லாம் இந்த கால்வாயா கிடைக்கணும்னா அந்த பனை மரத்துல இருந்துதான் நீங்க
1: வரணும்.
0: இப்ப என்னங்க ஐயா மாறி இருக்கு உங்க ஊர்ல?
1: எல்லாமே மாறி போச்சு.
0: என்னென்ன சொல்ல முடியும்?
1: இப்ப நம்ம ஏந்திரத்தில்
0: போனோம்
1: பல் தெரியுது. இப்ப ஏந்திரத்தில் போய் ஆட்சியர் வந்து மிஷின்
0: எக்ஸில் அரைக்கிறாங்க.
1: எல்லா ஆட்சியர்
0: அந்த காலத்துல. அப்போ நீங்க சொல்றதை பார்த்தா அப்பெல்லாம் ரோடு எல்லாமே இல்லாம இருந்துருக்கு.
1: இந்த ரோடு சின்ன சின்ன ரோடு
0: முன்னாடி நீங்க விவசாயம் பண்ண பயிர்களுக்கும் இப்ப என்னென்ன பயிர்லாம் இங்க வைக்கிறாங்க?
1: அப்போ வந்து மாநகரி பயிர்னா மணக்க போடுவாங்க. அதே பூமிக்கு ஏத்த மாரி இந்த இந்த பூமியில மணக்க போட்டா வரும், இந்த இந்த மண்ணில வந்து சோழ லட்சம் நல்லா வரும், இந்த கையில சாய்ப்பு போட்டா நல்லா வரும் அப்படின்னு
0: தெரிஞ்சு அதை பண்ணிட்டு நிறைய விஷயங்கள். ஒரு எப்படி சொல்றது களஞ்சிய மாதிரி உங்க ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க.
1: நான் பார்த்தேன்
0: ரொம்ப நன்றிங்க ஐயா. நிறைய விஷயங்கள்
1: எனக்கு தெரிஞ்சது. ஸ்ரீகாபுரத்துல கூட வாங்க
0: மாட்டாங்க.
1: குடிக்கல அந்த சிம்மன் கவுஸ்
0: மண்ணு
1: வச்சு கால பேசி.
0: ஓ இப்போ இப்போ தெரியுமா உங்களுக்கு அந்த நீங்க முன்னாடி எல்லாம் சொன்னீங்க இல்லையா களிமண் எல்லாம் போட்டு குளிச்சீங்க, இப்போ அது மறுபடியும் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்கு.

0: நன்றி, நிறைய விஷயங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. ஊசி கூட போட்டது இல்ல, ஆரோக்கியமா இருக்கீங்க.
1: ஓகே,
0: ஆரோக்கியமா. சரி, இப்ப இந்த

0: அதனால எல்லாரும்
1: நம்ம புதுவை நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு வைபான சாங் காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னால ஒரு சின்ன பிரேக்.
2: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லேயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
3: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: தள்ளுபடிகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
1: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
0: செம்ம டேஸ்ட்.
1: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க

0: 8:47 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை கேட்டுட்டு இருக்கீங்க. மேட்டு வெளி இங்கிருந்து நம்ம ஆர்ஜே அன்பரசி பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் அன்பரசி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. மசலே, மேட்டு வெளி அப்படிங்கிற ஒரு அழகான ஊர்ல தான் நான் இருந்துட்டு இருக்கேன். ரொம்ப குட்டியான ஒரு ஊருன்னு சொல்லலாம், இல்ல குட்டியான ஊரு தான். அந்த ஊர்ல இருந்துதான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, கேமராலாம் இல்ல, ஆடியோ மட்டும்தான். ஓகே, வணக்கம். உங்க பேரு?
2: அருள் ஜோதி.
1: அருள் ஜோதி சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னென்ன மேட்டுவெளி அப்படின்ற உங்க ஊரை பத்தி ஒரு சில வார்த்தைகள் நீங்க என்ன சொல்ல போங்க?
2: உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது.
1: இந்த ஏரியாவுக்கு முதல்ல அந்த அப்படின்னு சொல்லி எனக்கு அங்க இருந்து அனுப்ப ரெண்டு தலைமுறை. அப்போ
2: முதல்ல
1: எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க?
2: அது எனக்கு தெரியாதம்மா. தாத்தா காலத்துல
1: இங்க நிறைய வயல்லாம் இருந்தது, அதனால இந்த வயலை பாத்துக்கிறதுக்காக இங்க வந்தாங்கன்னு ஒரு தாத்தா சொன்னாங்க. ஓகே,
2: முன்னது வயல்வெளி தான் இதுக்குள்ள. கிட்டத்தட்ட இந்த சர்க்கிள் வந்து 150 ஏக்கர் கிட்ட இருக்கு வயல்வெளி.
1: என்னென்னலாம் இங்க பயிர் வச்சிருக்காங்க சார்? இப்போ
2: ஆரம்ப காலத்துல வந்து தண்ணி கிடையாது, மழை வந்தாதான் பயிர் வெங்கில இருந்தது.
1: பூமியா
2: இருந்தது, பருவு, இந்த சோளம்
1: அந்த மாதிரி பயிர் தான் வச்சிருக்காங்க, சிறுதானிய
2: பயிர்.
1: உங்களுக்கு இந்த ஏரியாவில ரொம்ப பிடிச்ச இடம்னா எதை சார் சொல்லுவீங்க? ஏன்னா ரொம்ப அழகா இருக்கு, அந்த பக்கம் ஃபுல்லா புளிய மரமா இருக்கு, இந்த பக்கம் ஃபுல்லா
2: நல்லா
1: அமைதியா ஒரு இதா இருக்கு, தீவு மாதிரி கிட்டத்தட்ட அப்படின்னு தான் இருக்கு. தீவு
2: தான் குட்டி தீவு. எல்லா பயிரும் செய்யக்கூடிய
1: நீர்நிலை அப்படின்றது
2: எந்த மங்களாபணி யாரு பக்கத்துல இருக்கு தண்ணி பண்ணிட்டு எந்த கிடையாது.
1: சூப்பர்.
2: தண்ணி
1: கிடையாது. இங்க திருவிழா ஊர் அப்படின்னா திருவிழாக்கள் என்ன
2: பண்ணுவோம் இருக்கு? ஐநா கோயில் ஒண்ணு இருக்கு, அம்மன் கோயில் ஒண்ணு இருக்கு, பெரியாண்டர் கோயில் ஒண்ணு இருக்கு. அது நல்லபடியா நடக்கும், நல்லபடியா

0: அவங்களா வந்து
1: அழகான ஒரு அமைதியான ஒரு கிராமத்துல இருந்துதான் ஷோ பண்ணிட்டு இருந்தோம். சோ இவ்ளோ அமைதி வந்து நமக்கு கண்டிப்பா தேவை. நம்மள வந்து நம்ம ஒரு பரபரப்புல இருந்துட்டு நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் சரி ஒரு ஓய்வு தேவை. டூருக்கு ட்ரிப் போயிட்டு வரோம்ல, அதை வந்த மாதிரி இருக்கு எனக்கு. அவ்வளவு அழகான ஒரு ஊரு. இங்க வந்து நிறைய மரங்கள் இருக்கு. மேக்சிமம் நம்ம வந்து இயற்கை கூட நம்ம வந்து வாழணும் அப்படின்றத இங்க இருக்கவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்ட கத்துக்கிட்ட. அதே மாதிரி வந்து வெள்ளமையான மனிதர்கள் நீங்க நிறைய பேரை நான் பார்த்தேன். கண்டிப்பா மேட்டுவெளி அப்படின்ற இந்த ஊரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்லாம் கண்டிப்பா உங்களுக்கு என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் இதே போல ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் தொழிலாளர் அன்பரசி. இந்த இயந்திர புதுவை 102.8.

0: நேரம் 8:55. எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் செத்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு ஊரில் ஒரு ராஜா, அவருக்கு ரொம்ப வயசாகிட்டுது. அடுத்தபடியாக ஒரு இளவரசன் பட்டத்துக்கு வரணும். அந்த ராஜாவுக்கு 3 பிள்ளைங்க, 3 பேரும் ஒன்றா பிறந்தவங்க, அதனால் 3 பேருக்கும் ஒரே வயசு. முன்ன பின்ன பிறந்திருந்தால் மூத்த மகனுக்கு அரச பதவியை கொடுத்துடலாம். இங்கே 3 பேருக்கும் ஒரே வயசுங்கிறதுனால யார் ராஜாவாக வர்றதுங்கிறதுல பிரச்சனை வந்துட்டுது. குதிரை ஏற்றம், வில்வித்தை, இப்படி பார்த்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான திறமை. இந்த 3 பேரில் யார் சிறந்தவன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ராஜா யோசனை பண்ணார். அவரால் ஒரு முடிவுக்கு வர முடியல. அதனால் நேராக காட்டுக்கு போனார். அங்கே ஒரு குரு இருந்தார். அவர்கிட்ட போய் யோசனை கேட்டார். அவர் இதுக்கு ஒரு யோசனையை சொன்னார். அதை கேட்டுக்கிட்டு திரும்பி வந்தார். அதுக்கப்புறம் 3 பிள்ளைங்களையும் கூப்பிட்டார். 3 பேர்கிட்டையும் சம அளவு உள்ள பணத்தை கொடுத்தார். ஒரே அளவு பணம் 3 பேர்ட்டையும் கொடுத்தார், கூட குறைச்சல் இல்லாமல். அவங்க 3 பேரும் 3 தனித்தனி மாளிகையில் குடியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு சொன்னார், இதை பாருப்பா, உங்கள் 3 பேருக்கும் ஒரே அளவு பணம் தான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த பணத்தை கொண்டு நீங்கள் உங்கள் மாளிகைகளை நிரப்பணும். உங்களுக்கு 7 நாள் அவகாசம். 7 நாளைக்கு அப்புறம்

0: நான் வந்து பார்ப்பேன். மாளிகை முழுவதும் மற்ற ரெண்டு பேரை காட்டிலும் யார் ரொம்ப நல்லா நிரப்பி இருக்கிறாங்களோ அந்த புள்ள தான் எனக்கு பின்னாடி அரசனாக வருவான் அப்படின்னார். மூணு பேரும் யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுத்துருக்கிற பணமும் ரொம்ப குறைச்சல், மாளிகையும் ரொம்ப பெருசு, என்னத்தை வாங்கி போட்டு நிரப்புறது? முதல் இளவரசன் பார்த்தான், நேராக குப்பை அள்ளுற இடத்துக்கு போனான். இனிமேல் ஊருக்கு வெளியில் கொண்டுட்டு போய் கொட்டுற குப்பை வண்டியெலாம் என்னுடைய மாளிகைக்கு வரணும், அங்கே குப்பையை கொட்டணும் அப்படின்னு உத்தரவு போட்டான். இவ்வளவு குறைச்சலான பணத்தை கொண்டு மாளிகையை நிரப்பணும்னா அதுக்கு இதுதான் வழின்னு முடிவு பண்ணிட்டான். ரெண்டாவது இளவரசன் பார்த்தான், என்ன பண்ணுறதுன்னு சில பேரை யோசனை கேட்டான். உன்னுடைய சகோதரன் குப்பையால் நிரப்பிட்டான், நீ அது மாதிரி ஏதாவது செய்ய. நம்ம ஊரில் புல்லு தான் ரொம்ப மலிவு, கட்டுக்கட்டாக கொண்டாந்து போட சொல்லு, கொண்டாந்து போட்டுருவாங்க அப்படின்னு ஒருத்தர் யோசனை சொன்னார். அது மாதிரியே செஞ்சான், பாதி அளவு நிரப்புனா பணம் தேர்ந்து போச்சு. இதுக்குள்ளே ஏழு நாள் முடிஞ்சிட்டுது. ராஜாவும் குருவும் ஒவ்வொரு மாளிகையாக பார்த்துக்கிட்டே வராங்க. முதல் மாளிகையை நெருங்கவே முடியல, அவ்வளவு துர்நாற்றம். ரெண்டாவது மாளிகை அழுகி போன புல், அதுவும் பாதி அளவு தான் நிரம்பியிருந்தது. மூணாவது மாளிகைக்கு போனாங்க, அங்கே போய் பார்த்தா உள்ளே எதுவுமே இல்லை. ஏற்கனவே அங்கே இருந்த ஒன்று ரெண்டு பொருள்களையும் எடுத்து அப்புறப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. வீடு பூரா காலி. நீ என்ன செஞ்சுருக்கிற அப்படின்னு கேட்டார் ராஜா. பாருங்க அது நிரம்பி இருக்குது அப்படின்னு நான் புள்ள. ராஜாவுக்கு புரியல, கோபம் வந்துட்டுது, எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு நிரம்பி இருக்குதுங்கிறான். குரு சொன்னார், கோபப்படாத, வீடு நிரம்பி இருக்கு, உனக்கு பழக்கமில்லாத உன்னால் அது நிரம்பி இருக்குது. உன்னுடைய பிள்ளை என்ன பண்ணியிருக்கிறான் பார், அகல் விளக்குகளை வாங்கி தீபம் ஏற்றி வச்சிருக்கிறான், மாளிகை பூரா இப்போ ஒளியால் நிறைஞ்சிருக்குது அப்படின்னார். மன்னர் மனசு வெளிச்சமாச்சு, இந்த மகனையே இளவரசன் ஆக்கினாராம். அதான் இந்த காலத்து வாரிசுகள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு பையன் ஒரு வேலையும் செய்யாமல் சோம்பேறித்தனமாக ஈசி சேரில் கால் மேலே காலை போட்டுக்கிட்டு படுத்து கிடக்கிறான். அப்பா புத்தி சொல்ல ஆரம்பித்தாராம், இப்படி இருந்தால் எப்படிறா மற்றவங்க மாதிரி சுறுசுறுப்பாக இருக்க வேணாமா அப்படின்னாராம். மற்றவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டிருக்கான் பையன். வேலைக்கு போகிறாங்க, உழைக்கிறாங்க அப்படின்னு இருக்கான். உழைச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு இவன் கேட்டிருக்கான். பணம் கிடைக்கும்னாரா அப்பா. பணம் கிடைச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னானா, வீடு கட்டலாம். வீடு கட்டினா என்ன பண்ணலாம், சோஃபா ஈசி சேர் இதெல்லாம் வாங்கி போடலாம். வாங்கி போட்டால் அது மேலே கால் மேலே கால் போட்டுக்கிட்டு சுகமாக உட்காந்துருக்கலாம் அப்படின்னு இருக்கார். இப்போவே நான் அதை தானே பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பையன்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: தொடர்வது காலை 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
6: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீ வித்யா சீனிவாசன். கத்தார் நாட்டின் ரஸ் லஃபான் நகரில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களுக்கு அந்நாட்டு மன்னர் ஷேக் தமீன் பின் ஹமத் தலானி அல் தானி இரங்கல் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் குறித்து அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு மேற்கொண்ட மருத்துவ சிகிச்சை குறித்து அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மற்றும் பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர். மாறி வரும் உலக சூழ்நிலையில் இணைய பாதுகாப்பு தொடங்கி வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் வரை அனைத்து சவால்களையும் எதிர்கொள்வதில் பிரிக்ஸ் அமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற வளர்ச்சிக்கான உலகளாவிய ஒருங்கிணைப்பு உச்சி மாநாட்டில் இணையம் வாயிலாக உரையாற்றிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், மீள்திறன் கொண்ட பொருளாதாரங்களை கட்டமைக்கவும் நிலையான வளர்ச்சியை விரைவுபடுத்தவும் அனைவரின் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்யவும் வலுவான பலதரப்பு ஒத்துழைப்பு தேவை என வலியுறுத்தியுள்ளார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல், அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி திரு ஜேமிசன் கிரீர் மற்றும் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோர் ஆகியோரை நேற்று புதுடெல்லியில் சந்தித்து பேசினார். அப்போது இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை மறுசீரமைப்பது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற வர்த்தக நடவடிக்கைகள் தொடர்பான காலாண்டு அறிக்கையை வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் டாக்டர் அசோக் குமார் லஹிரி, இந்தியாவின் மொத்த வர்த்தகம் சென்ற நிதியாண்டின்

கடைசி காலாண்டில் 5.4% அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் மை பாரத் முன்முயற்சிகளின் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் வந்தே மாதரம் முகாம்களை நடத்தவுள்ளது. இதன் முதலாவது முகாம் கொல்கத்தாவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:03. ஹலோ புதுவை மக்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 டியூன் பண்ணி கேட்டுட்டு இருக்க நம்ம அன்பு நெஞ்சங்கள் எல்லாருக்கும் உங்க ஆர்ஜே ரேவதியோட கலகலப்பான காலை வணக்கம். மைண்ட் கொஞ்சம் டல்லா இருக்கா, ஒரு மாதிரி மூட் ஆஃபா இருக்கீங்களா? கவலையை விடுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கேட்டு காலையிலேயே செமையா வைப் பண்ணலாமா? அப்ப அதுக்கான ஒரே சாய்ஸ் நம்ம நேயர் விருப்பம். எஸ் உங்க சாய்ஸ் நம்ம வாய்ஸ். உங்க ஃபேவரட் பாட்டை நம்ம எஃப்எம் ரெயின்போல கேட்டு வைப் பண்ண உடனே நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜை தட்டி விடுங்க, ஏன்னா இது உங்களுக்கான ஷோ நேயர் விருப்பம். தேனி மாவட்டம் ராதாபிரியா அழகி படத்திலிருந்து இணைந்திருங்க. 102.8 என்று உங்கள் மனதோடு

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: நேர் விருப்பம் நிகழ்ச்சியில பாடல் கேட்டிருக்காரு சூரியமூர்த்தி. ரெக்க படத்திலிருந்து பாடல் கேட்டலாமா?

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில பாடல் கேட்டிருக்காங்க. யார் எங்கிருந்து? தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில்குமார் தாம் தூம் படத்திலிருந்து எனக்கு பாடல் வேணும் கேட்டிருக்காரு. சோ அவர் கேட்ட பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நேர் விருப்பம் நிகழ்ச்சியில நான் கேட்ட பாடணும் இடம் பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வடலூர்ல இருந்து சிவரஞ்சினி. என்ன படத்துல இருந்து? காதல் மன்னன் படத்துல இருந்து.

நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க. காரைக்கால் மேல ஓடுதுறையிலிருந்து எஸ் சேப்பு விஜயராகவன், என்ன படத்திலிருந்து? தானா சேர்ந்த கூட்டத்திலிருந்து கேட்டலாமா?

0: பாரதி.
1: போடா
2: வேணா கழட்டிட்டோம் இந்த ஆட்டம்லாம்.
3: இந்த மாதிரி பாட்டு எல்லாம் போட்டானு நம்ம ஏதாவது பண்ணிருக்கணும்ல.
2: ஏய் அதான்டா என்ன தெக்லிஸ்டோன் இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம். உனக்கு

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: நேரம் 9:31. FM Rainbow-ல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நேயர் விருப்பம். நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க. ராம் பக்கத்துல இருந்து ராமு, விருமன் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க FM Rainbow புதுவை 102.8.

0: புதுச்சேரி மக்களே, உங்க வீட்டு மின்சாரம் இப்போ ஸ்மார்ட். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. ஃபியூச்சர்ல சோலார் கனெக்ஷன் தேவைகளுக்கும் முழு தயார் நிலை இருக்கும் ஸ்மார்ட் டெக்னாலஜி. கால் 9489080307.
1: மின்துறை புதுச்சேரி அரசு. இது சாதாரண சேஞ்ச் இல்ல, ஸ்மார்ட் அப்கிரேட்.
2: நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க. முத்தியால்பேட்டிலிருந்து கலிய பெருமாள், சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: நேரம் 9:51. நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க, மாதவரம் பால் பண்ணையிலிருந்து சரஸ்வதி பத்மநாபன், அன்னியன் படத்திலிருந்து கேட்டலாமா?

நேர் விருப்பம் நிகழ்ச்சி நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. அறந்தாங்கியிலிருந்து ஐயப்பன், கடலூர்லேருந்து ஜெயராஜ், ஜெயந்தி, ஜெயபிரபா, பன்ருட்டிலிருந்து ஐயனார், மீரா, அஷ்மிதா, அஷ்மித்ரன், கடலூர்லேருந்து சந்திரமோகன், ஆண்டிப்பட்டிலிருந்து ஆராதனா, கள்ளக்குறிச்சியிலிருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, நள்ளிணத்திலிருந்து நாராயணன். ஸோ நேரமின்மை காரணமாக இவங்க கேட்ட பாடல்கள் மற்றும் இன்னும் சில பேரோட பாடல்களை நம்மளால் போட முடியல. என்னடா நம்ம கேட்ட பாடலை போடலையே அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ண வேணாம். நாளைக்கு மறுபடியும் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச பாடலை நாங்கள் ப்ளே பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு பாடல் கேட்ட அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நமது நிலையத்தின் சார்பாக நன்றி.

0: ஏய், இங்க நான் தான் கிங்.
1: கண்ணா, இது FM Rainbow 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: நேரம் 10 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். இந்தியா அமெரிக்கா இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு வர்த்தக பிரதிநிதி திரு ஜேமீசன் கிரீர் தலைமையிலான குழுவினர் புதுடெல்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினர். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ரஷ்ய பாதுகாப்பு ஆலோசகர் திரு செர்ஜி ஷோய்கு சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்ற கூட்டத்தின் ஒரு பகுதியாக இச்சந்திப்பு நடைபெற்றது. பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமது சமூக ஊடகப் பதிவில் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற வர்த்தக நடவடிக்கைகள் தொடர்பான காலாண்டு அறிக்கையை வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் டாக்டர் அசோக் குமார் லஹிரி, இந்தியாவின் மொத்த வர்த்தகம் சென்ற நிதியாண்டின் கடைசி காலாண்டில் 5.4% அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். காரைக்கால் நெடுங்காடு அரசு மாணவிகள் விடுதியில் நடப்பு கல்வியாண்டில் சேர்வதற்கு ஆதிதிராவிடர், பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த மாணவிகளிடமிருந்து சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அறிவித்துள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை வரும் ஜூலை 12 தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்கமோதிரம் வழங்கும் திட்டம், தாய்மாமன் தங்கமோதிர திட்டம் அறிஞர் அண்ணா பிறந்த நாளான வரும் செப்டம்பர் 15 தேதி தொடங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இத்திட்டம் கடந்த 22 தேதி முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் பொருந்தும். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் கப்பல் போக்குவரத்திற்கான கட்டுப்பாடுகளை முற்றிலுமாக நீக்குவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, கெட் செட் கோ நிகழ்ச்சியில் உங்களோட நான் அர்ச்சனா, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுருக்கீங்க. டைம் இப்போ 10:03:21 ஆகுது. கெட் செட் கோ நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் குவிஸஸ் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கலாமா? உலகம் முழுக்க சுத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லணும். எஸ், உலகம் முழுதும் இருக்கக்கூடிய சர்வதேச அமைப்புகள் சார்ந்த கேள்விகள் உங்களுக்கு நிறைய பேருக்கு, நிறைய பேர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, நிறைய பேர் கரண்ட் அஃபேர்ஸ்னு நிறைய நியூஸ் பார்ப்பீங்க, நியூஸ் பேப்பர்ஸ் படிப்பீங்க. ஸோ இது சம்பந்தமான கேள்விகள் தான் நானும் நிறைய வச்சிருக்கேன். சர்வதேச அமைப்புகள் உலகம் முழுதும் எங்கெல்லாம் இருக்கு, அதன் தலைமையகம் எங்கோ, எங்க இருக்கு, எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, இது போன்ற நிறைய கேள்விகள் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில் உங்களுக்கான முதல் கேள்வி என்ன தெரிஞ்சுக்கலாம். சர்வதேச அமைப்புகள் சார்ந்த கேள்விகள் உங்களுக்காக அந்த வரிசையில் பிரெட்டன் வுட் இரட்டையர் என்று அழைக்கப்படும் அமைப்புகள் எது எது நீங்க சொல்ல போறீங்க. ஸோ இரட்டையர் அப்படின்னு சொன்னாலே இரண்டு அமைப்புகள் அங்கே இருக்கும் இல்லையா, அந்த அமைப்புகள் என்ன? பிரெட்டன் வுட் இரட்டையர் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் எது எது நீங்க கால் பண்ணி சொல்ல போறீங்க. 2271760 மற்றும் 2275230.

0: காதல் யானை வருகிறான் ரெமோ, சூப்பரான ஒரு வைபான சாங் கேட்டு முடிச்சிருக்கோம். எஸ் கெட் செட் கோ கேட்டுருக்கீங்க நம்ம நிகழ்ச்சியில. சர்வதேச அமைப்புகள் சார்ந்த கேள்விகள் உங்களுக்காக அந்த வரிசையில. பிரெட் அண்ட் வுண்ட் இரட்டையர் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் எது? இரட்டையர்னு சொல்லியாச்சு, ஸோ இரண்டு அமைப்புகள் அதில் இருக்கு. பிரெட் அண்ட் வுட் இரட்டையர்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் அது எதுன்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, சரியா பதில் சொல்றாங்களா கேட்கலாமே. வணக்கம்.
1: வணக்கம் மேம், செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்?
0: நலமா இருக்கும் கலைவாணி, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கு மேம்.
0: ஓகே சொல்லுங்க கலைவாணி, பதில் கண்டுபிடிச்சிங்களா?
1: கண்டுபிடிச்சேன் மேம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பன்னாட்டு நிதியம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா உலக வங்கி.
0: எஸ், சர்வதேச நாணய நிதியம், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் சொல்லக்கூடியது IMF அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வேர்ல்ட் பேங்க். சரியான பதில் சொல்லிருக்கீங்க கலைவாணி. FM ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: Thank you.
0: இந்த இரண்டு அமைப்புகள் சொல்ல போனா IMF and World Bank, இந்த இரண்டு அமைப்புகளுமே 1944 பிரெட் அண்ட் வுட்ஸ் மாநாட்டின் போது நிறுவப்பட்ட அமைப்புகள். ஸோ இந்த மாநாட்டில் நிறுவப்பட்ட காரணத்தினால இந்த அமைப்புகளுக்கு பிரெட் அண்ட் வுட்ஸ் இரட்டையர்கள் அப்படின்னு சொல்றாங்க. கெட் செட் கோ நிகழ்ச்சியில் உங்களுக்கான கேள்வி இந்த நேரம் என்ன தெரியுமா? ஐக்கிய நாடுகள் சபை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு நீங்க தான் சொல்ல போறீங்க. ஐக்கிய நாடுகள் சபை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஸோ நம்ம FM ரெயின்போக்கு நீங்க கால் பண்ண போறீங்க 2271 1760 and 2275 230.

பத்து மணி 16:49 நொடிகள் ஆகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கிடைச்சிக்கிங்க. நம்ம நிகழ்ச்சியில சர்வதேச அமைப்புகள் சார்ந்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில ஐக்கிய நாடுகள் சபை தினம் எப்போது கொண்டாடப்படும்?

0: அடைகிறது அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, சரியா பதில் சொல்றாங்களா கேட்கலாமே. வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க உங்க பேரு.
1: அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன்.
0: ஐயப்பன் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். நாங்களும் சொல்லுங்க என்ன பதில்.
1: அக்டோபர் 24
0: அப்படின்றது சரியான பதில் தான். எந்த ஆண்டுன்னு தெரியுமா? அதுதானே தெரியாது. அப்படியா? எஸ், 1945. சரிங்களா? 1945 அக்டோபர் மாதம் 24 ஐக்கிய நாடுகள் சபை அமைக்கப்பட்டது அப்படின்னு சரியான பதில் சொல்லியிருக்கீங்க ஐயப்பன். எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: Thank you.
0: இந்த ஐக்கிய நாடுகள் சபை 1945 அக்டோபர் மாதம் 24 நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு. கெட் செட் கோல நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு சர்வதேச அமைப்புகள் சார்ந்த கேள்விகள் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் ஒரு சங்கம், செஞ்சிலுவை சங்கம் சார்ந்த கேள்வி உங்களுக்காக. செஞ்சிலுவை சங்கம் யாரால் நிறுவப்பட்டது அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. ஸோ நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு நீங்க கால் பண்ணி சொல்ல போறீங்க. வாட்ஸ்அப் கூட பண்ணலாம் 7598510505க்கு.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டிருக்கீங்க. சர்வதேச அமைப்புகள் சார்ந்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில பிரெட்டன்வுட் இரட்டையர் நகர அமைப்புகள் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஐக்கிய நாடுகள் சபை தினம் எப்போது கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த வரிசையில செஞ்சிலுவை சங்கம் யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, சரியா பதில் சொல்றாங்களா கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்க மேடம்?
0: ரொம்ப சுபமா நலமா இருக்கும். சொல்லுங்க, என்ன பதில் தெரியும்
1: மேடம்? ஆமா, மே 8 வந்து செஞ்சிலுவை தினம் கொண்டாடப்படுகிறது மேடம்.
0: செஞ்சிலுவை சங்கம் யாரால் நிறுவப்பட்டதுன்னு
1: கேட்டிருந்தேன். நிறுவப்பட்டது வந்து ஹென்றி டுனான்ட்ங்கறவரால் நிறுவப்பட்டது மேடம்.
0: எஸ், ஹென்றி டுனான்ட் அவர்களால சுவிட்சர்லாந்துல 1863 நிறுவப்பட்டது. இது எதற்காக அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? உதவி செய்வதற்காக இந்த அமைப்பு நிறுவப்பட்டது. சரியான பதில் சொல்லிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி,
0: தேங்க்யூ. சர்வதேச அமைப்புகள் சார்ந்த கேள்விகள் அந்த வரிசையில ஒரு விளையாட்டு நடத்தக்கூடிய ஒரு அமைப்பை பற்றிய கேள்விதான் உங்களுக்காக. எஸ், ஒலிம்பிக் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. எவ்ரி 4 இயர்ஸ், ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை இந்த ஒலிம்பிக் விளையாட்டு நடைபெற்று வருது. ஸோ அந்த வரிசையில கேள்வி என்ன அப்படின்னா, சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு நீங்க தான் சொல்ல போறீங்க. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம் வாங்க.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
2: மின்துறை புதுச்சேரி.

0: கெட் செட் கோ கிடைச்சிக்கிங்க. சர்வதேச அமைப்புகள் சார்ந்த கேள்விகள் உங்களுக்காக எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 உங்களோட நான் அர்ச்சனா. டைம் இப்போ 10:32 நொடிகள் ஆகுது. நம்ம நிகழ்ச்சியில சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்கோம். சோ நேர் வந்திருக்காங்க, என்ன பதில் சொல்றாங்க கேட்கலாமே. வணக்கம்
1: அனைவருக்குமே, உற்சாகமான காலை வணக்கம்
0: சொல்லுங்க. இனிய உற்சாகமான காலை வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: அமைந்திருக்கு.
0: இந்த அமைப்பு நிறுவப்பட்டிருக்கு அப்படின்றது ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன். இந்த நேரம் நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. சோ எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: Thank you.
0: Get set go கிடைச்சிருக்கீங்க. ஒரு சூப்பரான சாங் உங்களுக்காக வந்துட்டு உனக்கும் எனக்கும் படத்துல இருந்து. நிகழ்ச்சியில் உங்களுக்கான கேள்வி இந்த நேரம் என்ன தெரியுமா? உலக சுகாதார நிறுவனம், எஸ் WHO சொல்லக்கூடிய இந்த உலக சுகாதார நிறுவனம் எப்பொழுது துவங்கப்பட்டது, அதன் தலைமையகம் எங்குள்ளது அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. ஸோ கால் பண்ணி சொல்ல போறீங்க 2271760 மற்றும் 2275230.
2: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு,
3: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு,
2: கருப்பானி கொஞ்சம் வழி சொல்லு,
3: கருப்பானி கொஞ்சம் வழி சொல்லு,
4: என் குழந்தை கூட வழி சொல்லு,
3: பறவை கூட வழி சொல்லு,
4: ஓ எனக்கு பாட்ட நீ பாட்டு,
3: தம்பிக்கு நீயே வழி காட்டு,
2: அடுக்கெங்க ஊரு அந்த பக்கம் வேலையெல்லாம் முடிஞ்சது வண்டி கட்டி கூட்டி போறேன்.

கெட் செட் கோ கேட்டுக்கிங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 டைம். இப்போ 10:38 நிமிடம் 53 நொடிகள் ஆகுது. உலகம் முழுக்க ஒரு சுற்றுலா அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், சர்வதேச அமைப்புகள் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்கு, அதன் தலைமையகம் என்ன, எப்பொழுது நிறுவப்பட்டது, இது போன்ற பல தகவல் நம்ம சொல்லிட்டு வரும். அந்த வரிசையில உலக சுகாதார நிறுவனம் WHO சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இவங்க எப்பொழுது இவங்க துவங்கப்பட்டது அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, பேசலாமா? வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஓகே, கெட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க. நேர் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்களும் பேசணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்க. 2271760 மற்றும் 2275230.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கிடைச்சிருக்கீங்க. சர்வதேச அமைப்புகள் சார்ந்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில உலக சுகாதார நிறுவனம் எப்பொழுது துவங்கப்பட்டது, அதன் தலைமையகம் எங்கு அமைந்திருக்குன்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, பேசலாம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கற்பனையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர் சொல்லுங்க, என்ன பதில்?
1: இது வந்து உலக சுகாதார நிறுவனம் ஏப்ரல் மாதம் 7 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1948 தொடங்கப்பட்டது
0: மேடம்.
1: அப்புறமா ஆமா, இதனுடைய தலைமையகம் வந்து ஜெனீவா இடத்துலதான் மேம் இருக்கு.
0: சரியான பதில் சொல்லிருக்கீங்க. ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். என்ன கேள்வி தெரிஞ்சுக்கலாமா? குழந்தைகளுக்கான உலகின் மிகப்பெரிய அமைப்பு எது அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. மீண்டும் கேள்வி உங்களுக்காக இந்த நேரம், குழந்தைகளுக்கான உலகின் மிகப்பெரிய அமைப்பு எது அப்படின்னு நீங்க தான் சொல்ல போறீங்க. நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 7598510505.

சர்வதேச அமைப்புகள் சார்ந்த கேள்விகள் உங்களுக்காக எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கிடைச்சிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில குழந்தைகளுக்கான உலகின் மிகப்பெரிய அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ நீங்க கால் பண்ணி உங்க ஆன்சர் சொல்லலாம். 2271760 மற்றும் 2275230.

0: கெட் செட் கோ நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. குழந்தைகளுக்கான உலகின் மிகப்பெரிய அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருந்தோம். நேர் வந்திருக்காங்க, சரியா பதில் சொல்றாங்களா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், வில்லியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன் மேடம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்காரு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: ரொம்ப சூப்பரா இருக்கும். சொல்லுங்க, என்ன பதில் நாங்க கேட்ட கேள்விக்கு? ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தைகள் அவசர நிதி அமைப்பு. சரியான பதில் சொல்லிருக்கீங்க. ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம், நன்றி.
0: தேங்க்யூ, தேங்க்யூ. சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச குழந்தைகள் அவசர நிதி, இதைத்தான் நம்ம சுருக்கி யூனிசெஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எஸ், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உலகம் முழுக்க ஒரு சுற்றுலா அப்படின்னு சொல்லலாம். சர்வதேச அமைப்புகள் சார்ந்த கேள்விகள் நான் கேட்டிருந்தேன். நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய கெட் செட் கோ நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது காலை 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 135வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800111 7800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 26ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு காலை வணக்கம். இந்த ஒரு மணி நேரம் உங்க மனசு அப்படியே மிதமாக்குற மாதிரியான மெல்லிசை பாடல்களை கேட்டுதான் ரசிக்க போறீங்க. ஏன்னா இந்நிகழ்ச்சி மெலடி மேஜிக் வித் மீ ஆச்சே ரேவதி. நீ என் வாழ்க்கையில வர வரைக்கும் பூக்களே இல்லாத உலகத்துல நானா வாழ்ந்தேன். எப்ப உன்னை பார்த்தனோ அப்பவே பூக்குள்ள சிறையாகிட்டேன். காதலால தன்னைத்தானே மாத்திக்கிட்ட காதலன் சொல்றாரு. நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில ஆலப்ராஜு தேவன் மற்றும் ஹரிணி ஆகியோர் பாடிய பாடல் என்றென்றும் புன்னகை திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

என் காதோறும் உன்னோட பேச்சும் கதை பேசும் உன்னோட மூச்சும் நாள்தோறும் எனக்கு வேணும் அப்படின்னு காதலி ரொம்பவே பாசமா சொல்றாங்க. வரும் பாடல் சைமன் இசையில ஹரிச்சரண், சிம்மை மற்றும் பிளாசி இணைந்து பாடிய பாடல் 5555 திரைப்படத்திலிருந்து.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: காலை மாலை யாவுமே காதல் கொள்ள வேணுமே, தினம் பேசி போகிற ஜாடைகள் பலனொரு கவிதை சொல்லுதே. நாயகனுக்கு இந்த மாதிரி கவிதையெல்லாம் நாயகிய நேசிக்க ஆரம்பிச்சதும் அப்படியே தானா மனசுல இருந்து பொங்குது. பாடல் கேட்கலாம் ஸ்ரீகாந்த் தேவா இசையில, சத்யன் மற்றும் ஸ்வேதா மோகன் இணைந்து பாடிய பாடல் நேபாளி திரைப்படத்திலிருந்து.
2: Yeah, rock it now.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

எப்பவும் இருட்டுக்குள்ளேயே தனிமையா இருந்த அந்த இருட்டுக்குள்ள மின்மினி பூச்சிய மிதக்க விட்ட. தனி அறையில யாருமே வேணான்னு அடைஞ்சிருந்த. இதுவும் உலகம் இல்லைன்னு சிறகுகள் கொடுத்து என்ன பறக்க வச்ச. யார் நீ? கடவுள் அனுப்பி வச்ச தேவதையா? வரும் பாடல் விஜய் ஆண்டனி இசையில ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் சாய்சரன் பாடிய பாடல் காதலில் விழுந்தேன் திரைப்படத்திலிருந்து.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

மெலடி மேஜிக்கல் வரும் பாடல் ஜிவி பிரகாஷ் இசையில ராமா மகாதேவன், கரோலின், மேக்னா, நிவாஸ் மற்றும் ராகுல் நாம் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் முப்பொழுதும் உன் கற்பனைகள் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நேரம் 11:34. எஃப்எம் ரெயின்போவில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் என் நிகழ்ச்சி மெலடி மேஜிக். எதை தேடி நீ என்

மெலடி மேஜிக்கில் வரும் பாடல், இளையராஜா இசையில பெல்லா ஷிண்டே மற்றும் இளையராஜா பாடிய பாடல் நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்திலிருந்து.

0: மின்சாரபில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
1: மின்துறை புதுச்சேரி.
2: நேரம் 11:46. மெலடி மேஜிக்கில் வரும் பாடல் எஸ் தமன் இசையில, ஆலுப் ராஜா மற்றும் எஸ் தமன் பாடிய பாடல் வந்தான் வென்றான் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கிறது FM ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: குட்டி குட்டி சேட்டை செய்து ஒட்டி கொண்டாய், கொஞ்சி கொஞ்சி பேசி என்னை கொத்தி சென்றாய். காதலிய குழந்தை மாதிரி வர்ணிக்கிறாரு காதலன். மெலடி மேஜிக்கில் வரும் பாடல், வித்யாசாகர் இசையில உதித் நாராயணன் மற்றும் கார்த்திக் பாடிய பாடல் கண்டேன் காதலை திரைப்படத்திலிருந்து.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

0: நேரம் 12 மணி, இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற வளர்ச்சிக்கான உலகளாவிய ஒருங்கிணைப்பு உச்சி மாநாட்டில் இணையம் வாயிலாக உரையாற்றிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், மீள் திறன் கொண்ட பொருளாதாரங்களை கட்டமைக்கவும், நிலையான வளர்ச்சியை விரைவுபடுத்தவும், அனைவரின் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்யவும் வலுவான பலதரப்பு ஒத்துழைப்பு தேவை என வலியுறுத்தியுள்ளார். கேந்திரிய வித்யாலய பள்ளி மாணவர்களுக்கான 2025-26 36வது தேசிய இளைஞர் நாடாளுமன்ற போட்டியின் பரிசளிப்பு விழா நாளை புதுடெல்லியில் நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் இவ்விழாவிற்கு தலைமை தாங்கி வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் பள்ளிகளுக்கு பரிசுகளை வழங்குகிறார். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் புதுடெல்லியில் உள்ள சென்ட்ரல் செக்ரட்டரியேட் மெட்ரோ நிலையத்தின் கட்டுமான பணிகளை இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இத்திட்டம் அரசு ஊழியர்கள் மற்றும் அனைத்து தொழில் வல்லுநர்களின் தினசரி போக்குவரத்தை சிறந்த முறையில் மேம்படுத்தும் என்றும் குறிப்பிட்டார். பிரதமரின் சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டோருக்கான சிகிச்சை திட்டத்தின் கீழ் 1.5 லட்சம் ரூபாய் வரை பணமில்லா சிகிச்சை, புதுச்சேரியில் பிழையம் ரஹா திட்டத்தின் செயல்பாடுகள் தொடங்கப்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த பிப்ரவரி மாதம் இத்திட்டத்தை நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தினார். புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் கடந்த 2025 முதல் முன்னோடி மாநிலமாக புதுச்சேரியில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கோயம்புத்தூரில் உள்ள கொடிசியா வர்த்தக மைதானத்தில் நடைபெறவுள்ள இந்தியாவின் முன்னணி விவசாய வர்த்தக கண்காட்சியான அக்ரி இன்டெக்ஸை பார்வையிட புதுச்சேரி பிராந்தியத்திலிருந்து சுமார் 50 தோட்டக்கலை விவசாயிகளை வரும் ஜூலை மாதம் 9ம் மற்றும் 10ம் தேதி ஆகிய 2 நாட்கள் அழைத்து செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விருப்பமுள்ள விவசாயிகள் வரும் 26ம் தேதிக்குள் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் இயங்கி வரும் புதுச்சேரி மாநில தேசிய தோட்டக்கலை அலுவலகத்தில் தங்களது பெயர்களை பதிவு செய்யும்படி புதுச்சேரி இணை வேளாண் இயக்குனர் அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பிற்பகல் 1 மணிக்கு.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கிங்க. டைம் இப்போ 12:03 நொடிகள் ஆகுது. வரலாற்றின் சுவடுகளை திரும்பி பார்க்கும் நிகழ்ச்சி இது. வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் உங்களோடு நான் அர்ச்சனா. வரலாற்றில் இன்ற நிகழ்ச்சியில நிறைய தகவல்

0: புதுச்சேரி மக்களே, உங்க வீட்டு மின்சாரம் இப்போ ஸ்மார்ட். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. ஃபியூச்சர்ல சோலார் கனெக்ஷன் தேவைகளுக்கும் முழு தயார் நிலை இருக்கும் ஸ்மார்ட் டெக்னாலஜி. கால் 9489080307.
1: மின்துறை புதுச்சேரி அரசு. இது சாதாரண சேஞ்ச் இல்ல, ஸ்மார்ட் அப்கிரேட்.
2: வரலாற்றில் இன்று கேட்டுருக்கீங்க. இன்று ஜூன் மாதம் 24ஆம் தேதி உலக இளம் மருத்துவர்கள் தினம். இளம் மருத்துவர்கள் அடிப்படை சட்ட அறிவினை பெற்றிருக்க வேண்டியது அவசியம் என்ற நோக்கத்தில் 2011 ஜூன் மாதம் 24ஆம் தேதி முதல் இந்த தினம் அறிவிக்கப்பட்டு வருது. ஜூன் மாதம் 24ஆம் தேதி இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் வி வி கிரி அவர்கள் மறைந்த தினம் வரலாற்றில் இன்று. 1939ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி ஷியாம் நாட்டின் பெயர் தாய்லாந்து என மாற்றப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வரலாற்றில் இன்று கிடைச்சிருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. பன்மொழி புலவர் கா அப்பாதுரை அவர்கள் பிறந்த தினம் இன்று. பன்மொழி புலவர் கா அப்பாதுரை அவர்கள் ஜூன் மாதம் 24 1907 கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரல்வாய் மொழி அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காரு. இவருக்கு நிறைய மொழிகள் தெரியுங்க. தமிழ், மலையாளம், வடமொழி, இந்தி, ஆங்கிலம் இது போன்ற நிறைய மொழிகளை தெரியும். இந்த மொழிகளில் சரளமாக பேச படிக்க எழுதக்கூடிய திறமை கொண்டவர் பன்மொழி புலவர் கா அப்பாதுரை அவர்கள். தமிழ், ஆங்கிலம் இந்த இரண்டு மொழிகளையுமே ஒரே வருஷத்தில் முதுகலை தேர்ச்சி பட்டம் பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பல மொழிகள் தெரியும் அப்படின்ற காரணத்துக்காகவே இவரை பன்மொழி புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பன்மொழி புலவர் அவர்கள் 1989 May 26 மறைந்திருக்காரு. இந்தி மொழியில விசாரத் பட்டமும் பெற்றிருக்காரு. பன்மொழி புலவர் கா அப்பாதுரை அவர்கள் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: மது பாலகிருஷ்ணன் சுஜாதா குரல்ல, யுக பாரதி வரிகள்ல, வித்யாசாகர் இசையில உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வெயிட்டிங்ல இருக்கு. பரமசிவம் படத்துல இருந்து வரலாற்றில் என்று கேட்டிருக்கீங்க. பழம்பெரும் இசையமைப்பாளர் திரை இசை சக்கரவர்த்தி MS விஸ்வநாதன் அவர்கள் பிறந்த தினம் இன்று. MS விஸ்வநாதன் அவர்கள் 1928 ஜூன் மாதம் 24 கேரள மாநிலம் பாலக்காட்டில் பிறந்திருக்காரு. இவரது முழு பெயர் மனையங்கத் சுப்பிரமணியம் விஸ்வநாதன் அப்படின்றதுதான். இதைத்தான் நம்ம சுருக்கி MS விஸ்வநாதன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். 1953 வெளிவந்த ஜெனோவா படத்திற்கு முதன் முதலாக இசையமைச்சிருக்காரு MSV அவர்கள். இவர் 1000 மேற்பட்ட படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்தாய் வாழ்த்தான நீராறும் கடல் உடுத்த இந்த பாட்டுக்கு மோகன ராகத்தில் இசையமைச்சது MSV அவர்கள் தான். கலைமாமணி இசை பேரறிஞர் விருது, அது மட்டும் இல்லாம பிலிம்ஃபேர் வாழ்நாள் சாதனையாளர் விருது உட்பட பல விருதுகளை வாங்கியிருக்காரு. சிறந்த இசையமைப்பாளருக்கான கேரள அரசின் விருதையும் பெற்றிருக்காரு. லட்சக்கணக்கான ரசிகர்களின் மனதை தொட்ட மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்கள் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: வரலாற்றில் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்களின் நெஞ்சத்தில் நீங்க இடம்பெற்ற கவியரசு கண்ணதாசன் அவர்கள் 1927 ஜூன் மாதம் 24 பிறந்திருக்காரு. சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டியில பிறந்திருக்காரு. இவரின் இயற்பெயர் முத்தையா அப்படின்றது. காரை முத்துப்புலவர், வணங்காமுடி, கமகப்பிரியா, பார்வதிநாதன், ஆரோக்கிய சாமி, இது எல்லாமே கண்ணதாசன் அவர்களின் புனைப்பெயர்கள். 5000 மேற்பட்ட திரைப்பாடல்களை எழுதியிருக்காரு. பராசக்தி, ரத்த திலகம், கருப்பு பணம், சூரியகாந்தி, இது போன்ற படங்களை நடிக்கவும் செஞ்சிருக்காரு. இயேசு காவியம், பாண்டிமாதேவி, இது போன்ற காப்பியங்களை படைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அம்பிகை, அழகு தரிசனம், தைப்பாவை, இது போன்ற சிற்றிலக்கியங்களும் எழுதியிருக்காரு. அர்த்தமுள்ள இந்து மதம், இந்த நூலையும் அவர் தான் எழுதியிருக்காரு. ஆழமான வாழ்க்கை ரகசியங்களை தன்னுடைய எளிமையான வரிகள் மூலமாக மக்களுக்கு கொண்டு சேர்த்த கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் இடம்பெற்ற தகவல் அத்தனையுமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து கேளுங்க இதே FM ரெயின்போ புதுவை 102.8.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:30. எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
2: ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா. பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகம்.
3: ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகம்.
4: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு வணக்கம். இப்ப சர்வதேச யோகா தினம் நிகழ்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வருடம் 12வது சர்வதேச யோகா தினம். இந்த வருஷத்துடைய கரு பார்த்தீங்கன்னா, யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங், ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா. அப்போ முதுமை அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான நோய்களும் வந்து விடுகின்றது முதுமையை சார்ந்து. அதில் மிக முக்கியமாக அனைத்து முதியவர்களும் கேட்டிங்கனாலும் அவங்க சொல்கிற பிரச்சனை என்னென்னா, உடல் வலி, மூட்டு தேய்மானங்கள், எனக்கு கால் மூட்டு தேய்மானமாகுது, அதனால் நடக்க முடியல, ரொம்ப நேரம் நிற்க முடியல, ஒரு பேருந்தில் பயணிக்கினா கூட, இங்கேருந்து வேறு யாராவது ஒருத்தங்களை வருகாமையில் எங்கேயாவது செல்வதற்கு பேருந்தில் பயணிக்கினா கூட, ஏதோ ஒரு ஸ்டாண்டிங்காக இருந்துச்சுன்னா அந்த பயணமே ரொம்ப கடினமான ஒரு பயணமாக இருந்தது. அதே போல் எங்கேயாவது ஒரு விழாவுக்கு போகிறாங்க, அந்த விழாவில் வந்து கீழே அமர்ந்து பந்தியில் அமர்ந்து சகஜமாக அந்த சுவையை உணர்ந்து சாப்பிட முடியற அளவுக்கு இல்ல, கீழே நல்லா உட்கார முடியாது, அந்த விழாவில கலந்து காமியே வந்துடுற அளவுக்கான இந்த அவலை நிலை ஏற்படுகின்றது. இப்பொழுது பாத்தீங்கன்னா, உடல் இழப்பு ரொம்ப கம்மியாயிடுச்சு. இதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம உடம்புல வந்து 600க்கும் மேற்பட்ட தசைகள் இருக்கின்றன. ஒரு ஒரு தசைகளுக்கு நம்ம ஒரு நாள்ல ஒரு வேலை கொடுக்குறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. எக்கச்சக்கமான தசைகள் வந்து ஒரு நாள்ல நம்ம செயல்படுத்தாமையே இருக்கிறோம். சோ அதற்காக தான் நாம யோகாவில் இருக்கின்ற இந்த தளர்வு பயிற்சிகள் இருக்குது. அந்த தளர்வு பயிற்சிகளுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு மூட்டிலும் எல்லா விதமான அசைவுகளும் நம்ம கொடுக்க முற்படுகின்றோம். அப்ப அந்த எல்லா விதமான அசைகளும் கொடுக்கறதுனால ஒரு 4-5 தசைகள் வந்து அதற்குன்னு டெடிக்கேட்டடா அந்த தசைகள் வந்து அதுக்கு செயல்படுது. அப்ப அந்த அசைவு கொடுத்தா மட்டும்தான் அந்த தசைகள் எல்லாமே வேலை செய்யும். அப்ப நம்ம இந்த தளர்வு பயிற்சியின் பொழுது மூட்டுக்கு மூட்டுக்கு நம்ம அனைத்து தசை அசைவுகளும் நம்ம கொடுப்பதுனாக, அதாவது இந்த நம்ம தசைகளுடைய ஆரோக்கியம் வந்து மேம்படுகிறது, தசைகளுடைய பிளெக்சிபிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகுது, தசைகள் நல்லா வலுவாக இருந்தாலே அது இந்த எலும்புக்கு ஒரு மறைமுகமான ஒரு சப்போர்ட்டை கொடுக்கறதுனால இந்த எலும்பு மூட்டு தேய்மானம் வந்து கம்மியாகிறது. ஆகவே மூத்த குடிமக்கள் அனைவரும் மிகவும் அதிகமாக எதிர்கொள்கின்ற இந்த பிரச்சனையான மூட்டு தேய்மானம், இல்ல முதுகு வலி, இல்ல கழுத்து வலி, இது போன்ற பிரச்சனைகளில் இருந்து இந்த யோகா ஒரு நல்ல ஒரு தீர்வை ஏற்படுத்துகிறது. அதே போன்று முக்கியமாக அந்த மூத்த குடிமக்கள் நாட்பட்ட வழிகளுக்கு அவங்க நினைக்கிறது என்னன்னா, இவ்வளவு வழியில நான் எப்படி யோகா செய்ய முடியும், இதுதான் அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. எடுத்த உடனே நம்ம யோகான்னு பாத்தீங்கன்னா, நீங்க படத்தை பார்க்கும் போது இந்த தலைகீழ நிக்கிற மாதிரியான ஆசனங்கள், இல்ல வந்து கால் எடுத்து கழுத்து பின்னாடி சுத்துற மாதிரியான ஆசனங்கள், அது மட்டும் தான் எல்லாருக்குமே கண்ணுக்கு தெரியுமே தவிர, ஆனா இது போன்ற தலைவு பயிற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா மிக எளிமையானது. அதுல வந்து நின்றுட்டு தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நின்றுட்டு பண்ண முடியாத நோயாளிகளுக்கு, இப்ப சில பேருக்கு கால் மூட்டு தேய்மானம் அதிகமா இருக்கும், அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, படுக்க வச்சு படுத்த நிலையிலே செய்யக்கூடிய தளர்வு பயிற்சிகள், அதே போன்று அமர்ந்து கொண்ட நிலையிலே செய்யக்கூடிய தளர்வு பயிற்சி, இப்படி பலவிதமான தளர்வு பயிற்சிகள் இந்த யோகாவில் இருக்கின்றது. அதே போல் தளர்வு பயிற்சி மட்டும் இல்லாம இந்த ஆசனங்களும் மிக முக்கியமானது. இந்த ஆசனத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, வந்து ஸ்திரம் சுகம் ஆசனம் அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல யோகா நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது நிறைய ஆசனங்கள் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வலி ஏற்படலாம், நிறைய அசைவுகள் நீங்கள் செய்யும் போது அது வலி ஏற்படலாம். ஆனா அந்த வலி ஏற்படுதுன்னு விட்டுறக்கூடாது.

0: தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து பண்ண பண்ண பண்ண என்ன ஆகும்னா அந்த வலி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். யோகா செய்வதனால் ஏற்படுகின்ற வலியே கம்மியாகிடுறப்ப உங்களுக்கு நீங்கள் சாதாரணமாக வந்து நிற்கும் போதோ இல்லை உட்காரும் போதோ நடக்கும் போதோ ஏற்படுகின்ற வலி சுத்தமாக இருக்கவே இருக்காது. ஆகவே யோகா மருத்துவத்திற்கு வந்து வைத்தியம் எடுத்துக்கின்ற முதியோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வலி வரும்போது ஒரு 5 நிமிஷம் கூட நிற்க முடியாது. ஆனால் அவங்க எல்லாருமே 1 மணி நேரம் தொடர்ந்து யோகா செய்யும் அளவிற்கு காலப்போக்கில் நன்றாக அவங்களுடைய நோய்கள் அந்த நாற்பட்ட வழிகளிலிருந்து விடுபட்டு நன்றாகி விடுகின்றார்கள். இன்னும் பல தகவல்களை யோகாவினால் நமக்கு ஆரோக்கியத்திற்கு ஏற்படுகின்ற பங்களிப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். நன்றி.
1: ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகம்.
2: ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா, பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகம்.
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
6: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னால என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா.
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.
5: என்ன சொல்ற
6: பெருமாள் சத்தியமா?
5: அந்த ஆஞ்சி கொலையும்
6: என்ன தப்பு
5: பண்ணதே? நான்
6: தான் வெளியில போக
5: விடுற, வெளியே போக விடுறா.
7: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
8: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
9: மக்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போல இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இருக்கு. இன்றைய நம்ம நிகழ்ச்சியில குழந்தைகள் நலன் குறித்து விளக்கம் அளிக்க இருக்காங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் குழந்தைகள் நலத்துறை பேராசிரியர் டாக்டர் சி வெங்கடேஷ் அவர்கள். குழந்தைகள் நலம் பற்றி உங்க சந்தேகங்களுக்கு நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230.
0: என்னப்பா ஹம்மிங்லா ரொம்ப பலமா இருக்கு?
7: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ, தினைக்கும் நைட்டா?
7: தினமும் இரவு 9

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அவற்றை விரைந்து வழங்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஐநாவில் காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டுக்கு இந்தியர்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவுடன் 140 கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அவற்றை விரைந்து வழங்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பாஸ்போர்ட் சேவை தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பாஸ்போர்ட் சேவையை வெளிப்படைத்தன்மையுடன் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மின்னணு பாஸ்போர்ட் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர், புதிய பாஸ்போர்ட் சேவை மையங்களும் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையங்களும் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி அனைத்து பாஸ்போர்ட் அலுவலக ஊழியர்களுக்கும் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 1967 ஜூன் மாதம் 24 பாஸ்போர்ட் சட்டம் கொண்டுவரப்பட்டதை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாள் பாஸ்போர்ட் சேவை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்ட்ரல் செக்ரட்டரியேட் மெட்ரோ ரயில் நிலைய பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மெட்ரோ ரயில் சேவை மூலம் அரசு ஊழியர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்று கூறினார். இந்த மெட்ரோ ரயில் சேவை தில்லி ஆர்கே ஆசிரம் சாலையிலிருந்து இந்திரபிரஸ்தா ரயில் நிலையம் வரை இயக்கப்படும் என்றும் திரு மனோகர்லால் தெரிவித்தார். கவியரசு கண்ணதாசனின் பிறந்த நாளில் தமிழ் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் திரையுலகத்திற்கும் அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பை போற்றி நினைவு கூறுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமது கவிதைகளாலும் தத்துவ சிந்தனைகளாலும் மனித உணர்வுகளை தமிழில் மக்களின் இதயங்களில் பதித்த மாபெரும் படைப்பாளி அவர் என்று பாராட்டியுள்ளார். அவரது படைப்புகள் தலைமுறைகளை தாண்டி என்றும் வழிகாட்டும் ஒளியாக திகழும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தென் மாநிலங்களில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து தமிழகம், கர்நாடகா மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், கேரளத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக சிறப்பு இயக்கம் மேற்கொள்ளப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த இயக்கத்தின் மூலம் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை குறித்த புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் கடத்தல்காரர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மாநில எல்லைப் பகுதிகளில் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சதீசன் கேட்டுக் கொண்டுள்ளார். முந்த்ரா துறைமுக போதைப்பொருள் பறிமுதல் வழக்கு தொடர்பாக தில்லியில் உள்ள பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை இன்று சோதனை மேற்கொண்டது. போதைப்பொருள் கடத்தல் மூலம் கிடைத்த பணத்தை தில்லியில்

0: புழக்கத்தில் விட்டதாக தகவல் கிடைத்ததை அடுத்து இந்த சோதனை நடத்தப்பட்டது. இது தொடர்பாக கடந்த 2022 ஆகஸ்ட் மாதத்தில் தேசிய புலனாய்வு முகமை ஹர்ப்ரீத் சிங் என்பவரை கைது செய்தது. புதுதில்லியில் உள்ள அவரின் அலுவலகங்கள் மற்றும் தொடர்புடைய இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தியாவுடன் 140 கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பெத்தனி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இதன் மூலம் இருநாட்டு வணிகர்கள் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்பும் இணைந்து இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக பெத்தனி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது.

0: அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஐநாவில் காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று திட்டவட்டமாக கூறினார். ஜம்மு காஷ்மீர் பிரச்சினை தொடர்பாக பாகிஸ்தானின் நிரந்தர பிரதிநிதி ஐசிம் இப்டிகார் அகமது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கேள்வி எழுப்பியது தவறானது என்று தெரிவித்தார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர் பதவியை பாகிஸ்தான் தவறாக பயன்படுத்துவதாகவும் திரு ஹரீஷ் குற்றம் சாட்டினார். ஈரான் நாட்டுக்கு இந்தியர்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. அப்பகுதியில் இயல்பு நிலை திரும்பியுள்ள போதிலும் அந்நாட்டில் உள்ள இந்தியர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கூறப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டு அரசின் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அந்நாட்டில் உள்ள அனைத்து இந்தியர்களும் உடனடியாக இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரானுக்கான இந்திய தூதரகத்தின் சமூக வலைதளத்தையும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும் தகவல்களையும் பின்பற்ற வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ள அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் பெற வேண்டும் என்ற தீர்மானம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பான தீர்மானத்திற்கு 50 உறுப்பினர்கள் ஆதரவாகவும் 48 உறுப்பினர்கள் எதிராகவும் வாக்களித்தனர். ஆளும் குடியரசுக் கட்சிக்கு பெரும்பான்மை உள்ள போதிலும் அக்கட்சியைச் சேர்ந்த 4 உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர். இருப்பினும் மேற்காசியாவில் அமெரிக்க ராணுவத்தை நிறுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ முகாம்கள் மற்றும் கூட்டணி நாடுகள் மீதான தாக்குதலை எதிர்கொள்ளவும் இந்த தீர்மானத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் சிக்னல் கோளாறு காரணமாக நாடு முழுவதும் ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. ஜெர்மனியின் தேசிய ரயில்வே நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டிஜிட்டல் தகவல் தொடர்பு கோளாறு காரணமாக ரயில்வே சிக்னல் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய புதுமை படைப்பு போட்டியில் 6 புத்தொழில் நிறுவனங்கள் வெற்றி பெற்றுள்ளன. ஐநாவின் மேம்பாட்டு திட்டமும் அட்டல் புதுமை படைப்பு இயக்கம், நித்தி ஆயோக் உள்ளிட்ட நிறுவனங்களும் இணைந்து நடத்திய இந்த போட்டியில் நாடு முழுவதிலும் உள்ள இளைஞர்கள் பங்கேற்றனர். நீடித்த வளர்ச்சியை உறுதி செய்யும் தொழில்நுட்பங்களை பிரபலப்படுத்தும் இந்த போட்டியில் 28 மாநிலங்களிலிருந்து 350 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இதில் 50 நிறுவனங்கள் தேர்வாகின. அதிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேசத்தின் உள்பகுதிகளுக்கு அடுத்த 2 நாட்களுக்குள் தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோர கர்நாடகா, கொங்கன், கோவா உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாம், மேகாலயா, கர்நாடகா, ஒடிசா உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-12, 14-21, 21-13 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் பவுலா லூசியா இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா எமலப்பள்ளி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 3-6, 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மலாய்கா ரபோலோவை வென்றார். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை வென்றது. லண்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் 4-3 என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. பிரிட்டனில் அடுத்த மாதம் தொடங்கவுள்ள ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய இளையோர் மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டியில் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அமெரிக்கா, பெல்ஜியம் அணிகள் விளையாடவுள்ளன. அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கொலம்பியா 1-0 என்ற கோல் கணக்கில்

காங்கோவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அவற்றை விரைந்து வழங்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஐநாவில் காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டுக்கு இந்தியர்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவுடன் 140 கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. நேரம் 12:50.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர்.
4: வாகனம் அதற்குள் சைதாப்பேட்டையை தாண்டி விட்டது. உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தியபடி கைப்பெட்டியில் ஒரு கையை சாய்த்து கொண்டு கால்களை சரளமாக நீட்டி ஆசுவாசப்படுத்திக் கொண்டாள் அவள். என்ன இரைச்சல்! குழந்தை வீறிட்டு அழுகிறதே! பதைப்புடன் சுற்றி நோக்கினாள் ரேவதி. கண்ணாடி சிறையில் சூன்யம்தான் கைக்குட்டி சிரித்தது. உந்தி கமலத்தில் விம்மல் வெடித்தது. அவள் ரேவதி, செல்வி ரேவதி. தனது வயிற்றை, அடிவயிற்றை தன்னை மறந்த நிலையில், தன்னை மீறிய நிலையில் தடவிக்கொண்டாள். உங்ககிட்ட எத்தனை முறை கெஞ்சி கூத்தாடினேன், நீங்க கேட்கல. மூக்க வெறி கொண்டு வாயும் வயிறுமா இருந்த என்ன பட்ட பகல்ல கட்டாயப்படுத்த? வைத்தியம் படித்ததால நானும் வலுக்கட்டாயமா உங்ககிட்ட இருந்து தப்பிச்சேன். அதுக்காக என்ன? தேவதை, தேவதைன்னு வாயார புகழ்ந்த என்ன எப்படி உதச்சு தள்ளி விட்டு ஓடிட்டீங்க? கடைசியில என்ன நடந்தது? ஆமா, ஆமாங்க, ஞான சீலன் வாய்விட்டு சொருமினாள் டாக்டர் ரேவதி. சொகுசான கார் சொகுசை விட்டு கீரிச்சிட்டு நின்றது. அம்மா, உங்க உடம்புக்கு ஒன்றும் இல்லைங்களே? ஏறிட்டு விழித்தாள். பதற்றம், சோக பெருமூச்சி, கண்கள் தழும்பின. சமாளித்து கொண்டு, எனக்கு எதுவும் ஆகிடல, ஆகவும் விடமாட்டேன். வண்டியை வேகப்படுத்துங்க. பெரியவரே, போங்க என்று ஆணையிட்டாள் ரேவதி. அவளுக்கு இப்பொழுது சுதந்திரமான வெளிக்காற்று தேவைப்பட்டது. கண்ணாடிகளை இறக்கினாள். மனித மந்தை கிளை பரப்பி முட்டி மோதிக்கொண்டும் முட்டாமல் விலகி கொண்டும் தன்னை போர்வைக்குள் முடங்கியபடி நகர்ந்தது, விரைந்தது, ஓடியது. அதோ ரேவதி மருத்துவமனை. வாசல்ல என்ன கூட்டம்? பொதுநல மருத்துவமனையின் உயிர் பண்பான மனிதாபிமான உணர்வுகள் இப்பொழுதும் டாக்டர் ரேவதியிடம் மேலோங்கி நிற்கவே வெகு பதட்டத்தோடும் மிக பரபரப்போடும் இறங்கினாள். யாருக்கோ என்னவோ விபத்து ஏற்பட்டிருக்க வேணும். தெய்வமே, அவரோட உயிருக்கு எந்தவிதமான ஆபத்தும் இல்லாமல் நல்லபடியாக காப்பாத்தி கொடுத்துடு. ஜபமாலைக்கு பதிலாகத்தான் அவள் அப்பொழுது தனது கழுத்து சங்கிலியை உருட்டியவளாக பிரார்த்தித்து கொண்டாளோ? கண்கள் கலங்க கூட்டத்தை துழாவினாள். கூட்டத்தில் நின்றவர்களிலே யாருக்கும் எந்த அடியும் பட்டதாக தெரியவில்லை. அப்படியென்றால் ஏன் இந்த கூட்டம்? பார்வையை திருப்பினாள். பகீர் என்றது அந்த கருப்பு நிற வாடகை கார். வெறுமையாக காட்சி தரவே அவளது இதய துடிப்பு அதிகரித்தது. யாரோ ஒருவர் என் வண்டியில சவாரி வந்தாருங்க. மனிதர் பின்கதவை சரியா சாத்துக்கிடல போல இருக்கு. போதும் போது அதுக்கு போதையில வேற இருந்திருக்காரு. பனகல் பூங்கா முக்குல வண்டி வேகமா திரும்புறப்ப கதவு படார்னு தன்னால திறந்துடுச்சு. அவர் உருண்டுக்கு கீழே விழுந்துட்டாரு. பாவம், அடிப்பட்டாலே இப்பத்தான் உள்ளார கைத்தாங்கலா அடிச்சுக்கினு போறாங்க. வண்டி ஓட்டுனர் இரக்கத்தின் விலங்கு பூட்டியிருந்த கைகளை பிசைந்து கொண்டு கல

0: கலவரத்தோடு நின்றார். நெருப்பில் இடறி விழுந்து விட்டவளை போன்று பதைப்பதைத்த வண்ணம் உள்ளே விரைந்தாள் டாக்டர் ரேவதி. இதயம் ஏன் இப்படி படுவேகமாக துடிக்கிறது? சொல்லி வைத்த மாதிரி கனக்கச்சிதமாக அந்த படுக்கை அருகில் வந்து நின்றாள் டாக்டர் ரேவதி. மருந்து நெடி கொத்து கொத்தாக மலர்ந்திட்ட மல்லிகை பூவாய் தோன்றினாள் நர்ஸ் தமிழரசி. தலையின் முன்பகுதியில் பலமாடி கட்டு போட்டு மாத்திரை கொடுத்து ஊசியும் போட்டுட்டேன். ஞானசீலனுக்கு இன்னமும் நினைவு திரும்பவில்லை. நெஞ்சை அடைத்தது. உருவாய் தண்ணீர் குடித்தாள். முந்தானை காற்றிலே பறந்தது. பறந்தால் பறக்கட்டும். மது கண்ணடித்தது. ச! ரேவதி கண்களை மூடிக்கொண்டாள். மனத்தின் மனம் புதுக்கோட்டைக்கும் சென்னைக்குமாக அலைந்து திரும்பியது. மீண்டும் ஆற்றாமை மேலிட்டது. நெடுமூச்சு வெளிப்பட்டது. ரேவதி நெஞ்சை தொட்டு பார்த்து கொண்டாள். இப்பொழுது இதய துடிப்பு நிதானமாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நான் அவமானப்படுத்தப்பட்டு விட்டேனா, ஏமாற்றப்பட்டு விட்டேனா? தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள். மிஸ்டர் ஞானசீலன், ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? என்னை ஏமாற்றவா, அவமானப்படுத்தவா? சொல்லுங்க சொல்லுங்க ஞானசீலன். பதில் சொல்ல ஞானசீலன் எங்கே இருக்கிறார்? அவர்தான் நினைவு வந்தவுடன் நோய் படுக்கையை மறந்தும் துறந்தும் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிவிட்டாரே. தொட்டதற்கெல்லாம் காரண காரியமில்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு பேயாக ஆட்டம் போட்டு தீர்க்கக்கூடிய பழைய புத்தி இன்னுமா மாறி தொலைக்கவில்லை? ச! என்ன மனிதரோ! அழகின் சிரிப்பு கொச்சைப்படுத்தப்படாமலும் கொச்சைப்படுத்தப்பட்டாலும் தார்மீக நெறிமுறையோடு விளையாடி கொண்டிருந்த இயற்கையின் இதமான பின்னணியில் அமைதி காத்து கிடந்தது ரேவதி இல்லம். செங்கதிர்கள் அள்ளி அணைத்து வழங்கிய முத்தங்களின் சூட்டை தாங்க மாட்டாமல் காற்று சீறிக்கொண்டிருக்கிறது. இன்னமும் சிறை வைத்திருந்த அதிர்ச்சியிலிருந்து இப்போது சிறுக சிறுக விடுதலை அடைந்து கொண்டிருந்தாள். உலகியல் நடைமுறையில் இப்படியும் ஒரு விசித்திர சித்திர விடுதலையா என்ன? நான் ஒன்றும் கொக்கு இல்லை. ஆமாம், நிர்த்தாட்சண்யமாகவே பேசினாள், சத்தம் கொடுத்து பேசினாள். யாரிடம்? அவளது மனசாட்சியிடம் தானா? புதுக்கோட்டையில் கீழ ராஜவீதியில் அந்த மாளிகையில் அன்று முழங்கிய கெட்டி மேளம் இன்றும் முழங்குகிறது. மனம் தடுமாறுகிறது. தடுமாற்றம் அரைகணம்தான் நீடித்தது. அவள் பொதுநல பணிக்கு தன்னை அர்ப்பணம் செய்து கொண்டவள் இல்லையா? பார்த்துக்கோங்க தமிழரசி, எனக்கு ஜிஹெச் போக நேரமாயிட்டது. அவள் இப்பொழுது டாக்டர் ரேவதி. மிஸ்டர் ஞானசீலன், ஏன் இப்படி ஆயிட்டீங்க? நாதி எத்து போயிட்ட மாதிரி ஆகிட்டீங்களே. தயங்கியவள் புறப்பட்டாள். போலித்தனமான மிடுக்குடன் புறப்பட்டாள். வெடித்த விம்மலை நாசுக்காகவும் நாகரீகமாகவும் கட்டுப்படுத்தியவாறு தலையை நிமிர்த்தினாள் ரேவதி. சலனம் கண்ட உணர்வுகளை கண்காணாமல் சமன்படுத்தி கொண்டு நாடிக்குழலை எடுத்தாள். இனம் புரிந்த தவிப்புடன் நோயாளியை பரிசோதனை செய்தாள். நெஞ்சம் தழத்தழக்கின்றது. என்னவோ பழைய ஞாபகத்தில் கழுத்து சங்கிலியை நெருடி விட்டாள். நெஞ்சில் முடிச்சு போட்டிருந்த நிரடல் அவளாதோ? தொலைபேசி கூட ஏழரை கட்டை ஸ்ருதியில் அலறியது. தொண்டையை கனைத்து கொண்டே, ஹலோ டாக்டர் ரேவதி பேசுகிறேன் என்றாள். எதிர்முனையில் ஹலோ ஹலோ என்ற குரல் மாத்திரம் கேட்டது. பேச்சு எதுவும் தொடர காணோம். நான்கைந்து வினாடிகள் நழுவின. அவ்வளவுதான். அவள் பொறுமையை இழக்க வேண்டியவள் ஆனாள். ஆனாலும் ஒலி வாங்கி கருவையை பொறுமையோடு ஏந்தி நின்றாள். பிறகும் எதிர்தரப்பில் ஓசை எதுவும் கேட்காமல் போகவே கருவியை ஓசையில்லாமல் வைத்தாள். அரை கணம் அப்படியே மலைத்து நின்றாள். ஹலோ ஹலோ என்று ஸ்ருதி பேதத்துடன் ஒலித்த அந்த குரல் திரும்ப திரும்ப அவளது மன அடிவாரத்தில் இனம் காட்டி எதிரொலித்தது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசித்தவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
3: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில்

0: காயின்கள். 50, 100, 250, அரை கிலோ, ஒரு கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: FM Rainbow 102.8, இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: நேரம் 1 மணி. இனி கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 135வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகோ இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 26ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் புதுடெல்லியில் உள்ள சென்ட்ரல் செக்ரட்டேரியட் மெட்ரோ நிலையத்தின் கட்டுமான பணிகளை இன்று தொடக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இத்திட்டம் அரசு ஊழியர்கள் மற்றும் அனைத்து தொழில் வல்லுநர்களின் தினசரி போக்குவரத்தை சிறந்த முறையில் மேம்படுத்தும் என்று குறிப்பிட்டார். கேந்திரிய வித்யாலய பள்ளி மாணவர்களுக்கான 2025-26ஆம் ஆண்டிற்கான 36வது தேசிய இளைஞர் நாடாளுமன்ற போட்டியின் பரிசளிப்பு விழா நாளை புதுடெல்லியில் நடைபெற உள்ளது. நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் இவ்விழாவிற்கு தலைமை தாங்கி வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் பள்ளிகளுக்கு பரிசுகளை வழங்குகிறார். கோயமுத்தூரில் உள்ள கொடிசியா வர்த்தக மைதானத்தில் நடைபெற உள்ள இந்தியாவின் முன்னணி விவசாய வர்த்தக கண்காட்சியான அக்ரி இன்டெக்ஸை பார்வையிட புதுச்சேரி பிராந்தியத்திலிருந்து சுமார் 50 தோட்டக்கலை விவசாயிகளை வரும் ஜூலை மாதம் 9 மற்றும் 10ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் அழைத்து செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விருப்பமுள்ள விவசாயிகள் வரும் 26ஆம் தேதிக்குள் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் இயங்கி வரும் புதுச்சேரி மாநில தேசிய தோட்டக்கலை அலுவலகத்தில் தங்களது பெயர்களை பதிவு செய்யும்படி புதுச்சேரி இணை வேளாண் இயக்குநர் அறிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் கப்பல் போக்குவரத்திற்கான கட்டுப்பாடுகளை முற்றிலுமாக நீக்குவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. நேரம் 1:03:15.
2: ஹாய், ஹலோ, வணக்கம் நேர்களே. இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8 என் நிகழ்ச்சி. ஹாய் ஸ்நேகிரியே, நான் உங்கள் ஆர்ஜே ஜோ. இன்றைய நிகழ்ச்சியில குடும்பங்களை கட்டமைப்பதில் சமுதாயத்தின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் சமூக மருத்துவர் சமூக பணியாளர் திருமதி கல்பனா முத்துராஜ் அவர்கள் பங்கு பெற்ற நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை கேட்க போறீங்க.
3: இப்ப ஒரு குடும்பத்துல சிக்கல் ஏற்படுது, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுது மேம், அதுக்கு நம்ம அண்டை வீட்டார்கிட்ட ஆலோசனையோ இல்ல அவங்களோட தலையீடோ ஈடுபடலாமா மேம்? இல்ல அவங்க கிட்ட ஏதாவது சஜஷன் கேட்கறதோ அப்படி ஏதாவது ஏற்படுத்தினா குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா? இல்ல அந்த மாதிரி சஜஷன் கேட்கலாமா?
4: என்னுடைய கருத்து என்னன்னா, அது எந்த அளவுக்கு அந்த எக்ஸ்டென்ட் இருக்குது சரிங்களா? இப்போ 1 to 10 அளவு அதை மெஷர் பண்ண சொல்றீங்க அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பர்சனலாக வச்சுக்கிறதே நமக்கு நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அது அண்டை வீட்டார்கிட்ட போகுது அப்படின்னும் போதே வந்து அது வெளியில் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த வெளியில் வந்துருச்சுன்னா, ஒரு சில ஃபேமிலிஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து இது இவங்க இப்போ

0: ஜஸ்ட் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனைனே வச்சுப்போமே,
1: ஓகே.
0: அப்போ அவங்களுக்கு தெரியும் இந்த ஹஸ்பண்டோட பிஹேவியர் எப்படி இருக்கும், இந்த ஒய்ஃபோட பிஹேவியர் இருக்கும், இல்லை அதில் ஒரு குழந்தை இருந்தது அப்படின்னாலும் அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு. ஸோ அதில் வந்து ஓரளவு, அதாவது தப்பு ரைட்டுன்னு கண்டுபிடிக்கக்கூடாது. இந்த விளர்றதே வந்து அதுதான். ஸோ நீங்கள் வந்து இல்லை இது கரெக்டு இது தப்பு அப்படிங்கிற ஜட்மெண்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா அதோட பாதிப்பு வந்து இன்னும் ஜாஸ்தி இருக்கும். இதுவே வந்து ஃபேமிலிஸ் வந்து பக்கத்தில் உள்ள ஃபேமிலிஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலிஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஓரளவு தான் தலையிடுவாங்க, ஆனால் இந்த தப்பு ரைட்டுங்கிற விஷயத்துக்கு அவங்க வரமாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க.
1: ஸோ நம்ம ஒரு டிசிஷன் இப்படி எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சஜஷன் சொல்லுவாங்களே தவிர டிசிஷன் எடுக்கிறத அவங்க கையில் கொடுக்காம நம்ம டிசிஷன் எடுத்துக்கணும்
0: எப்பவுமே. சி, நம்ம டெசிஷன் மேக்கிங்க்கு நான் வந்து பக்கத்து வீட்டு போங்கன்னு சொல்லவே மாட்டேன். சி, இப்போ என்னோட மெயின் ஜாபே வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் தான். ஸோ இப்போ நம்ம வந்து ஒன்றுமே இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், பாண்டிச்சேரி பீச்சுக்கு நீங்கள் இங்கே ஏஆர்லேருந்து ட்ராவல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மல்டிபிள் ரூட்ஸ் இருக்குது. அந்த மல்டிபிள் ரூட்ஸில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க, எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அண்டை வீட்டாரோட இதுவும் அதோட பங்களிப்பும் இப்படி தான் இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதில் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல, இருக்கலாம்ங்கிறது வந்து நீங்கள் நிறைய அவங்களுக்கு இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் இது இப்படி சஜஸ்ட் பண்ணுங்கள், பட் அவங்களுக்காக நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. ஏன்னா டெசிஷன் மேக்கிங்னு வரும்போது அது வந்து அந்த ஃபேமிலிக்குள்ளே நடக்க வேண்டிய ஒரு விஷயம், அதனால அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துக்கணும்.
1: ஓகே மேம், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.

0: லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குடும்பங்களை கட்டமைப்பதில் சமுதாயத்தின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருமதி கல்பனா முத்துராஜ் அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
3: கூட்டு குடும்பம் சிறந்ததா தனி குடும்பம் சிறந்ததா மேம்?
4: என்னோட பார்வையிலன்னு கேட்டீங்கன்னா கூட்டு குடும்பம் ரொம்ப நல்லது.
3: ஓகே,
4: ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பம்னாவே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். அப்பா அம்மா குழந்தைங்களுக்கு மேற்பட்டு, தாத்தா பாட்டி மேற்பட்டு நமக்கு அங்கே ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இருக்குது. அது அத்தையாவாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், இல்லை சித்தியாக இருக்கலாம், இல்லை சித்தப்பாவாக இருக்கலாம். ஸோ இவங்க எல்லாருமே ஃபேமிலின்னு வரும்போது நான் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் நம்ம போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் நம்ம போகும்போது என்னது, நல்லது கெட்டது நம்ம ரெண்டுமே வந்து இவங்கக்கிட்டேருந்து தான் பழகிக்கிறோம். ஸோ சித்தப்பா சித்தி அத்தை மாமான்னும் போது நம்மளோட அந்த எக்கானமி லெவல், அது வந்து அந்த பங்களிப்பு வந்து எல்லாருக்கும் எப்படி பிரியுதுங்கிறது அது ஒரு இது இருக்குது. ஸோ ஒரு சிலவங்களோட இன்டர்ஃபியரன்ஸ், இப்போ வந்து ஹைரார்கி ஒன்று இருக்குது. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா தான் டெசிஷன் மேக்கிங், இல்லை அண்ணன் தான் டெசிஷன் மேக்கிங். அண்ணன் என்ன சொல்கிறாங்களோ அதை எல்லாமே வந்து மற்றவங்க கேட்டாகணும். அதேமாரி ஆண்கள் தான் வந்து வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, பெண்கள் வீட்டில் இருந்தாங்க. ஸோ வீட்டிலே வரும்போதும் அங்கே வந்து மாமியாரோ இல்லைன்னா நம்ம பாட்டியோ அந்த மாதிரி அந்த ஹைரார்கி அந்த ரெஸ்பெக்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம். அதாவது அதில் வந்து எந்த குறுக்கீடும் இருக்காது. அதாவது எப்படின்னா இவங்க ஏன் இதை இப்படி பண்ணுறாங்க, அவங்க ஏன் இதை இப்படி பண்ணுறாங்கங்கிறது கிடையாது. சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும், கேட்கணும். இப்போ அந்த ஹைரார்கி வந்து என்ன ஆகுது, அந்த ஹைரார்கியில் ஒரு ரிஸ்பெக்ட் இருந்துச்சு அந்த காலத்தில். இப்போ அதுக்கு அது வந்து நீங்கள் தேடி அலசி தேடணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஒன்றும் இல்லாமல் போகுது. ஸோ நீங்கள் ஃபேமிலிஸ்ன்னு பார்க்கும்போது எதர் நியூக்ளியர் ஃபேமிலி இல்லை எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, அதில் வந்து நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? உங்களுக்கு வந்து இப்போ ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாத்தனாரங்களோட ரொம்ப அழகாக அசோசியேட் ஆகிடுவாங்க, சரிங்களா? ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு நமக்கு இருக்காது, கோ சிஸ்டர்ஸ்லாம் இருக்கும்போது. ஸோ அந்த அசோசியேஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான். அது ஒரு நல்ல நம்ம அந்த புரிதல் இருந்தது, நமக்குள்ளார காம்படிஷன் இல்லாமல், காம்படிஷன் இருக்கலாம், ஹெல்த்தி காம்படிஷனாக இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் அன்ஹெல்த்தி

0: காம்படிஷன்னும் போது அதில் பிரயோஜனம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் வளரணும், அது ரொம்ப மெயின். ஸோ அவங்க எப்படி வளர்றாங்கங்கிறத நீ கற்றுக்கோ, அவ்வளோதான். பட் அதை வந்து அவங்கள வந்து நீ வந்து ஒரு காம்படிட்டராக யோசிச்சு, ஏ இவன் இப்படி பண்ணிட்டாளா, அவள் அப்படி பண்ணிட்டாளா, இல்லை இவன் இப்படி பண்ணிட்டானா அவன், அப்படி போகாமல் நம்ம வந்து அதை ஒரு ஹெல்த்தியாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இஸ் த பெஸ்ட் பிளேஸ்ட் எஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன் டு க்ரோ. அதாவது குழந்தைங்க வளர்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம சொல்லி கொடுக்கணும். இப்போ வந்து ஒன்றுமே இல்லை, இப்போ ரெண்டு குழந்தைங்க வருது, ஹோமை கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது எழுதுதுங்க அப்படின்னும் போது, பாரு அவன் அவன் பாரு அவன் எப்படி நல்லா செய்கிறான் அப்படிங்கிறதுலாம் அங்கே பற்றி அவன் அழகாக செய்கிறான், அதே மாதிரி நீ நீங்கள் சொல்கிற விதத்துலேயே அங்கே மாறிடும் எல்லாமே. அதே மாதிரி நீயும் ட்ரை பண்ணி பாரு, உனக்கு வரும் கண்டிப்பா அப்படின்னு நீங்க அதை அந்த சப்போர்ட்டு நீங்க கொடுக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும், நம்மளால முடியாதுங்கிறதே வராது அந்த குழந்தை. ஸோ நம்ம கத்துக்கலாம் அப்படிங்கிறது வரும். அதனால என்னோடதுல வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இஸ் அ பெஸ்ட் பிளேஸ் ஃபார் சில்ட்ரன் டு க்ரோ.
1: ஓகே மேம். ஆனால் ஜாயின்ட் ஃபேமிலின்னும் போது நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக எல்லாமே எல்லாருக்கிட்டையும் கண்டிப்பாக இருக்கும், பாசமும் இருக்கும். அதோட நம்ம ஃபோனில் மூழ்கி இருக்காமல் வெளியே அவங்களோட ஒரு ஒருத்தவங்களோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு ஒருத்தவங்களும் என்னென்ன படிக்கிறாங்க, இப்போ தாத்தா நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்கன்னா அவங்க கூட வீட்டில் இருக்க கிட்டு என்ன பண்ணுவாங்க, உட்காந்து படிக்குதோ தெரியுதோ தெரியலையோ அந்த விளம்பரத்தையாவது பார்த்து டைம் பாஸ் பண்ணுவாங்க. இல்லை தாத்தா வெளியே கடைக்கு போனாங்கன்னா தாத்தா கையை பிடிச்சிட்டு கடைக்கு போகிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு,
0: கான்வர்சேஷனே இன்க்ரீஸ் ஆகுது பாத்தீங்களா.
1: அந்த கான்வர்சேஷன் நம்ம பில்ட் பண்ணது, நம்ம சோஷியலா எப்படி இருக்கணும், அந்த சமூகாயத்தோட எப்படி கனெக்ட் ஆயிருக்கணும்ன்றத அந்த நியூக்ளியர் ஃபேமிலி வந்து நமக்கு வந்து ஒரு கட்டமைச்சு கொடுக்கறாங்க.
2: ஓகே மேம், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குடும்பங்களை கட்டமைப்பதில் சமுதாயத்தின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருமதி கல்பனா முத்துராஜ் அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம். இப்ப குடும்ப வன்முறை அல்லது போதை பழக்கம் போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல மேம், இத சமுதாயம் எந்த மாதிரி பாக்குது மேம்?
1: இப்ப நாங்க படிக்கிறது சமூக பணி, சோ எங்களோட கண்ணோட்டத்துக்கும் அதுவே வேற ஒருத்தவங்களோட கண்ணோட்டத்துக்கும் அது பாத்தீங்க அப்படின்னா வேற மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணணும் போது எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று மிஸ் ஆகிருக்குது, அதனால தான் இவங்களோட பிஹேவியர் இப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசித்து அதை வந்து எப்படி வந்து படிப்படியாக நம்ம சரி பண்ணலாம்ங்கிறது அதுதான் வந்து அந்த கவுன்சிலிங்கு. ஸோ இதுவே வந்து வெளியில் உள்ளவங்களோட பார்வை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சொன்ன மாதிரி ஜட்ஜ்மெண்டலாக போயிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்போவுமே வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னும் போது அது வந்து ஒரு ப்ராவப் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன், இல்லை பாட்டு வருமானு எனக்கு தெரியல, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை தந்தை அந்த மாதிரி வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால வந்து அப்படின்னா எந்த எல்லா குழந்தையும் பிறக்கும் போது அது ஒரு நல்ல குழந்தை தான். ஸோ அந்த சூழ்நிலையினால அதோட விஷயங்கள் அதோட பழக்க வழக்கங்கள் அதோட பிஹேவியர் வந்து நமக்கு மாறுது. ஸோ அதனால நம்ம வந்து இதை வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது. அப்படின்னாலுமே இப்போ சமுதாய பொறுப்பு அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய என்ஜிஓஸ் வந்துருச்சு. இந்த என்ஜிஓஸ்லாம் என்ன, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனை தாண்டி இந்த என்ஜிஓஸ்லாம் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குடிப்பழக்கமோ இல்லை ஒரு போதைப்பொருள் பழக்கமோ வந்துட்டு அதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஃபேமிலினால் நமக்கு அதை வந்து இன்டெக்ரேட் பண்ணி அதை சரி பண்ண முடியாதுன்னும் போது நம்ம இவங்களை அங்கே கொண்டு போய் விடும்போது ஒரு இந்த மறுவாழ்வு சீரமைப்புன்னு சொல்லுவாங்கள்ல ரீஹாபிலிட்டேஷன், அந்த இடத்துல அவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்குது. பட் கற்றுக்கணும், அதுதான் அந்த பொறுப்பாக வந்து நம்ம இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு ஒன்றுமே வேணாம். ஒரு சிகரெட் பழக்கமே வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளைங்க வந்து ஒரு எப்போ பழகுதுங்கன்னே தெரில. நம்ம இந்த நம்ம சொசைட்டி அதில் ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்குது, பொம்பளை பிள்ளைங்க இன்னும் அந்த இதுக்கு போகல. இப்போது அந்த 10th ஸ்டாண்ட் படிக்கும் போதோ 11th ஸ்டாண்டர்ட் அந்த பியர் குரூப் இன்ஃப்ளூயன்ஸுன்னும் போது அப்படின்னு வரும்போது அது எங்கேருந்து ஆரம்பிக்குது, அது எப்படி ஆரம்பிச்சது, எதனால் ஆரம்பிச்சிச்சு, இதுதான் ஒன்று அதில் உள்ள விஷயங்களே. ஸோ அந்த பியர் குரூப்போட இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு நிறையா

0: இருக்குன்னும் போது ஒரு சில விஷயங்களை வந்து ஒரு குடும்பமே பார்த்து அது இது இப்போ இது சரி வரும் இது சரி வராதுங்கும் போது குழந்தைங்க கேட்டுப்பாங்க.
1: ஓகே.
0: நான் வந்து குழந்தைங்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே ஒரு அடலசன்ட் குரூப்பை தான் நான் சொல்கிறேன். அதுவே ஒரு சில ஃபேமிலிஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஆல்ரெடி அது டிஸ்ஆர்கனைஸ்டாக இருந்திருக்கும் அந்த ஃபேமிலி, அதனால் குழந்தைங்களுக்கு வந்து அது கேட்கணுங்கிறது தோணவே தோணாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது இந்த என்ஜிஓஸோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. அதனால் இவங்க கொண்டு போய் விடுறோம், அவங்க நமக்கு நல்லது சொல்லி தராங்கன்னா ஒரு சில குழந்தைங்க கேட்டு வளர்ந்துப்பாங்க.
1: ஓகே மேம், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. FM Rainbow 102.8ல ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குடும்பங்களை கட்டமைப்பதில் சமுதாயத்தின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருமதி கல்பனா முத்துராஜ் அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
4: இப்ப ஒரு சமூகத்தின் தரத்தை அளவிட குடும்பங்களை வைத்து அளவிட முடியுமா மேம்?
5: ஓரளவு நம்ம அதாவது எப்படி அப்படின்னா, ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு ரெண்டு ஸ்ட்ரீட் எடுத்துப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரெண்டு ஸ்ட்ரீட்ல வந்து அந்த மேபி ஹார்ட்லி ஒரு 7 to 10 ஃபேமிலிஸ் வச்சுக்கலாம். 7 to 10 ஃபேமிலிஸ் வச்சுக்கும் போது ஒரு க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி இருக்கும். இந்த வீட்டில் ஒருவளோட அப்பா அம்மா சரி, அந்த வீட்டிலோட அப்பா அம்மாவும் சரி, அந்த குழந்தைங்களும் சரி, அதுங்க வந்து அந்த நல்லது கெட்டது எல்லாமே பேசி பழகியிருப்பாங்க. ஸோ நமக்கு ஓரளவு நமக்கு வந்து அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இவங்க அந்த கம்யூனிட்டியோட பார்ட்டிசிபேஷன், அந்த ஃபேமிலிஸோட பார்ட்டிசிபேஷன் வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்தது. அதாவது நமக்கு இங்கே ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னும் போது அது நம்ம அண்டை வீட்டார்கிட்ட நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னு ஒரு சிலவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் அந்த எப்படி சொல்கிறது, நல்ல விஷயங்களோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம சொல்லலாம். அப்படி இருக்குன்னும் போது கண்டிப்பாக வந்து அந்த 7 to 10 ஃபேமிலிஸோட ப்ரொக்ரெஷன் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கும். இந்த 7 to 10 ஃபேமிலிஸ் நான் சொல்கிறது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஸோ அதுவே கொஞ்சம் பெருசாகுது அப்படின்னும் போது அதுலேயுமே அந்த நல்லது கெட்டதை வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்ம ஒரு நல்லதுக்காக நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னும் போது அதோட தாக்கம் வந்து எப்படி இருக்கும், இந்த ஹோல் சொசைட்டி மேலேயோ விழும். ஸோ நம்மளோட கான்ட்ரிபியூஷன் நமக்கு எப்படி இருக்குதுங்கிறது, ஒரு முன்னேற்றத்தை நோக்கி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வளர்ச்சிக்கான அறிகுறி நல்லாவே நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து இப்போ அந்த இப்போல்லாம் கணக்கெடுப்பே இருக்குது. அதாவது எப்படின்னா, எந்த கண்ட்ரி வந்து இருக்கிறதுலே உலகத்தில் வந்து ரொம்ப ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்க, அது அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பாப்புலேஷன். இப்போ நமக்கு வந்து 7 to 10 ஃபேமிலிஸ் நம்ம வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இடம் அது வந்து ரொம்ப கிட்ட கிட்ட கிட்ட இருக்கும். அதுவே வந்து நீங்கள் வெளியூர்லாம் போகிறீங்க அப்படின்னா அந்த க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி வராது. ஆனாலும் அவங்களோட கான்வர்சேஷன் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வளர்ச்சிக்கான நோக்கத்தை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது அவங்க வந்து கண்டிப்பாகவே ஒரு ஹாப்பியஸ்ங்கும் போது அவங்க தானாக

0: வந்து என்ன, அது ஒரு முன்னேற்றம் இருக்கும், ஒரு ஃப்ளரிஷ். ஃப்ளரிஷ்னு சொல்கிறது எல்லா வகையிலையும், எல்லா
1: ஓகே
0: வகையிலையும் ஒரு ஒரு ஏற்றம் இருக்கும்.
1: ஓகே மேம், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குடும்பங்களை கட்டமைப்பதில் சமுதாயத்தின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருமதி கல்பனா முத்துராஜ் அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
3: குடும்ப பிரச்சனை அதிகரிக்க காரணம் வந்து புரிதல் குறைவா இல்ல நேரம் இல்லாமையா?
4: ரெண்டுமே. எப்படி அப்படின்னா, பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது அதை பேசுறதுக்கு நேரம் ஒதுக்கணும்.
3: ஓகே,
4: நான் பேசவே மாட்டேன், நான் இந்த சைட் திரும்பிக்குவேன், நீ அந்த சைட் திரும்பிக்கன்னா அங்க வந்து வளர்ச்சிக்கான இதே கிடையாது, பிளேஸே இல்லையே. அப்புறம் எங்க இருந்து வளர போறோம்? நான் கேட்க மாட்டேன். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்னே வச்சுக்கு போயேன், ஏன்னா பேச மாட்டேன், நான் தான் எல்லாத்துலேயும் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அங்கே வளர்றது கிடையாது. நம்ம வந்து குரோத்துக்கான மெஷர்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். முன்னாடி ஒரு காலத்தில் பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறத தான் நீ கேட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நம்மளோட நம்ம குழந்தைங்க வந்து என்ன நிறைய படித்து நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது அவங்கக்கிட்ட நம்ம வந்துட்டு ஒரு ஒரு ப்ராப்ளம் சால்விங் சிம்பிளாக என்ன சொல்லணும் அப்படின்னா, நிறையா வீட்டில் நடக்கிற சூழ்நிலைகளை வந்து இப்போ சோஷியல் மீடியா மூலியமாகவே அவங்களே அவங்கள சொல்லிக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனை தான் கொடுக்குறாங்க, பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் வராமல் பார்த்துக்கோங்கிற மாதிரி அது அவேர்னஸாக மாற்றும். ஸோ அதனால நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எல்லாரோட ஒரு பார்ட்டிசிபேஷனும் தேவை. நான் பிடிச்ச முயலுக்கு
3: மூணுக்கா
4: அப்படின்னா நம்ம வந்து எப்படி ஒரு ஆட்டம் கண்டுறோம் வச்சுக்கணும். ஒருத்தவங்க துணி துவைக்கிறாங்கன்னா இன்னொருத்தவங்க காய போட்டு எடுத்துருங்க, அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி. ஸோ அந்த ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனை வந்து கம்மியாக இருக்கும்.
3: தெரியும்
4: அந்த அப்பா அம்மா ஒரு காலத்துல வந்து எப்படி பேசினாங்க, அது எப்படி நீ குழந்தைய வந்து வேலை செய்யலாம் அப்படிங்கிற சொன்ன காலமும் இருக்குது. இப்ப என்ன சொல்றாங்க, அதுவும் நேத்து முந்தா நேத்து கூட ஒரு ஜஸ்ட் ஒரு டாக் கேள்விப்பட்டேன். அது வந்து ஒரு ஃபேமஸான ஷீஸ் அன் அட்வொகேட்னு நினைக்கிறேன்.
3: ஓகே,
4: அப்ப அவங்க சொல்றாங்க, என்ன எங்க அம்மா வந்து 20 கிலோ மூட்டைய தூக்க விட்டாங்க, தூக்கட்டும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ க்ரோத் வந்து அந்த காலத்தில் வேற மாதிரி மெஷர்மெண்ட் இருந்தது, இந்த காலத்தில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாதான் அது க்ரோத்.
2: ஓகே மேம், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குடும்பங்களை கட்டமைப்பதில் சமுதாயத்தின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருமதி கல்பனா முத்துராஜ் அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம். இப்ப இளைஞர்களோட வாழ்க்கை முறையை மாற்றுவதுல சமூக ஊடகங்களோட தாக்கங்கள் எப்படி இருக்கும்,
1: நீங்க எப்படி அதை எதிர்கொள்றீங்கிறது? சோசியல் மீடியா வந்துருச்சு,
0: ஓகே,
1: ஆல்ரெடி வந்துருச்சு. அதாவது நம்ம இனிமேல அதை வந்து நம்ம நிறுத்த முடியாது. ஸோ நம்ம வந்து அந்த ஒரு அந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம நம்மளை எப்படி அசோசியேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து தான். எல்லாத்துலேயுமே இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்லிட்டேன், நம்ம ஸோ ஒரு க்ரோத்துங்கிறது வந்து வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 360 degrees. ஸோ நம்ம வந்து இந்த ஆஸ்பெக்ட்லேருந்து இந்த ஆஸ்பெக்ட் இல்லை ஒரு 180 degree கூட நம்ம வச்சுக்கலாம், சரிங்களா? அதனால அந்த சுற்றி வர உள்ள விஷயங்களை வந்து நம்ம பார்த்து வளர்றோம் அப்படின்னும் போது ஒரு சில விஷயங்களை நம்ம கேட்டுப்போம், ஒரு சில விஷயங்களை நம்ம கேட்டுக்க மாட்டோம். ஸோ அதனால அந்த சமூக ஊடகங்களோட தாக்கம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட எப்படி இருக்குங்கும் போது அது நல்லதாகவும் அமையலாம், அது கெட்டதாகவும் அமையலாம். ஸோ நீங்க அதை எப்படி எதிர்கொள்றீங்க அப்படிங்கறதுலதான் இருக்குது. ஸோ இட்ஸ் பர்சனலி இட்ஸ் யோர் சேலஞ்ச் ஹவ் யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் இட், எதர் இன் அ பாசிட்டிவ் வே ஆர் இன் அ நெகட்டிவ் வே. அது உங்களோட ஒரு இண்டிபெண்டன்ட்டா உங்களோட க்ரோத் லெவல மெஷர் பண்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன்.
0: ஓகே, அப்பனா எதுவா இருந்தாலும் நாம நம்மளை எப்படி செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம நம்ம வேக்கு ஏத்த மாதிரி எடுத்துட்டு போய்க்கலாம்.
1: அது செல்ஃப் க்ரூம் சொன்னீங்களா, அது ஒரு கரெக்டான வார்த்தை, அதனால நீங்க அதை வச்சு நீங்க போய்க்கலாம். ஒரு ஊன்றுகோலா வச்சுக்கலாம், அவ்வளவுதான், அதுவே வாழ்க்கையாயிடாது. சோசியல் மீடியாவே வாழ்க்கையாயிடாது, அது ஒரு ஊன்றுகோலா வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதுல வந்து நல்லதும் பேசுறாங்க, நல்லா இல்லாததையும் பேசுறாங்க. அதனால அதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிறீங்க அப்படிங்கறதுதான் முக்கியம்.
0: அப்படின்னா இதுல இருந்து நம்ம இந்த சமுதாயத்துல இருந்து நம்ம என்னத்தை கத்துக்கிறோம், நம்ம அதை லைஃப்ல என்ன இம்ப்ளிமெண்ட் பண்றோம்,
1: அவ்வளவுதான். இப்போ ஒரு இப்போ வந்து க்ரோத்ங்கிறத நம்ம எப்படி மெஷர் பண்றோம் அப்படின்னா கீழே இருந்து மேல, முதல் படியில இருந்து 10th படி, இல்லைன்னா ஒரு மலை ஏறுறதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ அப்ப இந்த சோசியல் மீடியாவை நான் இங்க ஊன்றுகோளுங்கிறது சொல்றது வந்து நம்ம ஒரு ஹை ஆட்டிடியூட் நம்ம ரைஸ் ஆகுறோம் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன பண்ணிடுவாங்க, ஒரு ஸ்டிக் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம உடம்ப வெயிட்ட வந்து நம்ம அப்படி அதுல உண்மை நம்ம மேல கொண்டு போவோம், அவ்வளவுதான். அதனால நீங்க சோசியல் மீடியாங்கிறத இங்க நீங்க ஒரு ஊன்றுகோலா வச்சுக்கோங்க. கேட்கும் குடும்பங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புற ஒரு முக்கியமான ஸ்வீட்டான மெசேஜ் என்ன மேம்? Strong families are built in a day. They are built every day through love, respect, patience, communication, and shared responsibility. When families grow stronger, society grows stronger. So, இது தமிழ்ல நம்ம

0: சொல்லணும் அப்படின்னா, ஸ்ட்ராங் ஃபேமிலிஸ் வந்து ஒரே நாளில் உருவாகிறது கிடையாது. அதனால் அது வந்து ஒரு ஒரு நாளும் அதில் காண பங்களிப்பு அதில் இருக்குது. அந்த பங்களிப்பு எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஒரு மியூச்சுவல் அன்பில், ஒரு மியூச்சுவல்னால் ரெண்டு பக்கமும் சேர்ந்து, அதில் ஒரு ஷேட்ரஸ் ரெஸ்பெக்டில், பேஷன்ஸ் அதாவது ஒரு பொறுமை, அதில் கம்யூனிகேஷன் அதாவது அதில் வந்து வார்த்தைகள் பரிமாற்றமாக இருக்கலாம், கருத்துக்கள் பரிமாற்றமாக இருக்கலாம், அது அதுக்கப்புறம் எப்படி பங்களிப்பு, நீங்கள் என்ன செய்கிறீங்க நான் என்ன செய்ய போகிறேன், இதையெல்லாம் சேர்ந்தது தான் என்னது ஒரு குடும்ப வளர்ச்சி. அண்ட் இது ஒரு ஒரு நாளில் நடக்க போகிறது இல்லை, இது பல நாளோட விஷயம். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபேமிலி நம்ம நல்லபடியாக உருவாக்குறோம் அப்படின்னாவே அங்கே என்ன ஒரு ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டி உருவாகுது, ஒரு ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டிலேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான சொசைட்டி உருவாகுது. ஸோ இதுதான் என்னோட மெசேஜாக இருக்க போகுது. ஸோ இட்ஸ் நெவர் அ ஒன் டே ஆக்ட். ஸோ இட் இஸ் அன் எஃபர்ட் விச் இஸ் பீயிங் புட் த்ரூ அவுட். நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, நமக்கு பெரியவங்க, பெரியவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க, அந்தந்த வயசுக்கேற்ற மரியாதையை கொடுத்து அவங்களோட என்ன விஷயங்களை நம்ம கற்றுக்கோ, அதாவது நல்லதை எடுத்துக்கோங்க அவ்வளோதான், கெட்டதை அந்த இடத்துலயே விட்டுருங்க அவ்வளோதான். இதுதான் என்னோட ஃபைனல் மெசேஜாக இருக்கும்.
1: ஓகே மேம். இன்றைய நிகழ்ச்சியில் குடும்பங்களை கட்டமைப்பதில் சமுதாயத்தின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் சமூக மருத்துவர், சமூக பணியாளர் திருமதி கல்பனா முத்துராஜ் அவர்கள் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவர்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றி மேம். தேங்க்யூ.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே. மனம் விரும்புதே. உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: 105.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிலையத்தின் நேரம் 2:16
2: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன், புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
3: மின்துறை புதுச்சேரி.
1: நாட்கள் நகரலாம், ஆண்டுகள் மாறலாம், ஆனால் சில பாடல்கள் மட்டும் நம் இதயத்தில் என்றும் இளமையாக இருக்கும். இசை என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அது நினைவுகளின் பொக்கிஷம். குழந்தை பருவத்தை நினைவூட்டும் ஒரு பாடல், காதலை நினைவூட்டும் ஒரு மெட்டு, குடும்பத்துடன் கழித்த அந்த இனிய தருணங்களை மீட்டெடுக்கும் ஒரு குரல், இவை அனைத்தும் காலத்தை வென்ற காலங்கள். அந்த இனிய இசை செல்வங்களை மீண்டும் உங்களுக்கு செவிக்கு விருந்தாக்க நிகழ்ச்சி காலத்தை வென்ற காணங்கள். நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே அந்த்வான். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கவிருக்கும் பாடல் இதயக்கனி திரைப்படத்திலிருந்து.

காலம் மாறினாலும் பாடல் மாறாது, இதயம் இருக்கும் வரை இசை மறையாது. நீட்சிய நினைவுகள் இன்றைய இசையாக காலத்தை வென்ற காணுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம், சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: மறைந்த நினைவுகளை மீட்டெடுக்கும் மந்திரம், அதுதான் பழைய பாடல்களின் இனிமை. பாடல்கள் பழையனவை அல்ல, நினைவுகளை புதுப்பிக்கும் பொக்கிஷங்கள். காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 2:32, 27 நொடிகள். காலத்தின் தூசிகள் பணிந்தாலும் கானம் மங்காது கேட்கும் உள்ளங்களும் என்றும் இருக்கும் வரை இசையும் ஓயாது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். தில்லானாம்பாள் மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து.

கடிகாரம் நகரட்டும், காலங்கள் மாறட்டும், பாடல்கள் மற்றும் என்றும் இதயத்தில் நிலைத்திருக்கட்டும். காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். பெரிய எழுத்து பெண் திரைப்படத்திலிருந்து.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

வருடங்கள் பல கடந்தாலும் வலிகளும் வரிகளும் மறைவதில்லை. இசையின் நினைவுகள் என்றும் மனதில் உறங்குவதும் இல்லை. காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். படகோட்டி திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 2:48. ஒரு பாடல் ஒலிக்க 1000 நினைவுகள் மலர, ஒரு மெட்டு போதும் மீண்டும் மனது இளமையடைய. காலத்தை வென்ற காலங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம், வசந்தமுல்லை என்ற பாடல்.
1: இந்த புறா ஆட வேண்டுமானா? இளவரசர் பாட வேண்டும்.
2: பாட வேண்டுமா?
3: வசந்தமுல்லை.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் புற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: காலத்து வென்ற காலங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து.

0: காலத்தை வென்ற காலங்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். வாமா விஜயம் திரைப்படத்திலிருந்து.
1: வரவு எட்டணா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா.

பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொருத்தாது, அப்பா வாழ்வது பொருத்தாது. வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொருத்தாது, அப்பா

0: உண்டு என்றும் நீங்கள்.
1: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு, இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லேயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
4: நேரம் 3:02. 10 நொடிகள். ஒரு குழந்தை வளர்ப்பது என்பது ஒரு வீட்டை மட்டுமல்ல, ஒரு தலைமுறையை உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு மழலையின் சிரிப்பில் மகிழ்ச்சியும் அதன் ஆரோக்கியத்தில் ஒரு குடும்பத்தின் எதிர்காலமே உழந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குழந்தைகள் நம் வீட்டின் செல்வங்கள் மட்டும் இல்லைங்க, நாளைய சமுதாயத்தின் சிற்பிகளும் அவங்க தான். அவர்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வளர்வதற்கு அன்பு, அரவணைப்பு, சத்தான உணவு, சரியான பழக்க வழக்கங்கள் மற்றும் தலைமுறைகளை தாண்டிய முறையான பராமரிப்பு மிகவும் அவசியம் அப்படின்னே சொல்லலாம். பிறந்த தருணத்திலிருந்து குழந்தையின் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு வளர்ச்சியும் பெற்றோருக்கு புதிதான அனுபவங்களையும் பல கேள்விகளையும் ஏற்படுத்துகிறது. தாய்ப்பால், தடுப்பூசி, உணவு பழக்க வழக்கம், தூக்கம், சுகாதாரம், உடல் மற்றும் மன வளர்ச்சி என குழந்தைகள் பராமரிப்பில் மிகுந்த கவனம் தேவைப்படுது அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகள் நாம் வளர்ப்பதில்லை, அவர்களின் எதிர்காலத்தை நாம் உருவாக்குகிறோம் என்பார்கள். அந்த எதிர்காலம் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைய பெற்றோர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொள்ள இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தை பராமரிப்பு என்ற தலைப்பில் குழந்தைகளின் முழுமையான வளர்ச்சிக்கு தேவையான ஆலோசனையும் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சங்களையும் விளக்க நம்முடன் இணைந்திருக்கிற சிறப்பு மருத்துவர் டாக்டர் வெங்கடேஷ், குழந்தை நல மருத்துவர் ஜிக்மர் மருத்துவமனை. நிகழ்ச்சிக்கு டாக்டர் வெல்கம் பண்ணிடுவோம். வெல்கம் டாக்டர், வெல்கம் டு தி ஷோ.
5: வணக்கம். எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு எனது வணக்கம்.
4: டாக்டர், இன்னைக்கு நம்ம குழந்தை பராமரிப்பு அப்படின்றத பத்தி பேச போறோம். முதலாவது குழந்தை நலன் அப்படின்னா என்ன, பெற்றோர்கள் அந்த விஷயங்களை என்னென்ன விஷயங்களை குழந்தை நலன் குறித்து கவனிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்க.
5: குழந்தை நலன் நம்ம பொதுவாக சொல்லும்போது குழந்தை நலமாக இருக்கிறது என்றால் அவங்க வந்து நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதாக தான் நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் அது நோய் நொடி இல்லாமல் இருக்கிறது மட்டும் குழந்தை நலன் எடுத்துக்க முடியாது. குழந்தைங்க வந்து குழந்தைங்களோட வளர்ச்சி, அதாவது ஃபிசிக்கல் க்ரோத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, பரிணாம வளர்ச்சி, மென்டல் வெல்பீங், மனதளவில் அவங்களுக்கு நல்லபடியான இது இருக்கணும். அப்புறம் அவங்க சொசைட்டியில் சமுதாயத்தில் நல்லபடியாக செழித்து வளர்கிறதுக்கு நம்ம தேவையான அனைத்து உதவிகளும் நம்ம செய்கிறது, இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து குழந்தை நலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்.
4: நேர்களே, நீங்களும் டாக்டர்கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேட்கணும் அப்படின்னா நிலையத்துக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ண நம்பர்ஸ் என்ன அப்படின்னா 2271760 மற்றும் 2275230. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறிட்டு என்ன சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே டாக்டர், இப்போ ஒரு குழந்தை ஆரோக்கியமாக வளருது அப்படின்றத நம்ம எதை வச்செல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்களேன்.
5: பெரும்பாலும் பெற்றோர்களுக்கு வந்து குழந்தை ஆரோக்கியமாக வளருது அப்படின்னா குழந்தையை வந்து நல்லா எடை போடுறது, குழந்தை நோய் நொடி இல்லாமல் இருக்கிறது, குழந்தை மகிழ்ச்சியாக இருக்கிறது, குழந்தையோட அந்தந்த ஸ்டேஜஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்பப்போ கரெக்டாக நடந்துட்டு வர்றது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது குழந்தை கரெக்டாக அந்த ஏஜுக்கு உண்டான க்ரோத்தையும் டெவலப்மெண்ட்டையும் அது அடைஞ்சிருது அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
4: ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் வந்து குழந்தையுடைய க்ரோத்தை வந்து நம்ம பார்த்துடலாம், அதோடைய மன வளர்ச்சியை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், இப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படின்றதையும் கொஞ்சம் சொல்லுங்கள்.
5: க்ரோத்துங்கிறது வந்து நம்ம உடல் அளவில் ஏற்படுற அந்த நம்ம ஃபிசிக்கலாக பார்க்குற வளர்ச்சி, அதாவது வந்து குழந்தையோட எடை அதிகரிக்கிறது, குழந்தையோட உயரம் அதிகரிக்கிறது, இதை வந்து நம்மளால் ஈஸியாக மெஷர் பண்ண முடியும், இதை வந்து நம்ம அளக்க முடியும். குழந்தை எடை பார்த்தோம்னா அது எடை ஏறுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம், குழந்தையோட ஹைட்டை நம்ம மெஷர் பண்ணுறதுனால அது உயரம் கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி குழந்தையோட மன வளர்ச்சிக்கும் அதுக்குன்னு சில அறிகுறிகள் இருக்குது, அதாவது மைல் ஸ்டோன்ஸ், மென்டல் மைல் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசில் இந்த குழந்தைய என்னென்ன சாதிக்க முடியும், அதை கரெக்டாக அந்த குழந்தை சாதிக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம ஒவ்வொரு விசிட்லேயும் நம்ம குழந்தைய செக் பண்ணும்போது இதை நம்ம பேரண்ட்ஸ்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்.
4: இப்போ இந்த மைல் ஸ்டோன்ஸ்னு சொல்லியிருந்தீங்க டாக்டர், அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் கிளியராக சொல்ல முடியுமா என்னென்ன
5: மைல் ஸ்டோன்ஸுங்கிறது வந்து அது குழந்தைகளோட திறன் அதை எப்படி நம்ம வெளிப்படுத்துது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது

0: ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கில்ஸ் ஆர் டெவலப்மெண்டல் மைல் ஸ்டோன்ஸ்னு சொல்லலாம். அது வந்து அவங்களோட அசைவுகளை பொறுத்து மோட்டார் மைல் ஸ்டோன்ஸ், அவங்களோட இயக்கம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மோட்டார் மைல் ஸ்டோன்ஸ் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்களோட செவித்திறன் மற்றும் அவங்களோட பேச்சு, இதெல்லாம் கரெக்டான வயசில் அந்தந்த டெவலப்மெண்ட்டு அடைஞ்சிருக்கான்னு பார்க்குறதுக்கு லாங்குவேஜ் மைல் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் சோஷியல் மைல் ஸ்டோன்ஸுங்கிறது வந்து இந்த சமுதாயத்தில் மற்றவங்களு கூட அது பழகும் போது ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களை குழந்தை உள்வாங்கி அது எப்படி அதோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து சோஷியல் மைல் ஸ்டோன்ஸ். இதையெல்லாம் நம்ம பார்ப்போம்.
1: ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சோஷியல் மைல் ஸ்டோன்ஸ் பற்றி சொல்லும்பொழுது எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ இந்த சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா தவிர வேறு வீட்டில் யாருக்கிட்டேயுமே போகாது, அது மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்குமா இல்லை அது யூஸ்வல் தானா அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: குழந்தைகள் வந்து இந்த சோஷியல் மைல் ஸ்டோன்ஸுங்கிறது படிப்படியாக குழந்தைங்களுக்கு வந்து டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது வந்து பிறந்த குழந்தை வந்து முகத்தை பார்த்து அம்மாவோட முகத்தை பார்த்து சிரிக்கிறதுங்கிறது வந்து ஒரு மைல் ஸ்டோன். அது வந்து குழந்தை பிறந்து ஒரு 2-3 மாதத்துக்குள்ளார நிறைய குழந்தைங்களுக்கு அது கிடைச்சிரும். அதுக்கப்புறம் மற்றவர்களெல்லாம் பார்த்து குழந்தை மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு 5 மாதத்துலேருந்து 7 மாதங்கள் 8 மாதங்கள் வரை மற்றவர்கள் யாரை பார்த்தாலும் குழந்தை ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அது வந்து அது அந்த டெம்பரமெண்ட் வந்து அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப். குழந்தைய பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் 9 மாதம் ஆகிற குழந்தைகளுக்கு வந்து மற்றவங்களை புதுசாக யாரையாவது பார்த்தா கொஞ்சம் பயம் வரும், பதட்டம் வரும். அந்த சமயத்தில் அவங்க அப்பா அம்மா மட்டும்தான் அது நாடி போகும். அது வந்து அந்த சமயத்தில் வரக்கூடிய அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் டெவலப்மெண்ட் தான். இது எப்போ நம்ம அப்நார்மல் சொல்கிறோன்னா, இந்த ஸ்ட்ரேஞ்சர் ஆங்ஸைட்டி ரொம்ப நாளைக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது, இதனால் மற்ற குழந்தைங்களோட அது பழக மாட்டேங்குது, விளையாட மாட்டேங்குது, மற்றவங்களோட அது இயல்பாக நடந்துக்க முடியல அப்படிங்கிற போது தான் அது வந்து நம்மளுக்கு அது கவலை அளிக்கும்.
1: ஓகே டாக்டர், இப்போ இந்த பிறந்த குழந்தைக்கு முதல் இந்த 1000 நாட்கள் ஏன் முக்கியமான நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்றத கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: அதாவது குழந்தை கருவில் உருவாகி 2 வயது பூர்த்தி அடைகிற வரைக்கும் இருக்கிற நாட்கள் தான் அந்த 1000 நாட்கள். அது ஏன் முக்கியம் அப்படின்னா, குழந்தை கருவில் உருவாகும் போது குழந்தைக்கு தேவையான போஷாக்கு வந்து கிடைக்கணும். அது எப்படி கிடைக்கும்? அது அம்மா கிட்டேருந்து தான் கிடைக்கும். ஸோ அம்மாவுக்கு வந்து உரிய சத்தான உணவுகள், அம்மாவுக்கு வந்து சத்து குறைபாடு இல்லாமல் இருக்கிறது, அம்மா வந்து அந்த மகப்பேருக்கு தயாராக இருப்பது, அதாவது உடல் அளவிலும் மன அளவிலும் மகப்பேருக்கு அவங்கள தயார்படுத்திக்கணும், அது ரொம்ப முக்கியம். இது மாதிரிலாம் இருந்தால் தான் இந்த குழந்தைக்கு அந்த ஃபவுண்டேஷன் என்று சொல்லக்கூடிய அடிப்படை வசதிகள் வந்து நம்ம இந்த பீரியடில் செஞ்சு கொடுக்க முடியும். ஸோ குழந்தை வளர வளர அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் அம்மா கிட்டேருந்து வருது. அது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த 1st 2 இயர்ஸில் வந்து குழந்தையோட மூளை வந்து மிக வேகமாக வளர்ந்துட்டுருக்கும். அதாவது வந்து 90% மூளை வளர்ச்சி வந்து முதல் 2 வருஷத்துலேயே அது அடைஞ்சிருது குழந்தை. ஸோ அதனால் அந்த சமயத்தில் எந்த வித போஷாக்கு பற்றாக்குறையோ இல்லை எதுவும் பாதிப்பும் இந்த குழந்தைக்கு இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த 1st 1000 டேஸ் ரொம்ப முக்கியம்.
1: ஓகே டாக்டர், இந்த குழந்தைகளுக்கு வழக்கமான என்னென்ன மருத்துவ பரிசோதனைகள்லாம் தேவைப்படும் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: குழந்தைகளுக்கு வந்து பொதுவாக வந்து நம்ம தடுப்பூசி போட கொண்டு வரும்போது அதிலேயே வந்து சில நம்ம பரிசோதனைகள் செய்கிறோம். அதாவது ஹிஸ்ட்ரி மூலமாக, கேள்வி மூலமாக அந்தந்த வயதுக்கு உண்டான மைல் ஸ்டோன்ஸ் டெவலப்மெண்ட் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்குறது. ஸோ அது வந்து 6, 10, 14 வாரம் நம்ம தடுப்பூசி போடும்போதே அதை நம்ம அறிஞ்சுக்குவோம். அடுத்தது 9 மாதத்தில் வந்து குழந்தைக்கு அந்த பீரியடுக்கு உண்டான வளர்ச்சி மற்றும் சில சத்து குறைபாடுகள்னால குழந்தையோட வளர்ச்சி ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1 வயசில் வந்து குழந்தை தானாகவே இயல்பாகவே நடக்குதா, பேசுதா, பேச்சில் ஏதாவது குறை இருக்கா, அது பழகிற விதத்தில் ஏதாவது குறை இருக்கா, குழந்தைக்கு வேறு ஏதாவது சத்து குறைபாடுனால தொந்தரவுகள் இருக்கா, ரத்த அழுத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மாதிரி ஏதாவது உருவாகிறதுக்கு காரணம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பரிசோதனை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கண் பார்வை, காது இதெல்லாமும் சரியாக இயங்குதா அப்படிங்கிறதும் நம்ம இந்த பீரியடில் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் 1.5 வயசு, அதுக்கப்புறம் 5 வயது, இது மாதிரியான இந்த சந்தர்ப்பங்கள் இருக்குது இல்லைங்களா, தடுப்பூசி போட வரும்போது அந்த சந்தர்ப்பத்தையே நம்ம செக்கப்புக்காகவும் நம்ம பயன்படுத்திக்கிறோம். இது இல்லாமல் ஒரு சில நோய் இருக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாகவே நம்ம செக்கப்பு பரிந்துரை செய்கிறோம்.
1: ஓகே டாக்டர், நேர்களே நீங்களும் உங்கள் குழந்தை நலன் பறித்து இன்னைக்கு நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் வெங்கடேஷ் சார் கூட பேசிகிட்டு இருக்கோம். குழந்தை நல மருத்துவர் ஜிக்மர் மருத்துவமனையில் மூட இணைந்திருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களும் நீங்கள் டாக்டர்கிட்ட பேசணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். நேர்களே கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275230. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறியீட்டு என்ன சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க. டாக்டர் தொடர்ந்து பேசுவோம் ஒரு விளம்பர வேலைக்கு பிறகு.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்க

0: பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: டாக்டர், நம்ம லாஸ்ட்டாக வந்து இப்போ இந்த மருத்துவ பரிசோதனை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் வந்து இந்த அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ இந்த இருக்க இந்த நவீன காலத்தில் தாய்ப்பால் அப்படின்றது எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு தான் நான் நினைக்கிறோம். அதை பற்றி நீங்கள் ஒரு மருத்துவரை என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
2: குழந்தை பிறந்தால் அதுக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டியது ரொம்ப அத்தியாவசியம். ஏன்னா அதுதான் வந்து குழந்தைக்கு சிறந்த உணவு. அது தயாரான நிலையில் உடனே குழந்தைக்கு கிடைக்கிற நிலையிலையும் இருக்குது குழந்தை. ஸோ அம்மாவும் குழந்தையும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இரண்டு பேரையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுக்கு நம்ம தாய்ப்பால் கொடுக்கறத நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தை பிறந்த உடனேவே குழந்தையும் அம்மாவும் அவங்க தோளோட தோல் இணைச்சி ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட்னு சொல்லுவோம், அந்த மாதிரி குழந்தையும் அம்மாவும் ஒன்றா இருக்கணும். அந்த மாதிரி அவங்க இருக்கும்போது அம்மாவுக்கு வந்து அது தாய்ப்பாலில் சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது, குழந்தைய வந்து கதகதப்பாக வச்சுக்கும். ரெண்டாவது, குழந்தை பிறந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளாரே குழந்தை வந்து அலர்ட்டாக இருக்கும். அப்போ வந்து தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக தூங்கிடும். தூங்கின குழந்தையை எழுப்பி கொடுக்கறது கஷ்டம். அதனால் முதல் ஒரு மணி நேரத்துக்குள்ளாரையும் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறத நம்ம அறிமுகப்படுத்த வேண்டும். தாய்ப்பால் ஏன் சிறந்ததுன்னு நம்ம பார்த்தோம்னா, தாய்ப்பால் வந்து ரெடியாக கிடைக்குது அம்மா கிட்டேருந்து. அது கரெக்டான டெம்பரேச்சரில் கிடைக்குது. நீங்கள் தனியாக அது பால் எடுத்து பாயில் பண்ணி அதை ஆற வச்சு பாட்டில் போட்டு கொடுக்கணும் அது மாதிரி எதுவுமே கிடையாது. குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன், அதாவது போஷாக்கு வந்து ஏற்கனவே இயற்கையாகவே வடிவமைக்கப்பட்டிருக்குது. அதாவது அம்மா கிட்டேருந்து வர பால் அந்த குழந்தைக்கு மட்டும்தான். அது என்ன, அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அது எல்லாமே அந்த அம்மா பால்லேருந்து கிடைக்கும். முக்கியமாக சொல்லணும்னா, முதல் 3 நாட்களில் வரக்கூடிய அந்த சீம் பால் என்று சொல்லக்கூடிய கொலஸ்ட்ரம், இது வந்து குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். ஸோ அது குழந்தைக்கு ஈஸியாக இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த சீம் பால் பீச்சி அதை கொடுக்க வேண்டாம்னு போட்டுட்டு வேறு மாட்டுப்பால், ஆட்டுப்பால் இல்லை சக்கரை தண்ணி இது மாதிரிலாம் கொடுப்பாங்க. அது வந்து ரொம்பவும் ஆபத்து விளைவிக்கக்கூடியது, அதை கண்டிப்பாக பண்ணக்கூடாது. சீம்பாலை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் எல்லா குழந்தைக்கும். சீம்பால் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா கிட்டேருந்து பால் குடிக்க தான் அம்மாவுக்கும் பால் சுரக்கும். பால் குடிக்க குடிக்க குழந்தைக்கு தேவையான அளவுக்கு அந்த போஷாக்கு அந்த பால்லேருந்து கிடச்சிரும். ரெண்டாவது வந்து அம்மாவும் குழந்தையும் அந்த பாசம், பந்தம், பிணைப்பு அதெல்லாம் நல்லா மேம்படுத்துறதுக்கு இந்த தாய்ப்பால் கொடுப்பது ரொம்ப முக்கியம். மூன்றாவது வந்து, குழந்தைகளுக்கு சில இன்ஃபெக்ஷன்லேருந்து தடுக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திகள் இந்த தாய்ப்பாலில் இருக்குது. ஸோ நாலாவது வந்து, தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு போதுமான அளவு இரும்பு சத்து ஈஸியாக ஜீரணமாகக்கூடிய அளவில் கரெக்டான விதத்துலேயும் தாய்ப்பாலில் இருக்குது. கால்சியம் சத்துன்னு எடுத்துக்கிட்டாலும் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. மூளை வளர்ச்சிக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் இது எல்லாமே தாய்ப்பாலுக்குள்ள ரொம்ப இருக்குது.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேயர் ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், நீங்கள் நேரில் இணைந்திருக்கீங்க, டாக்டர் கிட்ட பேசலாம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா.
3: வாழைப்படமலை கலா பேசுகிறேன் சார்.
1: ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்கலாம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், வணக்கம்
3: சார். இப்போ வந்து ஒரு பாப்பா வந்து 9 வயசு வரைக்கும் நார்மலாக வளர்றாங்க, திடீர்னு பார்த்தா அந்த வளர்ச்சி கம்மியாகுதுங்க சார். அது எதனால அவங்களுடைய வளர்ச்சி வந்துட்டே இருக்கு, டக்குன்னு வளர மாட்டாங்க, அது காரணம் அது தெரியணும் சார். அப்புறம் வந்து இப்போ உடல் வளர்ச்சி எப்படியோ அது மாதிரி மன வளர்ச்சி முக்கியம் ஒரு குழந்தைக்கு. இப்ப தாயோட வயசுல இருக்கவங்க அந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கிட்டா அந்த மன வளர்ச்சி நார்மலா இருக்கும், இல்ல பிறந்த பிறகு எப்படி நடந்துக்கணும், இல்ல என்ன மாதிரியான உணவு முறைகள் மேற்கொள்ளும், அதை பத்தி சொல்லுங்க சார். நான் ரேடியோல கேட்கிறேன்.
2: நன்றிம்மா. அதாவது வந்து 2 கேள்வி அவங்க வச்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து 9 வயது வரைக்கும் நல்லா வளர்ந்துட்டு வர குழந்தை, அப்புறம் திடீர்னு வளர்ச்சி கம்மியாகுதுங்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, அது அவங்க உடல் வளர்ச்சியை தான் பற்றி சொல்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. அந்த உடல் வளர்ச்சி திடீர்னு தடைப்படுறதுக்கு காரணம் உணவு பற்றாக்குறையாக இருக்கலாம், அல்லது சில சத்து குறைபாடுகள் வந்து பசியை வந்து கம்மி பண்ணிடும். அதாவது இரும்பு சத்து கம்மியாகுது, இரத்த சோகை ஏற்படுது, இது மாதிரிலாம் இருந்ததுன்னா இயல்பாகவே பசி அந்த குழந்தைங்களுக்கு குறைஞ்சி போயிடும். ஸோ இந்த இரத்த சோகை வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து குடல் புழுக்கள், ஹெல்மந்தியாசஸ்ன்னு சொல்லும், அதாவது வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள். இது வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு அந்த ரத்தத்தை

0: உறிஞ்சிடும், ரத்தம் வந்து கம்மியாயிடும் குழந்தைகளுக்கு. ஸோ சுத்தமான சுகாதாரமான உணவு, எப்பயுமே கையை வந்து சோப் போட்டு கழுவிக்கிறது, மலம் கழித்த பெண்டு சோப் போட்டு கழுவிக்கிறது, வீட்டு சுத்து வட்டாரத்தை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறது, தண்ணி சுத்தமான தண்ணி, மற்றும் காலணிகள் அணிந்து வெளியே செல்வது, வெளியில் பசங்க விளையாட போகும்போது வெறுங்காலோடு போகாமல் காலணிகள் அணிந்து போவது, இதெல்லாம் வந்து இந்த குடல் பூச்சி குடல் புழுக்கள் குழந்தைங்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது வந்து அப்பப்போ அந்த குடல் புழுக்களுக்கு ஏற்ப மருந்து, அதை ஒழிக்கிறதுக்கான மருந்து டீவர்மிங்னு சொல்லுவாங்க, அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து நம்ம 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த குழந்தைங்களுக்கு அப்பப்போ கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து சத்தான உணவுகள் நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதை பொறுத்து தானே குழந்தைங்க வளரும். ஸோ குழந்தைங்க வளர்ச்சிக்கு முக்கியமாக வந்து புரதங்கள் அவசியம். புரதங்கள் வந்து எதில் அதிகமாக இருக்குது? முட்டைகள் இருக்குது, பாலில் இருக்குது, பருப்பு வகைகள், இந்த மாதிரி பொருட்களில் புரதம் அதிகமாக இருக்குது. ஸோ புரதம் அதிகமாக நம்ம அந்த உணவில் சேர்த்துக்கணும். ரெண்டாவது வந்து இரும்பு சத்து இருக்கக்கூடிய பொருட்கள், கீரை, பேரிச்சம்பழம், அவங்க இறைச்சி சாப்பிடுவாங்க அப்படின்னா ஈரலில் வந்து இரும்பு சத்து நிறையா இருக்குது. இயல்பாக மலிவாக கிடைக்கக்கூடிய சில பொருட்கள்லேயும் இரும்பு சத்து நிறையா இருக்குது, முருங்கைக்கீரையில் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி எளிதாக கிடைக்கக்கூடிய நம்ம பொருட்களுமே அதில் கலந்து கொடுக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து சமச்சீரான உணவு, சமச்சீரான உணவு கொடுத்தோம்னாலே இது எல்லா சத்து குறைபாடும் அதில் வந்து நீங்கிடும். ஸோ சமச்சீரான உணவுன்னா என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம உணவு இப்போ ஒரு முறை ஒரு வேலைக்கு நம்ம ஒரு உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா அதை நம்ம 3 பிரிவாக பிரிச்சுக்கிட்டோம்னா அதில் வந்து 1 பிரிவு வந்து சத்து பொருள், மாவு சத்து இருக்கிற மாதிரி பொருட்களாக இருக்கணும். அது வந்து முழு தானியங்கள்லேருந்து செய்யப்பட்ட சத்து பொருளாக இருக்கணும். இந்த ரீஃபைன்டு ஃப்ளவர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, மைதா போன்ற பொருட்களை தவிர்த்து, பாலிஷ்ட் ரைஸ் இதையெல்லாம் தவிர்த்து முழு தானியங்களாக இருந்து அதிலிருந்து வரக்கூடிய மாவு சத்து பொருளாக இருக்கிறது ரொம்ப அவசியம். இன்னொரு பிரிவை வந்து நம்ம காய்கறிகள் மற்றும் பழங்கள் அதை வச்சுக்கணும். ஸோ மூன்றாவதாக ஒரு பிரிவில் வந்து புரத சத்து மற்றும் எண்ணெய் சத்து. ஸோ இது மூன்றும் சேர்ந்து நம்ம கொடுத்தோம்னா அது வந்து பேலன்ஸ் டயட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பேலன்ஸ் டயட் கொடுக்கும்போது, சமச்சீரான உணவு கொடுக்கும்போது குழந்தைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான புரத சத்து எல்லாமே கரெக்டாக கிடைக்கும், குறைபாடும் எதுவும் இல்லாமல் குழந்தைங்க நல்லா வளருவாங்க. இன்னொரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, இன்னொரு கேள்வி வந்து அவங்க குழந்தை வயிற்றில் இருக்கும்போது
1: மன வளர்ச்சி,
0: ஆமாம், குழந்தைங்களோட மென்டல் வளர்ச்சி அதை எப்படி நம்ம பார்த்துக்கணும், அதுக்கு ஏதாவது நம்ம ஸ்பெஷலாக ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. குழந்தைங்க வந்து சந்தோஷமாக வளரணும், அவங்க மனதளவில் நிறைஞ்சு அவங்க அறிவுத்திறன் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா குழந்தையோட மூளை வளர்ச்சியை நம்ம ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும். குழந்தைக்கு தேவைப்படுற அத்தியாவசிய பொருட்கள் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தாய்ப்பால் வந்து மூளை வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்கள், முக்கிய போஷாக்குகள் நிறையா இருக்குது. தாய்ப்பால் குடிக்கிற குழந்தை என்றைக்குமே வந்து டப்பா பால் குடிக்கிற குழந்தையோட அறிவாளியாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருப்பாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து அம்மாவும் குழந்தையோட அரவணைப்போடு இருக்கணும். அம்மாவோ அப்பாவோ குழந்தைங்களோட நேரம் செலவு பண்ணணும், அவங்களுக்கு எப்பயுமே நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு தரணும். அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டின்னு சொல்லுவோம், ஒரு பாதுகாப்பு மாதிரி, அவங்களுக்கு வந்து எதையுமே நம்மளால் சாதிக்க முடியும்ன்ற ஒரு தைரியம் வரும், மனதளவுலையும் ஒரு உற்சாகமும் ஒரு உத்வேகமும் வரும்.
1: ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
2: செம்ம டேஸ்ட்,
3: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
1: நேயர்களே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகள் நலன் பற்றி பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட டாக்டர் வெங்கடேஷ் அவங்க இணைந்திருக்காங்க, ஜிப்மர் மருத்துவமனைய குழந்தை நல மருத்துவர். உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க. கால் பண்ணுற நம்பர்ஸ் 2271760 மற்றும் 2275230. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறியீட்டு என்ன சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க. டாக்டர், இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாய்ப்பால் பற்றி பேசிட்டு இருந்தோம். இப்போ தாய்ப்பால் வந்து எத்தனை வருடம் வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு கேள்வியாகவும், அடுத்தது தாய்ப்பாலுக்கு அடுத்தது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த திட உணவு எப்படிப்பட்ட உணவாக இருக்கணும் அப்படின்றது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்.
0: தாய்ப்பால் வந்து முதல் பிறந்த குழந்தைக்கு 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே உணவாக கொடுக்க வேண்டும். அந்த சமயத்தில் அது கூட வேறு எந்த உணவுமே தேவையில்லை. ஏன்னா முதல் 6 மாதத்துக்கு குழந்தை வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து போஷாக்கும் அந்த தாய்ப்பாலே கிடச்சிரும் குழந்தைக்கு. ஆனால் 6 மாதங்கள் முடிவடைந்த பிறகு குழந்தை கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாகும் போது அதுக்கு டிமாண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாகும்.

0: அப்போது தாய்ப்பால் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தால் அதை வந்து பூர்த்தி செய்ய முடியாது. ஸோ அப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இணை உணவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீட்ஸ் அதை வந்து அறிமுகப்படுத்தணும். ஸோ இணை உணவுகள் அறிமுகப்படுத்தும் போது நம்ம என்ன கவனத்தில் வைக்கணும் அப்படின்னா, அந்த உணவுப் பொருட்கள் வந்து ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடியதாக இருக்கணும், எளிதில் கிடைக்கக்கூடியதாக இருக்கணும், ரொம்ப விலை அதிகமாகவும் இருக்கக்கூடாது, எல்லா மக்களுக்கும் அது ஈஸியாக அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவாக இருக்கணும், அப்புறம் பாதுகாப்பாக இருக்கணும். இதெல்லாம் அது ஒரு அத்தியாவசியமான அது அதனோட இது அம்சங்கள். இது அப்படி இருந்தால் தான் அந்த உணவு வந்து ஒரு சரியான இணை உணவுன்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பாரம்பரியத்தில் நம்ம கலாச்சாரத்தில் இணை உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா சாதம் தான், அரிசி. ஸோ அரிசி தான் வந்து ஈஸியாக கிடைக்கும், பாதுகாப்பான உணவு, எல்லாருக்கும் அலர்ஜிங்கிற எதுவுமே அதனால் வர்றதா எதுவும் இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டதே கிடையாது. ஸோ அது வந்து நம்ம கொடுக்கும்போது நம்ம அரிசியை வந்து புழுங்கல் அரிசி அதை வந்து நல்லா உடச்சி நொய் மாதிரி ஆக்கி அதை தண்ணியில் விட்டு கொதிக்க வச்சு அதை கூழ் பதத்துக்கு கொண்டு வந்து போதுமான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு அது ஸ்பூன்லேருந்து போடும்போது கொஞ்சம் அப்படி வழிஞ்சு வரணும், அப்படி ஊற்றாமல் வழிஞ்சு வர்ற பதத்துக்கு நம்ம அதை தயார் பண்ணி குழந்தைக்கு ஊட்டி விடலாம். அதை வந்து கொஞ்சம் நாட்கள் கொடுத்து குழந்தை அதை நல்லா ஏற்றுக்குதுன்ற பட்சத்தில் அது கூட சேர்த்து நம்ம பருப்பு வகைகளை ஆட் பண்ணலாம். இந்த பருப்பு வகையை ஆட் பண்ணும்போது ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய பருப்புன்னு நம்ம பார்க்கும்போது பாசிப்பயிர், பாசிப்பயிருங்கிறது இந்த மூங்க தால்னு சொல்லுவோம், பொங்கலுக்கெல்லாம் நம்ம போடுறோம் இல்லையா, அந்த பயிர். அதையும் அந்த அரிசி கஞ்சி கூடையே போட்டு நல்லா குழச்சலாக்கி அதை நல்லா வேக வைத்து மசித்து அந்த நான் சொன்ன மாதிரி ஸ்பூன்லேருந்து வழிந்து வர வேண்டும். அந்த பதத்தில் சேர்ந்து அதில் கொஞ்சம் லேசாக உப்பு நம்ம போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு, அது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது எவ்வளோ அளவு கொடுக்கணும்னு ஒரு கேள்வி வரும். ஸோ நம்ம முதல்ல இந்த உணவை நம்ம ஆரம்பிக்கும் போது 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் அளவு தான் அந்த குழந்தை சாப்பிடும். அதுக்கப்புறம் குழந்தைக்கு அது விருப்பம் இல்லாமல் தலையை திருப்பிக்கிட்டு போயிடும். ஸோ அப்படி இருந்ததுன்னா நம்ம அதுக்கு மேலே அதை வற்புறுத்தக்கூடாது. அப்புறம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்பூன் அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கட்டத்தில் அது அரை கிண்ணம் அந்த அளவுக்கு குழந்தை எடுத்துக்க வைக்கணும். ஸோ அந்த மாதிரி அரை கிண்ணம்ங்கிறது வந்து 1 வேளை கொடுக்கலாம் முதல்ல, அப்புறம் 2 வேளையை அதை அதிகப்படுத்தலாம், அப்புறம் 3 வேளையாக்கலாம். ஒன்ஸ் அந்த அரை கிண்ணம் அளவு சாப்பிட்டாங்க அப்படின்னா 3/4 கிண்ணம், அதுக்கப்புறம் 1/2 கிண்ணம். குழந்தை வளர வளர நம்ம அது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். நான் முன்னவே சொன்ன மாதிரி அரிசி கஞ்சியிலேருந்து ஆரம்பித்து அப்புறம் அரிசியும் பருப்பும் சேர்த்து குழச்சல ஒரு பொங்கல் மாதிரி கொடுக்குறோம். அதுக்கு அடுத்த பட்சத்தில் வந்து நம்ம காய்கறிகளை நல்லா வேக வச்சு மசித்து அதையும் நல்லா இந்த நான் சொன்ன பதத்தில் கொண்டு வந்து அதை ஊட்டி விடலாம். இது எல்லாம் ஒத்துக்குச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பழங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வாழைப்பழம் கொடுக்கலாம், ஆப்பிள் கொடுக்கலாம், அதை நல்லா வேக வச்சும் கொடுக்கலாம், அது கொடுத்தா நல்லது. அதுக்கப்புறம் ராகி, கேழ்வரகு, அதை வந்து நம்ம கூழ் மாதிரி ஆக்கி கொடுக்கலாம். இது மாதிரி எது கொடுத்தாலும் முதல்ல ஒன்று ஒன்றா கொடுத்து அது குழந்தை ஏற்றுக்குதா ஒத்துக்குதான்னு பார்த்து அப்புறம் அந்த அளவை படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். இதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு 6 மாதத்துலேருந்து ஆரம்பித்து 7-8 மாதம் நம்ம இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா 9 மாதம் ஆகும்போது நம்ம வீட்டில் செய்கிற சமையலையவே நம்ம அந்த குழந்தைய சாப்பிட்ற அளவுக்கு அந்த பதத்தை நல்லா நம்ம செஞ்சு மேஷ் பண்ணி நல்லா மத்து வச்சு கடைஞ்சி எல்லாமே கொடுக்கலாம். சாம்பார் சாதம், இட்லி இது மாதிரி கொடுக்கலாம், தயிர் போட்டு கொடுக்கலாம், அப்புறம் புரதங்கள் இது விலங்குகளது கிடைக்கிற புரதம் நம்ம பார்த்தோம்னா அனிமல் புரோட்டீன் சொல்லுவோம், அதில் வந்து முட்டை கொடுக்கலாம், மீன் கொடுக்கலாம். ஸோ முட்டை கொடுக்கும்போது முதல்ல மஞ்சள் கருவு மட்டும் கொடுத்து பார்க்கலாம், மஞ்சள் கருவு நல்லா ஒத்துக்குச்சு அப்படின்னா அப்புறம் முட்டை வெள்ளைக்கருவு கொடுக்கலாம். ஒரு சில குழந்தைங்களுக்கு முட்டை வெள்ளைக்கருவு எடுத்துக்கும் போது கொஞ்சம் உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் மஞ்சள் கருவு மட்டும் கொடுத்து அது மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா வெள்ளைக்கருவு கொடுக்காமல் விட்டுடலாம். மாட்டுப்பால் ஆரம்பிக்கிறதுனா ஒரு 9 மாதத்துலேருந்து 12 மாதத்துக்குள்ளார கொஞ்சம் கொடுத்து பார்க்கலாம், அது ஒத்துக்குச்சுன்னா அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். மீன் கொடுக்கலாம், மீனை வேக வச்சு கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து புரதத்தை இன்க்ரீஸ் பண்ணும். அப்புறம் கீரை வகைகள், இதையும் நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். பூசணிக்காய், பம்ப்கின், இதிலெல்லாம் வைட்டமின் ஏ சத்து இருக்கும், இரும்பு சத்து இருக்கக்கூடிய பொருட்கள், இதெல்லாமும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தையோட உணவில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வரணும்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து இரும்பு சத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க, இப்போ இரும்பு சத்தும் கால்சியமும் ஒரு குழந்தைக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: இரும்பு சத்து நம்மளுக்கு ஏன் முக்கியம் அப்படின்னா, நம்ம உடலில் வந்து சிகப்பு அணுக்கள் இருக்குது இல்லைங்களா, ரத்தத்தில் ரத்தம் சிகப்பாக இருக்கிறதுக்கு காரணம் சிகப்பு அணுக்கள். அந்த சிகப்பு அணுக்களில் ஹீமோக்ளோபின்ற ஒரு பிக்மெண்ட் இருக்கும். அது ஹீமோக்ளோபின்ங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடம்புல ஆக்சிஜனை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரத்தம் மூலமாக கொண்டு போகும். அந்த ஆக்சிஜன் வந்து அந்த ஹீமோக்ளோபினோட சேர்றதுக்கு இந்த பிக்மெண்ட் ரொம்ப அவசியம். இந்த ஹீமோக்ளோபின் சிந்தசைஸ் ஆகணும் அப்படின்னா இரும்பு சத்து ரொம்ப அவசியம்.

0: சத்து கம்மியாக இருந்தது அப்படின்னா ஹீமோக்ளோபின்ற அந்த இது பொருள் கம்மியாயிடும். அது வந்து நம்ம ரத்த சோகைன்னு அப்புறம் சொல்லுவோம், அனீமியான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ரத்த சோகை. இது ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தது தான் நம்ம அனீமியான்னு சொல்கிறோம். ஸோ அந்த பிரச்சனைக்கு அந்த குழந்தை தள்ளப்படும் இரும்பு சத்து குறைபாடுனால. அதனால் இரும்பு சத்து ரொம்ப முக்கியம். அதே போல் கால்சியம், நம்ம எல்லாருக்குமே தெரியும் எலும்புகளுக்கெல்லாம் கால்சியம் ரொம்ப தேவை, பல் வளர்ச்சிக்கு கால்சியம் ரொம்ப தேவை. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லைன்னா ரிக்கட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் அந்த குழந்தைங்களை தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிக்கட்ஸுங்கிறது வந்து வைட்டமின் டி சம்மந்தப்பட்ட ஒரு நோய், வைட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்தால் ரிக்கட்ஸ் வரும். ஸோ வைட்டமின் டி என்ன பண்ணணும்னா, நம்ம உடம்புல கால்சியத்தை ரத்தத்துலேருந்து எடுத்து எலும்புகளுக்கு போய் செலுத்தி எலும்புகளெல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ கால்சியம் கம்மியாக இருக்கும்போது வைட்டமின் டியால் இந்த வேலையை செய்ய முடியாது. ஸோ சில சமயம் வைட்டமின் டி நம்ம கொடுக்கும்போது கால்சியமும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லா குழந்தைங்களுக்குமே பெரும்பாலும் இப்போதைக்கு வைட்டமின் டி நம்ம வெயிலில் நம்ம குழந்தைய எக்ஸ்போஸ் பண்ணோம்னா வெயிலேருந்தே சில குழந்தைங்களுக்கு வைட்டமின் டி கிடைக்கும். நம்ம கொடுக்குற உணவுப் பொருட்கள், பால், முட்டை, மீன் இந்த மாதிரியான பொருட்களில் வந்து வைட்டமின் டி சத்து இருக்குது. அது கொடுத்தாலும் வைட்டமின் டி அவங்களுக்கு கிடைச்சிரும். அதெல்லாம் கிடைக்காத பட்சத்தில் நம்ம வெளியிலேருந்து வைட்டமின் டி சப்ளிமெண்ட் மாதிரி கொடுக்கணும். அந்த மாதிரி நேரத்தில் அது கூட சேர்த்து கால்சியமும் கொடுத்தோம்னா எலும்புகள், பல்கள் இதெல்லாம் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக வலிமையாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.
1: நிறைய விஷயங்கள் வந்து உணவை பற்றி அப்படியே சூப்பராகவே சொல்லிட்டீங்க டாக்டர். இப்போ வந்து உணவு அப்படின்னு அடுத்தது பார்த்தா அப்படின்னா தண்ணீர், குழந்தைக்கு எந்த மாதத்துலேருந்து நம்ம தண்ணி கொடுக்கணும் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா அந்த குழந்தை வந்து சம்டைம்ஸ்லாம் விற்கும்பொழுது வீட்டில் இருக்கிற பெரியவங்க தண்ணி கொடு அப்படின்னு சொல்லிடுறாங்களே, அது மாதிரி கொடுக்கலாமா இல்லை எந்த மாதத்துலேருந்து தண்ணி கொடுக்கணும் அப்படின்றது கொஞ்சம் சொல்லிடுறேன்.
0: ஸோ குழந்தைங்களுக்கு முதல் 6 மாதம் வரைக்கும் தண்ணி தேவையில்லை, ஏன்னா தாய்ப்பால்லையே தண்ணி இருக்குது. தாய்ப்பால் நான் சொன்ன மாதிரி எல்லா போஷாக்குகளும் என்ன சத்துக்களுமே அந்த தாய்ப்பாலே கிடச்சிருது. ஸோ தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு கூடுதலாக நம்ம தண்ணி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம இணை உணவுகள் ஊட்ட ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா, அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த சமயத்தில் தான் நம்ம தண்ணி கொடுக்கணும். ஸோ நம்ம தண்ணியை வந்து எல்லா வாட்டியும் கொதிக்க வச்சு ஆற வச்சு ஒரு குவளையில் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் போட்டு அப்பப்போ எத்தனை வாய் நம்ம சாப்பாடு கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 வாய் 3 வாய் தண்ணி அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ குழந்தையோட தண்ணியை வந்து நம்ம எப்படி கணக்கிடுறோம், ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குழந்தைக்கு தேவைப்படுதுங்கிறத பார்த்தோம்னா, குழந்தையோட வயது, குழந்தையோட எடையையும் நம்ம அது கணக்கில் வச்சுக்கிட்டு அதை நம்ம டிசைட் பண்ணுறோம். இப்போது எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 1 வயசு 1.5 வயசு குழந்தை ஒரு 10 கிலோ இருக்குன்னா அந்த குழந்தைக்கு ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணி தேவைப்படும். இதுவே வந்து ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தை ஒரு 15-16 கிலோ இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு 1 லிட்டர் தண்ணி வரைக்கும் தேவைப்படும். ஒரு குழந்தை, அதே குழந்தை ஒரு 10 வயசு ஆகிடுது, 30 கிலோ வந்துருச்சு அப்படின்னா இந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட 1.75-2 லிட்டர் தண்ணி வரைக்கும் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம அந்த குழந்தைக்கு அந்த போதுமான தண்ணீரும் நம்ம கூட கொடுக்கணும். தண்ணீர் சரியாக கொடுத்தா தான் குழந்தைகளுக்கு வந்து உடம்புல நீர் சத்து வத்தி போகாமல் இருக்கும், குழந்தைங்களுக்கு வந்து யூரின் நல்லா போகும், யூரினில் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கலாம், மலச்சிக்கல் எல்லாமே இருக்கும்.
1: ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ இந்த சில டைம் குழந்தைகள் வந்து உணவை எடுத்துக்கல, உணவை எடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னா பெற்றோர்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிவிடுங்க.
0: இப்போது நல்லா சாப்பிட்ருக்கிற குழந்தை திடீர்னு உணவு நிறுத்திட்டாங்க அப்படின்னா முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது வந்து குழந்தைக்கு ஏதாவது உடல் ரீதியான ஒரு பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும். சத்து குறைபாடு இருக்கா, இல்லை வாயில் ஏதாவது புண்ணோ கொப்பளமோ வந்து குழந்தை சாப்பிட மறுக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முதல் பார்க்கணும். அது மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னா ரெண்டாவது வந்து சத்து குறைபாடு, அனீமியான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது ரத்த சோகை அனீமியா அது மாதிரி எதாவது இருந்து அதனால் பசி கம்மியாகுதா. மூணாவது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குடல் புழுக்கள், வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருந்தாலும் பசி கம்மியாயிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். நாலாவது வந்து மலச்சிக்கல், குழந்தை வந்து மலம் சரியாக கழிக்கலைன்னா பசியும் எடுக்காது. ஒரு சில குழந்தைங்க வந்து 2 நாளைக்கு 1 வாட்டி 3 நாளைக்கு 1 வாட்டி மலம் கழிப்பாங்க. ஒரு சில குழந்தைங்க தினமும் அது ஒரு ஹேபிட்டாக காலையில் எழுந்தோடனே போயிடுவாங்க. ஸோ அதுதான் நார்மல், காலையில் எழுந்தோடனே எல்லா குழந்தையுமே நார்மலாக ஒரு மலம் கழிச்சுட்டு அடுத்த வேலையை அப்புறம் தான் செய்யணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பசி இயல்பாக இருக்கும், எல்லா உணவையும் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சில குழந்தைங்கள் 1 வயசுலேருந்து 3 வயசுக்குள்ளார இயல்பாகவே அவங்களுக்கு பசி கம்மியாயிடும். இது வந்து ஃபிசியலாஜிக்கல் அனோரெக்சியான்னு சொல்லுவோம். அந்த சமயத்தில் வந்து நம்ம அதை பற்றி ரொம்ப கவலைப்பட தேவையில்லை, அவங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ மட்டும் அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. இடையில நம்ம போயிட்டு அவங்கள வற்புறுத்தி சாப்பாடு ஊட்டி விடக்கூடாது.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம் டாக்டர் ஒரு விளம்பரம் விளக்கப்படுறேன்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை.

0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஹலோ டாக்டர். நிகழ்ச்சியில் இன்னைக்கு குழந்தைகள் நலன் பற்றி பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் வெங்கடேஷ் குழந்தைகள் நல மருத்துவர், ஜிப்மர் மருத்துவமனையுடைய பேராசிரியராக கூட இருக்கிறார். நம்ம கூட இணைந்திருக்கிறார். நிறைய விஷயங்களை சூப்பராகவே சொல்லிட்டு இருக்காரு. உணவு பற்றி அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக அப்படி எலாபரேஷனாக நமக்கு சொல்லிட்டு இருக்காரு டாக்டர். இப்போ நம்ம ஆக்சுவலாக உணவு பற்றி பேசிட்டு இருந்தோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உணவுக்கு அடுத்தது அப்படின்னா தடுப்பூசிகள் பற்றி பேசுவோம். இப்போ தடுப்பூசி குழந்தைகளுக்கு ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: இப்போ தடுப்பூசிகள் நம்ம எதுக்காக அரசாங்கத்தில் எல்லா குழந்தைங்களுக்கும் போட சொல்கிறாங்க அப்படின்னா, மிக கொடிய நோய்கள், அதாவது வந்து உயிர்கொல்லி நோய்கள் சிலது இருக்குது, அந்த உயிர்கொல்லி நோய்கள்லேருந்து அந்த குழந்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தடுப்பூசிகள் இலவசமாக எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசாங்க மருத்துவமனையில் எல்லாருக்குமே கிடைக்குது. ஆனால் அதை பெற்றோர்கள் உரிய நேரத்தில் போய் போட்டுக்கணும், அது போட்டுக்க மாட்டாங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நிறைய நோய்கள் வந்து நம்மளுக்கே தெரியும், சின்னம்மை வந்து நம்ம ஒழிச்சிட்டோம், போலியோவை வந்து நம்ம ஒழிச்சிட்டோம், இதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் வந்து தடுப்பூசிகள் தான். இந்த மாதிரி நம்ம தடுப்பூசிகள் நிறைய எடுத்துக்கிறதுனால இந்த நோய்கள் வந்து நம்ம பிற்காலத்தில் நம்ம சமுதாயத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம்.
1: ஓகே டாக்டர். இப்போ தடுப்பூசி பற்றி சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க. இப்போ சப்போஸ் ஒரு பேரண்ட்ஸ் வந்து தடுப்பூசி அட்டவணையில் இருக்கிற ஊசிகளை வந்து தவற விட்டுட்டாங்க, அந்த கரெக்டான காலத்தில் போடலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றதையும் கொஞ்சம் சொல்லுங்கள்.
2: குழந்தைகளுக்கு ஒரு அட்டவணை கொடுத்து அந்த அட்டவணையில் உள்ளபடி அந்தந்த வயதுக்கு உண்டான தடுப்பூசிகள் போட்டுக்க சொல்லி எல்லா குழந்தைங்களுக்குமே நம்ம பரிந்துரைக்கிறோம். ஆனால் பெரும்பாலும் சில தாய்மார்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த அட்டவணையை தொலைச்சி விடுறாங்க, அடுத்து என்ன போடணும்னு தெரியாது. அப்புறம் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நர்ஸம்மாவே வீட்டில் வந்து தடுப்பூசி போடும், நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தடுப்பூசிகள் இந்த காலத்துக்குள்ளே நம்ம போட்டுக்கணும் அப்படிங்கிறது அது ரொம்ப முக்கியம். நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், யார்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மக்கிட்ட அட்டவணை இல்லைன்னா நம்ம டிவிலையும் அதை பற்றி நிறைய சொல்கிறாங்க, இல்லை ஆரம்ப சோதனை நிலையிலேயே போய் கேட்டு இன்னொரு அட்டவணை வாங்கிக்கலாம். இப்போது அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு தடுப்பூசி போடுறதுக்காக யூவின் போர்ட்டல் அப்படின்னு ஒரு இணையதளத்திலேயே வந்து இந்த குழந்தைங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பார்த்தோம்னா அது அந்த குழந்தைக்கு அடுத்த என்ன தடுப்பூசி வரும் அப்படிங்கிறது ரிமைண்டர். நீங்கள் ஒரு வாட்டி அதில் போய் பதிஞ்சிட்டிங்கன்னா அதுவே வந்து உங்கள் ஃபோனுக்கு குறுந்தகவலாக எஸ்எம்எஸ் மாதிரி ரிமைண்டரை உங்களுக்கு ஃபோனில் அனுப்பும். இது ஒரு சிறந்த அம்சம். இது இப்போ நடைமுறையில் இருக்குது. நீங்கள் தடுப்பூசி போட வரும்போது இதை வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரெண்டாவது வந்து, ஒரு தடுப்பூசி போட மறந்துட்டீங்க, இல்லை அந்த காலம் அது தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னா அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் அந்த விட்டு போன தடுப்பூசியை எந்த ஆரம்ப சுகாதாரத்தில் போய் போட்டுக்கலாம். அதுக்காக ஒன்றும் எந்த இதுவும் கிடையாது, பாதிப்பும் கிடையாது அந்த குழந்தை.
1: இப்போ அப்படி மிஸ் ஆனால் திருப்பி
2: போட்டுக்கலாம், அடுத்த சந்தர்ப்பத்தில் அதை போய் போட்டுக்கலாம்.
1: ஓகே டாக்டர். இப்போ தடுப்பூசி போட்ட பிறகு வந்து சில குழந்தைகளுக்கு வந்து காய்ச்சல் ஏற்படுது இல்லையா, அது யூஸ்வல் தானா, அது வந்தால் பயப்பட வேணாம், ஆனால் யூஸ்வலாக நிறைய பேர் பயப்படுவாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர்.
2: இது வழக்கமாக ஏற்படுற ஒரு பிரச்சனை தான். ஏன்னா குழந்தைக்கு வந்து தடுப்பூசி ஏன் போடுறோம்னா, வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அது தூண்டுறதுக்கு அது ஒரு ட்ரைனிங் மாதிரி. இப்போ நம்ம தடுப்பூசி போடுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த கிருமிகள் வந்து, ஒன்று வந்து அது இறந்து போன கிருமிகள், அதோட மூலம்

0: மூலப்பொருட்கள் மட்டும் ஒரு இன்ஜெக்ஷனாக போடுவோம். அந்த மூலப்பொருட்கள் போய் நம்ம நோய் சக்தியை தூண்டும், ஆனால் நோய் ஏற்படுத்தாது. ஆனால் நோய் சக்தியை தூண்டப்படும் போது அதனோட ஒரு சைடு எஃபெக்டாக கொஞ்சம் காய்ச்சல் வரலாம். சில சமயம் நம்ம லைவான சில வேக்சின்ஸும் போடுவோம், அதாவது வந்து அதோட வீரியம் வந்து ரொம்ப குறைச்சி அது உடம்பில் செலுத்தினா அதனால் ஒன்றும் பெருசாக ஆபத்து வராமல் அதே சமயம் நோய் சக்தி தூண்டுறது மாதிரியான வேக்சின், அது பேர் லைவ் வேக்சின் சொல்லுவோம். அது மாதிரி லைவ் வேக்சின் போடும்போது ஒரு சில குழந்தைங்களுக்கு அதனால் கொஞ்சம் லேசான சிம்டம்ஸ் வரும், அது லேசாக தான் வரும். அதாவது லேசான சிம்டம்ஸ், இப்போது நம்ம எம்எம்ஆர் ஊசியில் எம்ஆர் ஊசி போடுறோம் அப்படின்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு மேலே கொஞ்சம் அம்மா மாதிரி ரேஷஸ் வரலாம், ஃபீவர் கொஞ்சம் லேட்டாக வரலாம். சில குழந்தைங்களுக்கு டிபிடி ஊசி போடும்போது இந்த தொடையில் வந்து கொஞ்சம் ரணம் ஆகலாம். இதெல்லாம் வந்து நார்மலாக வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் தான், அதுக்காக பயந்துக்க வேண்டாம். அது என்ன சொல்லுது அப்படின்னா, உங்கள் உடம்புல வந்து நோய் சக்தி தூண்டப்பட்டிருக்கு, அதை நல்லா வேலை செய்யுது அப்படிங்கிறதான் அது சொல்லுது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஜுரமோ இல்லை அந்த இடத்துல வலியோ இருந்தால் அந்த நேரத்துக்கு டாக்டர் பரிந்துரைச்ச மாதிரி அந்த பாராசிட்டமால்ங்கிற ஒரு மருந்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா போதும். ஜுரம் தொடர்ந்து இருக்குது இல்லை ஜுரம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் குழந்தை வந்து டல்லாக இருக்குது, குழந்தை ஆக்டிவாக இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள் மருத்துவர்கிட்ட திருப்பி கொண்டு வந்து குழந்தைய காட்டிக்கலாம்.
1: இப்போ இந்த புதுசாக ஏதாவது தடுப்பூசிகள் வந்திருக்கு அப்படின்னா அதை குறித்து பெற்றோர்கள் வந்து என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லுங்களேன்.
0: இப்போது நம்ம மத்திய அரசாங்கம் வந்து கடந்த ஃபெப்ரவரியில் வந்து முக்கியமான ஒரு தடுப்பூசி, அதாவது வந்து பெண்களுக்கு அந்த கர்ப்பப்பை வாயில் ஏற்படக்கூடிய புற்றுநோய், அதாவது சர்விக்கல் கேன்சர், இதை தடுக்கிறதுக்கான ஒரு வேக்சினை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த தடுப்பூசி வந்து ஒரு பெண் குழந்தை, முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு இது இப்போது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது ஆண் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், ஆனால் இப்போதைக்கு எல்லா பெண் குழந்தைகளுக்கும், 14 வயது பூர்த்தி அடைந்த பெண் குழந்தைகள் இவர்களுக்கு வந்து கர்ப்பவாய் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்காக இந்த ஒரு ஊசி, ஒரு ஊசி போட்டாலே போதும், இதை வந்து அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. இதை வந்து மக்கள் எல்லாரும், பொதுமக்கள் எல்லாரும் அவங்களுக்கு இந்த வயசில் பெண் குழந்தைகள் இருந்தால் அவங்கள கொண்டு போய் கண்டிப்பாக இது போட்டுக்கணும். ஏன்னா கர்ப்பவாய் புற்றுநோய் வந்து இப்போ இந்தியாவில் இருக்கிற பெண்மணிகள் எடுத்துக்கிட்டோம்னா மிக அதிகமான புற்றுநோய்களில் வந்து இது 2வது இடத்துல இருக்குது. முதல் வந்து மார்பக புற்றுநோய், பெண்களுக்காக ஏற்படக்கூடிய புற்றுநோய்னு பார்த்தோம்னா மிக அதிக அளவில் இருக்கிறது வந்து மார்பக புற்றுநோய், அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறது வந்து இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். ஸோ கர்ப்பப்பை வாய் புற்றுநோயோட முக்கியத்துவம் அறிஞ்சு தான் இந்த மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறாங்க. அதனால் பொதுமக்கள் வந்து இந்த திட்டத்தினால அவங்க பிள்ளைகளுக்கு அந்த வேக்சின் போட்டு அதை பயனடையுமாறு கேட்டுக்கிறோம்.
1: ஓகே டாக்டர், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பொதுவான சில நோய்கள் குழந்தைங்களுக்கு அடிக்கடி வரும், அந்த சளி காய்ச்சல், அதுக்கான வருவதற்கான காரணம் என்ன அப்படின்றத சொல்லுங்க.
0: பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு சளியோ காய்ச்சலோ ஏற்படுறதுக்கு காரணம் வந்து வைரஸ் இன்ஃபெக்ஷன், அதாவது விஷக்கிருமி இன்ஃபெக்ஷன் தான். ஏன்னா இது ரொம்ப பரவலாக இருக்குது பிள்ளைகளுக்கு, முக்கியமாக குழந்தைங்கள், சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அது ரொம்ப சாதாரணமாக வரக்கூடிய விஷயம். அது அந்த சமயத்தில் அந்த குழந்தைங்களுக்கு வர வர தான் அந்த குழந்தைங்களுக்கு அந்த வைரஸ் கிருமிக்கு எதிராக நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும். அதனால் பெரியவங்களாக ஆக அவங்களுக்கு அந்த எண்ணிக்கை, அதாவது இன்ஃபெக்ஷன், அந்த சளி பிடிக்கிற எண்ணிக்கை படிப்படியாக குறைஞ்சி அது கம்மியாயிடுது. இப்போ நம்ம பெரியவங்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு சளி பிடிக்கிறது இல்லை, ஆனால் குழந்தைங்களை எடுத்துக்கிட்டோம்னா வருஷத்துக்கு ஒரு 4-5 வாட்டியாவது சளி பிடிக்கும். இது வந்து காரணம் அவங்களுக்கு அந்த சமயத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை, அந்த இன்ஃபெக்ஷன் ஆகும்போது அவங்களுக்கு படிப்படியாக நோய் சக்தி உருவாகி அப்புறம் அவங்க வளர வளர அந்த சளி பிடிக்கிற தன்மையும் படிப்படியாக குறைஞ்சி போயிடுது. இந்த சளிங்கிறது வந்து பெரும்பாலும் பள்ளிக்கூடத்துலேருந்து மற்ற பசங்கக்கிட்டேருந்து ஈஸியாக பரவிடும். ஒரு பிள்ளைக்கிட்டேருந்து இன்னொரு பிள்ளைக்கு பரவும், ஒரு பிள்ளையிலேருந்து பெற்றோருக்கு பரவும், பெற்றோர்லேருந்து பிள்ளைக்கு பரவும். சில பேருக்கு, வீட்டில் இருக்கவங்க எல்லா பேருக்குமே ஒரு சமயத்தில் சளி இருக்கும். அது வைரஸ் சளியாக இருந்தால் அதுக்கு நம்ம பெருசாக ஒன்றும் அலட்டிக்க தேவையில்லை, வைரஸ் கிருமினால் தொந்தரவு பெருசாக இருக்காது. ஏதாவது ஒரு சில குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப சீரியஸான பிரச்சனை கொடுக்கும், 95% குழந்தைங்களுக்கு அது ஒரு சாதாரண நோயாக தான் இருந்துட்டு போகும். அது கொஞ்சம் காய்ச்சல் ஏற்படுத்தும், கொஞ்சம் மூக்கில் சளி ஒழுக வைக்கும், இருமல் வைக்கும், அந்த மாதிரி போயிடும். ரேராக ஒரு சில குழந்தைங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுத்தலாம். சின்ன குழந்தைங்களாக இருந்தால் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மூச்சு திணறல் வரலாம், பால் சரியாக குடிக்க முடியாமல் போயிடலாம். இந்த மாதிரி மட்டும் ஏதாவது இருந்ததுன்னா அந்த குழந்தைங்க ஆஸ்பத்திரியில் டாக்டரை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக வரணும்.
1: இப்போ நம்ம வந்து சளி காய்ச்சல் பற்றி பேசிட்டு இருந்தோம், அதே போல தான் அந்த வயிற்றுப்போக்கு, அந்த குழந்தைகளுக்கு அடிக்கடி வயிற்றுப்போக்கு ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன, அப்படி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் நம்ம வீட்டிலே வசதுக்கான முதல் உதவி செய்யலாமா அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்.
0: கண்டிப்பாக வயிற்றுப்போக்கு வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஏன்னா 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களில் முக்கியமான நோய்கள்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி சளி ஏற்படுத்தி அதனால் மூச்சு கஷ்டம் ஏற்படுத்துறது, 2வது வந்து வயிற்றுப்போக்குனால ஏற்படக்கூடிய உபாதைகள், இது ரெண்டும் தான் ரொம்ப, அதாவது உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் இது ரெண்டும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ அந்த சளினால் நிமோனியா காய்ச்சல் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம அரசாங்கத்தில் நிறைய வேக்சின்ஸ், தடுப்பூசிகள் இருக்குது. அதே மாதிரி

வேதியியலேருந்து குழந்தையை காப்பாற்றுறதுக்கு பேதியினால் வரக்கூடிய உபாதைகள், நீர் சத்து வத்து போகாமல் இருக்கிறது, இதையெல்லாம் வந்து விஷக்கிருமி பேதியினால் வராமல் தடுக்கிறதுக்கும் அரசாங்கத்தில் புதுசாக தடுப்பூசிகள் சேர்க்கப்பட்டிருக்குது. ரோட்டா வைரஸ் வேக்சின்ங்கிறது ஒரு வேக்சின். அந்த வேக்சின் போடும்போது அந்த குறிப்பிட்ட வைரஸ்னால் ஏற்படக்கூடிய வயிற்றுப்போக்கு நோயும் வந்து நம்மளுக்கு வராமல் தடுக்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் நம்ம உணவு, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாய்ப்பால் குடிச்சிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி வைரஸ்னாலேயோ இல்லை எந்த பாக்டீரியானாலேயோ வயிற்றுப்போக்கு வராமல் தடுக்கலாம். வயிற்றுப்போக்கு எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா, தாய்ப்பால் குடிக்க முடியாத குழந்தைங்களுக்கு நம்ம மாட்டுப்பால் கொடுக்கும்போது அந்த மாட்டுப்பாலை வந்து நம்ம புட்டியில் போட்டு கொடுக்குறோம், இல்லை டப்பா பால் வாங்கி அதை தண்ணியில் கரைச்சி நம்ம கொடுக்கும்போது அங்கே வந்து அசுத்தமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த பால் அசுத்தமாகலாம், அந்த கொடுக்குற நம்ம கண்டெய்னர், அதாவது அந்த பால் புட்டி, அந்த நிப்பல், இதெல்லாம் வந்து கண்டாமினேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கண்டாமினேஷனால் குழந்தைங்களுக்கு வயிற்றுப்போக்கு வாந்தி பேதி வரலாம். அடுத்தது, குழந்தைங்களுக்கு உணவு சுத்தமாக இல்லை, தண்ணி குடிக்கிற தண்ணி சுத்தமாக இல்லை அப்படின்னா, இல்லை சில சமயம் அந்த நம்ம கேள்விப்படும் சில இடத்துலலாம் வந்து வாய்க்காலில் அந்த கழிவு நீர் வந்து குடிநீரில் கலக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது

0: பீப்புள், இதெல்லாம் வந்து கண்டாமினேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கண்டாமினேஷனால் குழந்தைங்களுக்கு வயிற்றுப்போக்கு வாந்தி பேதி வரலாம். அடுத்தது, குழந்தைங்களுக்கு உணவு சுத்தமாக இல்லை, தண்ணி குடிக்கிற தண்ணி சுத்தமாக இல்லை அப்படின்னா, இல்லை சில சமயம் அந்த நம்ம கேள்விப்படும் சில இடத்துலலாம் வந்து வாய்க்காலில் அந்த கழிவு நீர் வந்து குடிநீரில் கலக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது, இல்லை பேரிடர் காலங்களில் மழை வெள்ளம் வரும்போது, இந்த மாதிரி நேரத்துலலாம் இந்த மாதிரி வயிற்றுப்போக்கு நோய் வெயில் காலத்தில் இப்போலாம் வந்து வரலாம். ஸோ அதை தடுக்கிறதுக்கு சுத்தமான உணவுகள் நம்ம எடுத்துக்கணும். அது மாதிரி வயிற்றுப்போக்கு வந்தால் நீர் இழவு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக நம்ம வீட்டிலே வந்து திரவத்தன்மை உடைய பொருட்கள், அதாவது ஹோம் அவைலபிள் ஃப்ளூயிட்ஸ், நம்ம கஞ்சி தண்ணி, இளநீர், மோர், இந்த மாதிரி இல்லை காய்கறி வேக வச்ச தண்ணி, இதெல்லாமும் நம்ம கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓஆர்எஸ், அதாவது ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேக்கெட், பவுடர் பேக்கெட் கிடைக்கும். அது வந்து எல்லா அரசாங்க ஆஸ்பத்திரிலையுமே இலவசமாக கிடைக்குது. அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்து நம்ம கொடுக்கலாம். இல்லை வீட்லேயுமே நம்மளே ஓஆர்எஸ் செய்யலாம். எப்படி செய்யணும் அப்படின்னா, ஒரு லிட்டர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அதில் 6 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் உப்பு, இதை போட்டு கலக்கி வச்சுக்கிட்டு குழந்தை எப்பப்பெல்லாம் ரொம்ப தண்ணியாக பேதி போகுதோ அந்த சமயத்தில் அந்த குழந்தையோட வெயிட்டுக்கு ஏற்ப குழந்தைக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஓஆர்எஸ்ஸை கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா இந்த குழந்தைக்கு நீர் சத்து இழந்து போகாமல் குழந்தையோட நீர் சத்தை காப்பாற்ற முடியும் இந்த ஓஆர்எஸ்னால.
1: ஓகே டாக்டர், இப்போ இந்த வயிற்றுப்போக்கு மாதிரியே சில குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரும்பல் கண்டினியூஸாக இரும்பிட்டு சளியே இல்லைனாலும் இரும்பிட்டே இருப்பாங்க, அது மாதிரியான இருக்கிற குழந்தைகள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: ஸோ வெறும் இருமல் மட்டும்தான் இருக்குது, சளி இல்லை, மூக்கில் சளி ஒழுகலை அப்படின்னா அந்த இருமல் எந்த மாதிரி இருமல் நம்ம பார்க்கணும். ஒரு சிலருக்கு அந்த நெஞ்சுக்குள்ளே சளி இருக்கிற மாதிரி கலகலப்பு தன்மையோட இருமல் இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இன்னொரு விதமான இருமல் அப்படின்னு பார்த்தோம்னா வறட்டு இருமல். அந்த வறட்டு இருமல் வந்து சில சமயம் நச்சு பொருட்கள்னால, இரிட்டேஷனால் வரலாம், காற்று மாசத்தை படும்போது வரலாம், இல்லை ஸ்ட்ராங்காக ஏதாவது ஒரு பர்ஃப்யூமோ இல்லை புகையோ வீட்டில் தாளிக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த நெடி, இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருமல் ஏற்படுத்தும். இந்த மாதிரி வறட்டு இருமல் தொடர்ச்சியாக இருக்குது, அது பெரும்பாலும் இரவு நேரங்களில் வருது, நள்ளிரவில் இல்லை விடிய காலை நேரத்தில் இந்த மாதிரி இருமல் வருது, அது மாதிரி இருமல் வந்தால் அது கூடவே கொஞ்சம் லேசாக மூச்சு கஷ்டம் வருது, இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது ஆஸ்துமாவோட அறிகுறியாகவும் இருக்கலாம். ரொம்ப ரேராக இந்த வறட்டு இருமல் தொடர்ந்து ஒரு 2 வாரத்துக்கு மேலே இருக்குது, அது கூடவே வந்து குழந்தைக்கு வந்து எடை சரியாக ஏறாமல் இருக்குது, இல்லை எடை படிப்படியாக குறைஞ்சி போகுது, கூட காய்ச்சல் இருக்குது, நெறிக்கட்டுகள் இருக்குது, இது மாதிரிலாம் இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு வந்து அது டிபிக்கான அறிகுறியாகவும் இருக்கலாம். அதாவது வீட்டில் இருக்கிறவங்க யாராவது பெரியவங்க இருமிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து குழந்தைங்களுக்கு வரும். ஸோ இது மாதிரி இந்த மாதிரி அறிகுறி இருந்ததுன்னா கண்டிப்பாக மருத்துவரை அணுகி அவங்ககிட்ட முறையான பரிசோதனைகளை செய்து இந்த நோய் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். ஏன்னா இதை நம்ம பார்க்காம விட்டுட்டோம்னா அந்த டிபினால் உயிரிழப்பு ஆகிடும், அது நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. வீட்டில் யாருமே இருமிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை நம்ம அசால்ட்டாக சாதாரணமாக எடுத்துக்காம அதுக்கான உரிய சிகிச்சையை நம்ம போய் மருத்துவர்கிட்ட காமிச்சு எடுத்துக்கணும்.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நோய்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, அந்த குழந்தைகளுடைய பேச்சு திறன் வந்து தாமதமாக ஏற்பட்டால் என்ன பண்ணும்? இப்போ அந்த கரெக்டான ஏஜில் அந்த குழந்தை பேசலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்.
0: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மைல் ஸ்டோன்ஸ், லாங்குவேஜ் மைல் ஸ்டோன்ஸுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம குழந்தையோட டெவலப்மெண்ட்டை பார்க்கும்போது லாங்குவேஜில் வந்து குழந்தைங்க முதன் முதல்ல நம்ம என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா, குழந்தைங்க முகம் பார்த்து சிரிக்கிறது ஒன்று, குழந்தைங்க சத்தம் போட்டால் திரும்பணும், அம்மாவோட குரலை அவங்க கண்டுபிடிக்கணும், இது வந்து அவங்களோட செவித்திறன் நல்லா இருக்குங்கிறத முதல்ல நம்மளுக்கு சொல்லுது. குழந்தைங்களுக்கு செவித்திறன் நல்லா இருந்தால் தான் குழந்தைங்களுக்கு பேச்சாற்றல் நல்லா வரும். குழந்தைங்க சரியாக பேசணும் அப்படின்னா செவித்திறன் சரியாக இருக்கணும், அவர் முதல்ல அதை நம்ம செக் பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து குழந்தைங்களுக்கு வந்து உரிய நேரத்தில் அந்தந்த உச்சரிப்பு

0: அந்த சத்தம் போடுற திறமை வருதா இல்லையான்றது பார்க்கணும். 3 மாத குழந்தைங்கள்லேருந்து 5 மாத குழந்தைங்கள் வரைக்கும் குழந்தைங்க வந்து ஒரு சில சவுண்ட், அதாவது நம்ம வவல்னு சொல்கிறோம் இல்லைங்களா, AEIOU அந்த மாதிரி சவுண்ட்ஸ் அது போடுவாங்க. 5 மாதத்துக்கு பிறகு ஒரே சொல்லை வந்து திருப்பி திருப்பி சொல்லுவாங்க, தா பா மா அது மாதிரி ஒரு சொற்கள், அதாவது வவல்ஸ் இல்லாமல் மற்ற சொற்கள் அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. ஒரு 8 மாதம் ஆகும்போது அதை வந்து ரெட்டிப்பாக ஆக்குவாங்க, தாத்தா பாப்பா மாமா அந்த மாதிரி ரெட்டை வார்த்தைகள்னு சொல்ல முடியாது, அது எழுத்துக்கள், இரட்டை எழுத்துக்களை வந்து அவங்க உபயோகிக்க கற்றுப்பாங்க. இதுவே வந்து 1 வயசு ஆகும்போது முதல்ல அவங்க ஒரு வார்த்தையை உச்சரிப்பாங்க, அம்மா இல்லை அப்பா தாத்தா அப்படிங்கிற வார்த்தைகளாக உச்சரிக்க கற்றுப்பாங்க. 1.5 வயசுலேருந்து அது படிப்படியாக அந்த வார்த்தைகள் அதிக எண்ணிக்கையிலாகி ஒரு பட்சத்தில் 40 வார்த்தைகள்லேருந்து 2 வயசு ஆகும்போது ஒரு 200 வார்த்தைகள் அவங்க கற்றுக்குறாங்க. 2 வயசில் வந்து 2 வார்த்தைகளை சேர்த்து ஒரு சின்ன தொடராக ஒரு சென்டென்ஸாக அவங்க இணைச்சி பேசுவாங்க. 3 வயதில் வந்து அவங்க பேரை சொல்லுவாங்க, அவங்க பையனா பொண்ணா சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து ரைம்ஸ், சின்னதாக ஒரு குட்டி ரைம்ஸோ இல்லை ஸ்டோரியோ அவங்களுக்கு சொல்ல வைக்கிறதுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கலாம். இது மாதிரி அவங்களுக்கு அந்த அந்தந்த வயசுக்கு உண்டான அந்த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் வரலை அப்படிங்கிற போது நம்ம அந்த குழந்தைங்களுக்கு முதல்ல நான் சொன்ன மாதிரி காது செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு காது திறன் கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஹியரிங் எய்ட் மாதிரி வைக்கலாம். ஹியரிங் எய்ட் வச்சதுக்கப்புறம் பேச்சு பயிற்சி அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். 2வது, பேச்சு பயிற்சி, பேச்சு மட்டுமே குறைஞ்சி போகுது காது நல்லா கேட்குது அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து இயல்பாகவே குடும்பத்தில் ஒரு சில குழந்தைங்கள தாமதமாக பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி அது மட்டுமே தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது வந்து ஆட்டிசம் உள்ள குழந்தைகள், அந்த மாதிரி ஆட்டிசம் உள்ள குழந்தைங்களுக்கு வந்து பேச்சு தாமதமாகும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட பழகிற விதமும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவங்க நேராக பார்க்க மாட்டாங்க, நம்மளை முகத்தை பார்க்காம இருப்பாங்க, அவங்க அவங்க இஷ்டத்துக்கு தேவையான விஷயங்கள் செய்வாங்க, அவங்களுக்கு எப்படி மற்றவங்களோட சமூகமாக நடந்துக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். அது வந்து ஆட்டிசம்.
1: ஓகே டாக்டர், நிறைய விஷயங்கள் குழந்தை நலன் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சி நிறைவாக எனக்கு 2 கேள்விகள் தான் டாக்டர். ஒரு குழந்தை தினமும் எத்தனை மணி நேரம் தூங்கணும், நீங்கள் ஒரு மருத்துவராக பெற்றோர்களுக்கு அறிவுரை என்னென்ன கூற விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிடுங்க.
0: ஸோ தூக்கம் வந்து ரொம்ப அவசியம். குழந்தைக்கு வந்து தூக்கத்தில் வந்து குழந்தைங்களுக்கு க்ரோத் ஹார்மோன் சுரக்குது, குழந்தைங்களுக்கான டிஷ்யூ ரிப்பேருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் தூக்கத்தில் தான் நடக்குது. அதனால் தூக்கம் ரொம்ப இன்றியமையாத ஒன்று. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிறந்த குழந்தைங்க வந்து நிறைய நேரம் தூங்கிட்டு தான் இருக்கும், பால் குடிக்கும் தூங்கிடும். ஒரு 16 மணி நேரத்துலேருந்து 18 மணி நேரம் வரைக்கும் பிறந்த குழந்தை தூங்கும். அதுவே கொஞ்சம் குழந்தை பெருசாக ஆக அந்த தூக்கம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும். 14 மணி நேரம், 12 மணி நேரம், இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகிற குழந்தைங்களுக்கான தூக்கம் வந்து குறைஞ்சது ஒரு 9 மணி நேரம் அந்த அளவுக்கு இருக்கணும். தொடக்கப்பள்ளியில் போகிற குழந்தைங்களுக்கு, பெரிய கிளாஸில் போகிற குழந்தைங்களுக்கு ஒரு குறைஞ்சது மினிமம் 8 மணி நேரமாவது தூக்கம் வரணும். ஆனால் இப்போ அது ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போது நிறைய சாதாரணமாக குழந்தைங்க வந்து ரொம்ப லேட்டாக தூங்க போகிறாங்க, லேட்டாக தூங்க போகிறதுனால லேட்டாக எழுந்திக்கிறாங்க. அது வந்து நம்ம முற்றிலும் அதை தடுக்கணும். ஸோ பெரும்பாலும் குழந்தைங்களை வந்து சீக்கிரம், சின்ன குழந்தைங்களை வந்து நம்ம சீக்கிரமாகவே தூங்கிறதுக்கு அனுப்பிடணும். ஒரு 8 மணி 9 மணிக்கெலாம் அவங்க படுத்துடணும், காலையில் 6 மணிக்கு எழுந்திக்கணும். அதே மாதிரி தூக்கத்துக்கு அடுத்தது அந்த டிவி மொபைல் இதை விஷயம் இதை காட்டுறது வந்து நம்ம பெற்றோர்கள் ரொம்ப கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து அவங்களோட தூக்கத்துக்கு எடுக்கிறது ஒன்று, 2வது வந்து அவங்க பேச்சாற்றலை குறைக்குது, 3வது வந்து அவங்களுக்கு அந்த துருத்துருப்பு தன்மை, கவனக்குறைவு இந்த மாதிரியான சில விஷயங்கள் ஏற்படுத்துது, கண் உபாதைகள் மயோப்பியா என்று சொல்லக்கூடிய உபாதைகள் இது மாதிரிலாம் ஏற்படுத்தும். அதனால் இதிலெல்லாம் வந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், தேவையில்லாமல் மொபைலோ டிவியோ ஃபோனோ காட்டக்கூடாது.
1: ஓகே டாக்டர், நிறைய விஷயங்கள் சூப்பராக இன்றைக்கி சொன்னீங்க டாக்டர். நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி டாக்டர்.
0: தேங்க்யூ, நன்றி.

0: பண்றோம் அந்தோன், நீங்க நம்ம வெல்கம் பண்ணிட்டோம்பா.
1: நன்றிங்க நன்றிங்க, நீங்க வந்து ஷோக்கு என்ன வெல்கம் பண்ணதுக்கு மிக்க நன்றி.
0: ஓகே அந்தோன், நீங்க நம்ம என்ன பண்ண போறோம்?
1: என்ன பண்ண போறோம்? நீங்க ஏதாவது கட் எடுத்து வந்திருப்பீங்க, ஆனா பயங்கரமான கட்டா தான் எடுத்துட்டு வந்திருப்பீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு அது நல்லாவே தெரியும். ஆனா என்ன பண்ணுவீங்க கடைசியில, என்ன பேசுன்னு சொல்லுவீங்க, அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும்.
0: இது என்னது, இது தமிழ் படம் ஸ்பூப் பண்ணுவாங்களா? அது மாதிரி இருக்கு. அதெல்லாம் மட்டும் இல்லை, அது வந்து காலங்காலமா 98 99 என்ன போயிட்டு இருக்கோ அதை நம்ம பண்ண
1: மாட்டோம். பண்ண மாட்டீங்களா?
0: இருந்தாலும் நீங்க பேசி காட்டுங்களேன்.
1: பாத்தீங்களா, நான் சொன்னேன், நீங்க என்ன திருப்பி சொல்லுவீங்க?
0: போல நேர்களுக்கு கட்டுப்பட போறோம். நேர்கள் அதை கேட்டு உள்வாங்கி அந்த கதாபாத்திரமாவே மாறி நம்மளுக்கு பேசி காட்ட போறாங்க இல்லையா? ஓகே, இன்னைக்கு முதல் கேட்டு ஆரம்பிச்சிடலாமா?
1: ஆரம்பிங்க ஆரம்பிங்க.
2: எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா?
0: இது கட்டு இல்ல, நேர்களுக்கு வந்து ஒரு இது
1: ஒரு
0: இங்கதான வச்ச, எங்க வச்சது,
1: இங்க போயிருக்கும்.
3: நான் உங்கட்ட என்ன சொன்னேன், சொன்னீங்க எத்தனை பழம்? ரெண்டு பழம். நான் உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்தேன்? ₹1. ₹1க்கு எத்தனை பழம்? ரெண்டு பழம். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னுதாங்க இது.
2: எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா?
1: நீங்களும் டேய், நான் உங்ககிட்ட பழம் வாங்கிட்டு வர சொன்னேன், அதை போய் உங்ககிட்ட பேசி காமிக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க. கால் பண்ண நம்பர்ஸ் என்ன பாத்தீங்க அப்படின்னா 2271760 மற்றும் 2271520.
0: நீங்க டே என்னன்னா என்னது
1: தெரியுது. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறியீட்டு என்ன சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க.
0: ஓகே, நான் பாட்டு போலதான் நினைச்சேன், நேர் வந்துட்டாங்க, உங்கள்ட்ட பேசலாம்.
1: சொன்னோடனே வந்துட்டாங்க.
0: எஸ், ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம்.
3: கட்டு கேளுங்க.
0: ஆரம்பிக்கலாமா? கட் கேமரா
1: ரோலிங்.
0: சூப்பர் சூப்பர் சார். அதாவது சார், இப்ப வந்து நம்ம வந்து நார்மலா இப்ப வந்து நீங்க சொல்லிட்டீங்க, இப்ப வந்து நீங்க கவுண்டமணி சாராவும் செந்தில் சாராவும் நீங்களே மாற போறீங்க. அப்படியே அந்த மிரட்டல் தோணில ஒண்ணு, அந்த பயப்புற தோணில ஒண்ணு. ஓகேவா? நீங்க கவுண்டமணியா மிரட்ட போறீங்க, செந்திலா பயப்பட போறீங்க. ஓகே
1: ஓகே, அவர் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்காரு நினைக்கிறேன்.
0: அவர் வந்திருக்காருன்னா சும்மாவா? இல்ல இல்ல, நீங்களே இங்க ஒருத்தர் இருக்கிறாரு,
1: அவர் வந்து யாருன்னு கேட்டாரு. அப்ப நீங்களே வந்து வாலண்டியர், நீங்களே
0: சார், இப்ப நீங்களே மோனோ ஆக்டிங் பண்ண போறீங்க சார். நீங்களே செந்தில், நீங்களே கவுண்டமணி. ஓகே, கட் கேமரா.
4: என்ன வாங்கிட்டு வரீங்க? பழம் வாங்கிட்டு வரீங்க? எத்தனை பழம்? ரெண்டு பழம். ஒண்ணு இந்த இருக்கு,
0: இன்னொரு காலர் வந்திருக்காங்க, ஆனா அவங்க எழுது மாதிரி கட் பண்ணும் இது. ஹலோ வணக்கம்.
5: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
5: நான் தென்மேர் கணேஷ். ராஜா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: உங்கள் இருவருக்கும் எனது அன்பந்து மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கங்கள்.
0: மாலை வணக்கம் சார். டயலாக் கேட்டீங்களா?
5: ஆ கேட்டேங்க.
0: ஆரம்பிக்கலாமா?
5: ஆ ஓகே
0: ஓகே. கட் கேமரா
1: ரோலிங்.
0: ஹலோ
5: ஹலோ,
0: ஆரம்பிச்சேன் சார். கட் கேமரா ரோலிங் சொல்லிட்டோம், நீங்க பேச வேண்டியதுதான் பாக்கி.
5: ஆ சரிங்க.

எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் 4:01. கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் ஆர்ஜி இணைஞ்சிருக்காரு. அவர் யாருன்னு நானும் சொல்ல தேவையில்ல, அவரும் சொல்ல தேவையில்ல, ஏன்னா ரெண்டே காலிலிருந்து அவர் இங்கே தான் இருக்காரு. ஸோ எதுக்கும் நம்ம கடமைக்கு ஒரு தடவை ஆர்ஜி அந்தோன வெல்கம்.

0: ஒரே நேரத்தில் கவுண்டமணி சாரவும் செந்தில் சாரவும் அசத்திட்டீங்க. தேங்க்யூ ஃபார் காலிங். இன்னொன்று வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். பேசுறீங்க
1: ஒரு ரூபா கொடுத்தீங்க.
0: கடைக்காரன்
2: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் சரியாக அந்துவான் சொல்லுவார்,
6: 4 மணி 10 நிமிடம் 15 நொடிகள் ஆயிட்டு இருக்கு.
0: எஸ், நம்ம ஷோல அடுத்து ஒரு கால் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
6: வணக்கமே பயங்கர ஃபாஸ்டா இருக்கு.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க? இவ்வளவு
7: பாண்டிச்சேரி தமிழ்ச்செல்வி.
0: தமிழ்ச்செல்வி மேடம், தமிழ்ச்செல்விக்கு எனர்ஜி தேவையா? ஓகே மேம், டயலாக் கேட்டிங்களா?
7: சொல்லுங்க சார்.
6: டயலாக் கேட்டிங்களா மேம்?
0: நீங்களே சொல்லுவீங்களா? வந்து ஒரு செந்தில் தேவைப்படுதா?
7: செந்தில் வந்துட்டாரு. ஒரு ஒண்ணு இங்க இருக்கு, இன்னொன்னு எங்க இருக்கு? அந்த
0: இன்னொன்னு தானே இது. என்னங்க சண்டை, என்னங்க சண்டை? கோயில் சார் எல்லாமே வருவாங்களா?
7: அக்கா வாக்கா, ரெண்டு பழம் வாங்கிட்டா இருக்கா, ஒண்ணு குடுத்துட்டு இன்னொன்னு இதுதான் இருக்கா, என்னன்னு கேளுங்கக்கா. ஒரு பழத்துக்கு இவ்வளவு பெரிய சண்டையா
0: மேம்? பின்னிட்டீங்க மேம்?
7: போவோம் சார்.

0: லெந்தா
1: போகுமா? பயங்கர ரெடியா இருக்கீங்க போல இருக்கு
0: தெரிஞ்சு.
1: இல்ல இது ஒரு எவர் ஃபேவரட்டான டயலாகோ ஆர்ஜே, அதுதான் நீங்க பாருங்க.
0: அதுதான் வந்து மேம் இப்ப வந்து கோவை சார் எல்லாம் பேசுவாங்களோ ஒரு டோனு வாங்கினீங்களா வாங்கினேன்னுவாங்கல்ல, அந்த டோன் ட்ரை பண்றீங்களா? நான் ஒரு வச்சிருக்கேன் கேட்டு பேசுறீங்களா? வேறுங்க போடுறேன் அப்படியே
2: என்ன வாங்க சொல்லி
0: சொல்லிட்டாருக்கு
3: அவர் வந்துட்டு எவ்வளவு ரூபாய் கொடுத்தாரு? ஒரு ரூபாய் கொடுத்தாரு. என்ன வாங்க சொல்லி பழம் வாங்க சொல்லி வாங்கினேலா
0: வாங்கினேன்
1: பேசுறீங்க.

0: ஓகே, இன்னொரு காலர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார், இங்க இருந்து பேசுறீங்க?
1: ஜான்சி ராணி, கனடி நகர்ல இருந்து பேசுறேன்.
0: ஓ, ஜான்சி ராணி மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: நல்லா இருக்கேன்.
2: கட்ட கேட்டீங்களா மேம்?
0: ஹலோ
2: ஹலோ,
0: ரோலிங்.
1: நான் உங்ககிட்ட என்ன கொடுத்தேன், என்ன சொன்னேன், பழம் வாங்கிட்டு வர
0: சொன்னேன்,
1: கடைக்காரன் கிட்ட கேட்டியா? கேட்டேன், பழம் கொடுத்தானா? கொடுத்தான். ஒண்ணு இதா இருக்கு,
0: சொல்றீங்க. இந்த கட்டே செம்மையா போயிட்டு இருக்கும்போது இன்னொரு கட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணலான் இருக்கேன். நேர்கள் வந்தவொடனே அதையும் சேர்த்து பேசிட்டு போவாங்களா? அதுக்காக இன்னொரு கட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றேன். இதோ
3: தைரியத்தை பாராட்டி அவரை தெம்பூட்டும் விதத்துல நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள், ஆலயமணி படத்துல அபிநய சரஸ்வதி கன்னடத்து பைங்கிலி நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா இலவசம். பயன்படுத்திய சோப்பு டப்பா இலவசம்.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
3: Yes, once again, welcome back to the show. Cut camera.
4: Rolling.
3: நேரம் சரியாக
4: 4:21.
3: ஓகே, நம்மளுக்கு இன்னொரு கார் வந்திருக்காங்க. என்ன சொல்ல போறாங்க, என்ன கட்டு பேச போறாங்கன்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அவங்களை கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் சார்.
3: வணக்கம் மேடம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: வாழப்பட்டமலை கலா பேசுறேன்
3: சார். நலம் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நானும் நலமா இருக்கேன்
3: சார். சூப்பர் மேடம். ஏன் மேடம் ஒரு மாதிரி நல்லா பேசுறீங்க, உடம்பு சரியில்லையா?
5: அதிசய பொருள் ஆலயமணி படத்துல கல்யாணத்து பைங்கிலி

0: அபிநய சரஸ்வதி அவங்க பயன்படுத்திய சோப்பு டப்பா
1: இலவசம் கன்னடத்து பைங்கிலி சரோஜா தேவி யூஸ் பண்ண சோப்பு டப்பா அப்படின்னு அந்த மாடலேஷன்ல மேடம்.
2: அவருடைய
0: தைரியத்தை பாராட்டி நம்ம கம்பெனி குடுக்க ஒரு அதிசய பொருள் நம்ம ஆலயமணி படத்துல கன்னடத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி நம்ம சரோஜதேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா இலவசம்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் மேடம். பாதி கட் பாதி கட் பண்ணி மேல ஜம்ப் பண்ணி அங்கேயும் தகுதி ஒரு சம்மர் ஷாட் அடிச்சு டயலாக் முடிச்சிட்டீங்க மேம்.
3: முடிச்சிட்டாங்கல்ல பாவம், டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. வந்து
1: கலக்கிட்டீங்க போங்க.
0: அவர் சூரிய சந்திர அந்த படத்துல எல்லா டைலாக் நீங்க எது போட்டாலும் நான் சிரிச்சிங்க ரொம்ப லைக் பண்ணுவேன் சார். நானு
1: அப்படிங்களா மேடம்? தேங்க்யூ மேடம்,
0: தேங்க்யூ மேடம்.
1: நம்ம இது இன்னொரு டைலாக் ஒண்ணு இருக்கு கேட்டீங்களா?
0: அது லைட்டா சொல்றேன் சார், நான் பேசுறேன்.
3: ஓகே ஓகே பேசுறீங்க.
1: ஓகே பேசுறீங்களா?
0: நான் என்ன சொன்னேன், பழம் என்ன சொன்னீங்க, என்ன எவ்வளவு கொடுத்தேன், 2 ரூபாய், 2 ரூபாய்க்கு எத்தனை பழம், 2 பழம், 1 இந்தா இருக்கு, 1 நீங்க அதெல்லாம் இது
1: இப்ப செந்தில் ஓட போறாரா?
3: அவர் வந்து 1 ரூபான்றது 2 ரூபா ஆயிடுச்சு.
1: ஏன் மேடம்? செந்தில புடிச்சு கேள்வி கேளுங்க. உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்த ஆரம்பிங்க?
4: Welcome to the club.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 4:28 ஆயிட்டு இருக்கு. ஆர்ஜே கட் கேமரா ரோலிங். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பயங்கர கட்டை எடுத்துட்டு வந்து, இந்த வாழைப்பழத்தை கட்டை எடுத்துட்டு வந்துட்டு எல்லா கலர்ஸையும் வளைச்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததா வந்து ஒரு
2: வளைக்கவில்லை, அவங்க சலைத்தவர்கள்
1: பயங்கரமா வந்து ஓபனிங் எல்லாம் பயங்கரமா இருந்தது.
2: ஓகே, இன்னொரு நேரம் வந்து அங்க பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
2: வணக்கம், யாருங்க பேசுறீங்க? முதல்ல பேச போறீங்க வாழைப்பழ காமெடி. அப்புறமா சொல்ற முடிஞ்ச உடனே சரி, ஓகே, நீங்க ஆரம்பிக்கலாம். கட் கேமரா
1: ரோலிங்.
3: பேசுவார்ல
2: இதுல எப்படி அமைச்சரே இப்போது மாட்டுவான்.
1: இல்ல இல்ல, அவங்க வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர்
2: பண்ணிட்டு கேமரா
1: ரோலிங்.
3: இவங்க தைரியத்தை பாராட்டி அவங்க செம்மூட்டு விளத்துல நம்ம கம்பெனி அதிசய பொருள் ஆலயமணி படத்துல நம்ம அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிலி நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா.
2: ஓகே, புதின பக்கங்கள் தினமும் நாங்க இப்படியே புதின பக்கங்கள் இப்படிதான் மேடம் இருக்கோம். நாங்க வந்து ஒரு கதைகளா படிப்போம், நீங்க கேளுங்க. நான் டெய்லியும் கேளுங்க, நாங்க போடுவோம். ஆனா நீங்க வந்து சூர்யா சார் மாதிரி பேசுனா எங்களுக்கு ஏத்தி யாருக்கு பேசுவார்ல. தைரியத்தை பாராட்டி ஒரு தெம்பூட்டு விதத்துல நம்ம கம்பெனி தரக்கூடிய ரசிய பொருள் சோப்பு டப்பா ஏத்தி அறிஞ்சு. ஓகே,
1: என்ன
2: தெரியுமா, இப்ப இந்த டயலாக் பேசுறீங்களா வாழைப்பழ காமெடி, இந்த செந்தில் சார் வந்து கவர்மெண்ட் சார் கேட்டு கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி கோவை சார் அம்மா வருவாங்க. அவங்க வந்து அவங்க ஒரு மாடுலேஷன் பேசுவாங்க, என்ன எங்க சண்டை என்ன எங்க சண்டைன்னு ஒரு மாடுலேஷன் வருவாங்க. நமக்கு இருக்கா அந்த மாடலேஷன் பேச போறீங்க? கோவை சார்ல மேம் ஆன் தி வே. கட் கேமரா ரோலிங்.

0: என்ன இங்க சண்டை, என்ன இங்க சண்டை, ஒண்ணு ஒரு பழத்துக்கு அடிச்சுக்கிறாங்க.
1: நீங்க அவங்க மாதிரி கேளுங்க மேடம், வாங்கினீங்களா வாங்கினே,
2: நீங்க
3: என்ன ஒண்ணும் புரியலையே.
1: திரும்ப ஒரு நினைவூட்டல் அவ்வளவுதான்,
3: நினைவூட்டலா
1: அது வந்து நைட் 11 மணிக்கு.
2: நான் உங்ககிட்ட எவ்வளவு ரூபாய் கொடுத்தேன், 1 ரூபாய் கொடுத்தீங்க, என்ன வாங்கிட்டு வர சொன்னேன், 2 பழம் வாங்கிட்டு வர
1: சொன்னீங்க,
2: 1 பழம் இங்க இருக்கு, இன்னொரு பழம் எங்கட இருக்கு, இன்னொரு பழம் தானே இது.
1: சார் மிமிக்ரி எல்லாம் பண்றீங்க, சரியான டாலண்டா இருக்கும் போல இருக்கு உங்களுக்கு.
2: இன்னொன்னு என்னன்னா
1: இப்ப வந்து கவர்மெண்ட் சார் கேட்டே இருப்பாரு, டென்ஷன் ஆகி ஒரு கடத்துல வந்து அழுகுற ஸ்டேஜுக்கு போயிடுவாரு, மாதிரி அழுகுற மாதிரி பேசுறாரு, உன்கிட்ட எவ்வளவு கொடுத்த அப்படி பேசுவார்ல அழுதுகிட்டே
2: உண்மையா சொல்லுடா, 2 பழம் தானே வாங்கிட்டு வர சொன்னேன், ஆமா நீ 2 பழம் தானே வாங்கிட்டு வர சொன்னீங்க, சரி உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், 1 பழம் இங்க இருக்குடா,
1: கொஞ்சம் நடத்தி விட்டு செல்லவும் வந்து விட்டேன். சரோஜா மேம் சொன்னோட இன்னொரு கட்டு வச்சிருக்கோம், அது கேக்குறீங்களா? பிதாமகன்ல சூர்யா சார் பேசுவார்ல, அந்த ட்ரெயின்ல பேசுவார்ல, போடுறேன்
3: கேளுங்க.
1: ஆரம்பிங்க. கம்பெனி தரக்கூடிய அதிசய பொருள்
3: சூப்பிடப்பா.
1: ஹலோ,
2: ஆலயமணி படுத்தலையா? படுத்தல
1: ஆலயமணி படுத்தல
2: பயன்படுத்திய
1: ரீச் ஆயிருக்கு. ஓகே சார், சூப்பர் சூப்பர், நல்லா ட்ரை பண்ணீங்க, தேங்க்யூ ஃபார் காலிங். ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி செம்ம ஒரு மிக்ஸ்டு டயலாகா காக்கிட்டீங்க, தேங்க்யூ ஃபார் காலிங் ஒன்ஸ் அகைன். இன்னொரு காலர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாமா? வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
4: சார்.
1: வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க?
4: எனக்கே
1: கேட்டுட்டு தான் இருக்கு, சின்ன வயசுல எனக்கு ஒரு ஆசை சார். சார் சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை சொல்லட்டுமா?
4: என்ன
1: இவ்வளவு யோசிக்க ஆரம்பிச்சாரு?

0: தங்கப்பூவே,
1: தங்கப்பூவே
0: எப்படி இருக்கீங்க தங்கப்பூவே?
1: நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார்.
1: ஆளை காணோம், பார்க்க முடியல.
0: இப்பதான் வந்துட்டு போன உங்களதான் ஆளை காணோம். ஓகே சார், டைலாக் எல்லாம் கேட்டிருப்பீங்க எப்படியோ?
1: ஒரு ரூபாய்க்கு எத்தனை பழம், ரெண்டு பழம்
0: தங்கப்பட்டி சார் மாதிரி பேச போறீங்க, அதே இது நீங்க பேசுவீங்களா? ஒரு எனர்ஜெட்டிக்கா வணக்கம்.
1: ஒரு ரூபாய்க்கு எத்தனை பழம், ரெண்டு பழம் இருக்கு, இன்னும் நீங்க கலக்கிட்டீங்க.
0: இதுதான் எதிர்பார்த்தோம் சார். அப்புறம் இந்த சுரேஷ் டயலாக் இருக்குல்ல,
1: பாராட்டி நம்ம ஆலயமணி படத்துல அபிநாய சரஸ்வதி கண்ணரசு பைங்கிலி நம்ம சரோஜினி தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா, சரோஜினி பயன்படுத்திய சோப்பு டப்பா
0: பொது வெளியில டிஸ்கஸ் பண்ண கூடாது. சரோஜா தேவி சார்,
1: சரோஜா தேவிங்களா?
0: ஆஹா, என்னது சரோஜா தேவி யாரும் தெரியாத? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பேசினாரு ஒருத்தவரு. ஹலோ, அந்த மாடலேஷன்ல
1: சொல்லுங்க.
0: ஓகே சார், சூப்பரா பேசுறீங்க. இப்ப சூர்யா சார் மாதிரி உதவோட என்ன தெரியா நம்ம தங்கப்பட்டி சார் மாதிரி? ஓகே.
1: நம்ம ஆலயமணி படத்துல சரோஜினி, சரோஜி தேவி,
2: சரோஜினியே தான் இருக்கிறாரு. பாரு,
0: யாருதான் அப்புறமா பாத்து இருங்க. ஓகே, யூஸ்
1: பண்ணி சரஸ்வதி கண்ணருக்கு பைங்கிலி பயன்படுத்திய சோப்பு டப்பா இலவசம் சார், 3 ரூபாய் சார். சரோஜினி தேவி
0: பாக்கணும் சார், சோப்பு டப்பாவும் 3 பாக்கணுமா? நான் பாக்குறேன் சார். தேங்க்யூ ஃபார் காலிங் சார், சூப்பரா பேசுனீங்க.
1: நன்றி சார்.
2: நன்றி நன்றி,
1: ரெண்டு பேருக்கும் நன்றி சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார்.
2: நன்றி சார், நன்றி.
3: மின் இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி. தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
0: எஸ் அந்தோன், செம பிளாஸ்டா போன பிரேக் முன்னாடி வந்து இன்னொரு நேர் வந்திருக்காங்க. இந்த பிளாஸ்ட் எப்படி கண்டினியூ பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: இருவருக்கும் வணக்கம். கூறுவது செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார். இருவருமே நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் மேடம். வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க நலமானு கேட்டீங்க, அப்ப நலமா போயிட்டு தான் ஆண்டிப்பட்டு போயிட்டு தான் அரசு மட்டிக்கு வரணும் போனாங்க. நலமா இருக்கும் மேடம், வணக்கம்.
2: மேடம்,
0: யார் இங்க பேசுறீங்க?
4: சொல்லுங்க
0: மேடம்.

0: நான்
1: முடிவோட வந்திருக்கீங்க.
2: கேளுங்க.
3: தைரியத்தை பாராட்டி அவரை தெம்பூட்டும் விதத்துல நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள். ஆலயமணி படத்துல அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிலி, நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா இலவசம்.
1: மேம் கேட்டீங்களா?
4: கேட்டேன் சார்.
1: அப்பாடா, செம கியூட்டா சிரிக்கிறீங்க மேம்.
2: சொல்லுங்க.
1: ஓகே மேம்,
4: நம்ம தைரியத்தை பயன்படுத்தி
1: சுடுகாட்டுக்கு 12 மணிக்கு போகணும்.
2: நான் என்ன சுடுகாட்டுக்கு 12 மணிக்கு போகணும்?
1: சொல்லுங்க மேடம், பேச நிறுத்துங்கடா. அப்படி சொல்லுங்க மேடம்.
4: தைரியத்தை பயன்படுத்தி
1: அதிசய பொருள் கொடுத்தாங்க வச்சிருக்கோமே.
4: அபிநய சரஸ்வதி, நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு
2: டப்பா.
1: நீங்க ஆரம்பத்துல ஸ்ட்ரகிள் பண்ணத பார்த்தா எப்படி கம்ப்ளீட் பண்ண மாட்டீங்க அந்த ஒண்ணு பேசுவீங்க நினைச்சேன். செம சூப்பரா பேசிட்டீங்க மேம்.
2: காப்பாத்திட்டீங்க மேடம், என்ன காப்பாத்திட்டீங்க
1: மேம். அந்த செகண்ட் ஹாப்ல பின்னிட்டீங்க, இன்னொருக்கா பேசி காட்டுவீங்களா எனக்காண்டி?
2: மறுக்கா மறுக்காலாம் பேச முடியாதுப்பா. அப்படின்னு
1: பாருங்க, போங்கப்பா.
4: நம்ம தைரியத்தை பயன்படுத்தி நம்ம கம்பெனில கொடுத்த ஒரு அதிசய பொருள் ஆலயமணி படத்துல நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: Once again, welcome back to the show. Cut camera.
4: Rolling.
3: Okay, நேரம் சரியாக நம்மள்ட்ட பேசுறதுக்கு இன்னொரு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசலாமா?
4: ரொம்ப ஆர்வமா இருக்கேன்.
3: இல்ல, வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
5: வணக்கம் சார், ஜெயா பேசுறேன்.
4: நலமா இருக்கீங்களா இருவரும்?
3: ஜெயா மேடம், வழக்கமா சொல்ற எல்லா கொண்டு மிஸ்ஸிங், என்ன ஊர்னு சொல்ல மறந்துட்டீங்க.
5: பாண்டி சார்.
3: ஓகே மேடம், டைலாக் கேட்டீங்களா? ஓகே மேடம், எந்த டைலாக் பேச போறீங்க முதல்ல?
5: பழம்
3: நன்றி மேடம், வேலையை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்க.
4: சொல்லுங்க மேம்.

0: எல்லாரோட மனதைரியத்தை பாராட்டி எங்க கம்பெனி பெறும் ஒரு அதிசய பொருள் ஆலய மணி படத்துல கன்னடத்து பைங்கவி அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா இலவசம்.
1: சரோஜா தேவி இழுத்தீங்க பாருங்க, அங்க நீங்க மேடம் நீங்க கலக்கிறீங்களா? இன்னொருக்கா சரோஜா தேவி சொல்லுங்க மேடம்.
0: பாராட்டி நம்ம கம்பெனி தரும் ஒரு அதிசய பொருள் ஆலயமணி படத்துல அபிநய பைங்கழி கன்னடத்து
1: சரஸ்வதி மாத்துங்க என்னப்ப
0: சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா இலவசம்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர் மேடம், தேங்க்யூ ஃபார் காலிங். அந்தன் வந்து ரொம்ப அவரு ஆச்சரியத்துல இருக்காரு. ரொம்ப
2: இல்ல நீங்க என்ன கொத்துறாதீங்க, அதுல
1: அவங்க கட் பண்ணிட்டாங்க மைண்ட் சவுண்ட் கேக்குது பாருங்க. ஓகே நல்லா பேசுறாங்க அந்தன், எனக்கு நீங்களோட பேசுவீங்க அதை கேட்கலாம்னு ஆர்வமா இருக்கு. நீங்க இந்த சோப்பு டப்பா சொல்லும் போல எந்தோ ஆயிடுறீங்களே அந்து, கொஞ்சம் எந்தோ அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நம்ம வந்து பாட்டு போட்டுடலாம் கேட்டுட்டு. அவ பேச மாட்டீங்க,
2: சரி சரி
1: சரி ஓகே நம்ம ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம்.
2: பாட்டு கேட்டிருக்கேன்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நிகழ்ச்சி நிறைவாக ஒரு காலம் வந்திருக்காங்க, பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: மாலை வணக்கம் மேடம். யாருங்க பேசுறீங்க? ஜீவா மேடம். எப்படி இருக்கீங்க மேடம்?
2: என்னாலும்
0: சொல்லுங்க. இந்த தமிழ் படம் சூப்பர் விடமாட்டாருப்பா, ஆனா நல்லா இருக்குது. ஓகே, இந்த ஒரு நேரம் போனதே தெரியல. அப்புறம் நீங்க சொன்னதை சொல்றேன். நிகழ்ச்சியில கலந்து கேட்டு நேர்கள் அனைவருக்கும் நேர்கள் சார்பாக நன்றியை தெரிந்து கொண்டு நான் அங்கே இருந்து கிளம்புற. நெக்ஸ்ட் அந்தோன் வந்து இந்த சீட்ல உட்காருவாரு. இந்த பக்கம் ஒரு உட்காந்து பீச்ல யார் இருக்காருன்னு ஒரு வந்து கரெக்டா 5:15 அப்படிதான் ரிவீல் பண்றோம்னு சொல்றாரு. நான் சொல்லக்கூடாதான் அவர். ஓகே நேர்களே, டாடா, பை பை
1: பை பை.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:01 ஆயிட்டிருக்கு. அலையோடு விளையாட நிகழ்ச்சிக்காக நான் இங்கே ஸ்டுடியோவில் இருந்த ஆர்ஜே அந்தவன். இன்றைக்கி எந்த ஆர்ஜே பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போய் ஃபஸ்ட்டு எந்த பீச்சுக்கு போய் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் டேரெக்டாக அந்த ஆர்ஜேக்கு லைன் கொடுத்துறேன். நீங்களே கேட்டுங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம் எல்லாருக்கும். அழகான மாலை வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே சூரியன் மெல்லம் அமைச்சிருக்கு. இன்னைக்கு என்ன வர
1: போறோம் அப்படின்னு

0: நேரம் 5:06 ஆயிட்டு இருக்கு. அலையோடு விளையாட நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சிக்காக ஆர்ஜே சாண்டி பாத்தீங்கன்னா மெரினா பீச்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. வாங்க தொடர்ந்து அவங்க கிட்ட பேசிடுவோம்.
1: வெல்கம் பேக் விளையாடு. மணல்ல வீடு தோண்டி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒருத்தோம். மக்கள் வணக்கம் சொல்லுங்க.

ஹலோ.

0: நேரம் 5:33 ஆயிட்டு இருக்கு. அலையோட விளையாட்டு நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே சாண்டி பாத்தீங்க அப்படின்னா மெரினா பீச்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க எங்கேயோ காணா போயிட்டாங்க, அவங்கள புடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆர்ஜே சாண்டி,
1: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. பெட்டிக்குள்ள போனப்பா இங்க வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. திடீர்னு காத்துல எந்தோ ஸ்ட்ரக் ஆயிடுச்சு போல இருக்கு. அதனால விட்ட இடத்துல இருந்து தொடர போறோம். உங்க பேர் சொல்லுங்க.
2: ஜான்சி.
1: ஜான்சி மூலபுல் ட்ரெயின் வரீங்க. இப்போ பீச்ல காத்து வாங்கறதுக்கு வந்தீங்க, இப்ப எங்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. ஓகேவா? சரி. இப்போ பீச்சுக்கு நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. பீச்ச பூட்டிட்டாங்க, அங்க போனா அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி உங்களை ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்காங்களா?
2: நான் இன்னும் என் பிள்ளைக்கு அப்படிதாங்க இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன், கூட்டிட்டாங்க, லேட் ஆயிடுச்சு அப்படின்னு.
1: சரி, ஓகே. இப்ப பீச்ல போது உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, இதை என்னால மறக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா?
2: சின்ன வயசுல வீட்டுல ரொம்ப அடிச்சுட்டாங்கன்னா அப்ப அப்பா அம்மா கூட்டு வந்து சுண்டல் வாங்கி தருவாங்க.
1: ஓகே.
2: அந்த சுண்டல் மாங்காய் வாங்கி சாப்பிட்டேன் அப்பக்கம் தான் இன்னும் இருக்கு.
1: சரி, ஓகே. பீச் வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு வைப் இருக்கும். இப்ப ஒர்க்கிங் டேஸ்ல வந்து கம்மியா இருக்கும், வீக்கெண்ட்ல வேற வைப்பா இருக்கும், இல்ல என்ன ஃபங்க்ஷன் டேஸ்ல ஃபெஸ்டிவல் டேஸ்ல வேற மாதிரி இருக்கும். எது உங்களுக்கு பிடிக்கும், எது உங்களோட ஸ்பெஷல்?
2: அந்த அளவுக்கு அதிகமா ஆள் இல்ல அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
1: ஓ, இன்ட்ரோவர்ட்ன்றீங்க
2: கிட்டத்தட்ட. வீக்கெண்ட்ல வந்தா கத்த கத்தன்னு பீச்சுக்கு வந்த ஃபீலிங்கே இருக்க மாட்டேங்குது.
1: ஓகே.
2: வீட்டுக்கு வந்தாலும் மார்க்கெட்டுக்கு வந்த மாதிரியே இருக்கு அதனால.
1: ஓகே. இப்ப வந்து நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது வரப்ப வேற மாதிரி இருக்கும், இப்ப வேற மாதிரி, அந்த சேஞ்சஸ் எப்படி பாக்குறீங்க?
2: முன்னாடி எல்லாம் பீச்லயே அப்படியே உள்ளே எல்லாமே, அப்ப ராக் பீச் எல்லாம் போனீங்கன்னா கடை எல்லாம் அங்கேயே இருக்கும். சின்ன வயசுல இங்க பீச் அந்த அளவுக்கு, நான் இந்த பீச் எனக்கு இருக்குன்னு கூட தெரியாது.
1: இப்பதான்
2: எக்ஸ்ப்ளோர் பண்ணி அப்புறம் கொஞ்சம் ஏஜ் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் இங்க இந்த பீச்சே தெரியும். அதுக்கு முன்னாடி எல்லாமே ராக் பீச் தான், அங்கதான் தெரியும். இங்க எனக்கு அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் தெரியும்.
1: உங்களுக்கு பிடிச்ச பீச் அப்ப ராக் பீச் தான் அப்படின்னு சொல்றீங்க.
2: நிறைய மெமரிஸ் இருக்கு பீச் அங்க.
1: சரி, ஓகே. பீச்னாலுமே ஒரு ஃபன்னு விளையாட்டு தான் அப்படி. சரி, உங்ககிட்ட ஒரு ஃபன்னா விளையாட்டு விளையாடலாமா?
2: விளையாடு.
1: சரி, ஓகே. எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்க பழம் என்ன பழம்?
2: ஈச்ச பழம்.
1: இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நான் யோசிக்கவே இல்லைங்க. அழுவாத பழம். பழம் அழுகுன்னு சிரிச்சுட்டே இருக்குன்னு அர்த்தம் அதான். சரி, ஓகே. இப்ப கார் எல்லாம் டான்ஸ் ஆடுதுன்னு வச்சுக்கோங்க, அப்பனா அது என்ன டான்ஸா இருக்கும்? முன்னாடி பாலு நீங்க ரெண்டுத்தையும் வைக்கிறாங்கன்னு வச்சுங்க, அதோட கண்ணு மேல இருக்கு,
2: மூக்கு மேல இருக்குன்னு சொல்ல போறீங்களா?
1: ஐயோ, கரெக்டான ஆன்சர் சொல்றீங்களே. உங்களுக்கு பெனால்டி. சரி, எப்படி இருந்தாலும் நீங்க வந்து ரெண்டு பெனால்டி வந்து ரெண்டு கொஸ்டினுக்கு சொன்னதுனால இப்ப உங்களுக்கு ஒரு பெனால்டி கேம் வந்து வைக்கிறேன். ஓகேவா? யாரு தச்ச சட்டை? தாத்தா தச்ச சட்டை. கரெக்டா சொல்லுங்க பாப்போம். எனக்கு டங்கு ஸ்லிப் ஆகுது.
2: இது வந்து ரிடலா? இல்ல
1: ரிடலா இல்ல, ஜஸ்ட் வந்து டங் ட்விஸ்டர். அது மாதிரிதான்.
2: நான் திரும்ப சொல்லணும்.
1: சொல்லுங்க.
2: யார் தச்ச சட்டை? தாத்தா தச்ச சட்டை. யார் தச்ச சட்டை? தாத்தா தச்ச சட்டை. யார் தச்ச சட்டை? தாத்தா தச்ச சட்டை. போதுமா?
1: மூணு பேரும் சொல்லிட்டீங்களா? சரி, ஓகே. உங்களுக்கு பிடிச்ச நம்பர் சொல்லுங்க.
2: அஞ்சு.
1: அஞ்சா? சரி, ஓகே. நீங்க லாஸ்டா தியேட்டர்ல பார்த்த அஞ்சு படம் பேர் சொல்லுங்க.
2: தியேட்டரா?
1: ராபிட் பேர் மாதிரி தக்கு தக்கு சொல்லணும்.
2: படம் பேரெல்லாம் தெரியாது அந்த அளவுக்கு.
1: சரி, ஓகே. மியூசிக் டைரக்டர் சொல்லுங்க.
2: இளையராஜா, ஏ ரஹ்மான், ஆரிஸ் ஜெயராஜ், தேவா, யுவன் சங்கர் ராஜா.
1: ரைட், ஓகே. நாலு ஃபுட்.
2: பிரியாணி.
1: பிரியாணி
2: சாதம், சாம்பார் சாதம்.
1: ஓகே. பிரியாணிக்கு தயிர் சாதத்துக்கு சம்மந்தம்.

0: இல்ல டக்குன்னு புடிச்சது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்துச்சு, அப்புறம் டிஃபன் பாக்ஸ் தான் ஞாபகம் வந்தது. அதனால
1: சரி ஓகே. மூணு ஐஸ்கிரீம் ஃபிளேவர்
0: சாக்லேட் வெண்ணிலா ஸ்ட்ராபெரி.
1: ஆ சரி ஓகே. நீங்க வந்து ஒரு பீச்ல மாட்டிக்கிட்டீங்க சரியா, உங்க போன்ல வந்து நெட் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல காலியா போகுது, ஒரு பாட்டு தான் டவுன்லோட் பண்ண முடியும். என்ன பாட்டு டவுன்லோட் பண்ணீங்க? அந்த பாட்டு ரிப்பீட் மோட்ல எத்தனை தடவை கேட்பீங்க? சலிக்கவே சலிக்காது அப்படின்னா என்ன பாட்டு?
0: நிறைய பாட்டு இருக்கு.
1: ஒரு பாட்டு டக்குன்னு ராபிட் ஃபயர் டக்குன்னு சொல்லுங்க.
0: காணாம போன நேரத்துல சாமி பாட்டு தான் டவுன்லோட் பண்ண தோணும், வேற என்ன பாட்டு?
1: காணாம போயிட்டீங்கன்னு இல்ல, பீச்ல நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, டேட்டா தீர போகுது சரியா. ஒரு பாட்டுனாலும் அந்த ஒரு பாட்டு நான் எப்ப வேணா எத்தனை தடவை வேணா கேட்டே இருப்பேன் அப்படின்னா என்ன பாட்டா இருக்கும்?
0: நெஞ்சில் மாமணி பாட்டு.
1: நெஞ்சில் மாமணி என்ன படம்?
0: எனக்கு படம் எல்லாம் தெரியாது.
1: இவ்வளவு நேரம் ஸ்போர்ட்டிவா எடுத்து எங்க கூட விளையாடுனதுக்கு ரொம்ப நன்றி. எஃப்எம் எல்லாம் கேப்பீங்களா?
0: கேட்டிருக்கேன்.
1: சரி ஓகே, தொடர்ந்து எஃப்எம் கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.8.

0: வெல்கம் பேக் டு த ஷோ அலையோடு விளையாடு. ஆர்ஜி சாண்டி பார்த்தீங்க அப்படின்னா மெரினா பீச்லேருந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. வாங்க தொடர்ந்து அவங்ககிட்ட பேசிடுவோம். ஹலோ,
1: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. இப்ப பீச்ல வாக்கிங் போயிட்டு இருந்த ஒருத்தரை புடிச்சு நம்ம என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தா நம்மளே திருப்பி கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. யார் அவரு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், பேசும்.
2: என் பேர் வேலுமுருகங்க.
1: ஓகே, எங்க இருந்து வரீங்க?
2: நான் திருக்குமார்ல இருந்து வருமா.
1: ரொம்ப ரஷ்ஷா அதிக பேர் இருக்கிற மாதிரி இருந்தா உங்களுக்கு பிடிக்குமா, இல்லன்னா இது மாதிரி ரொம்ப சைலண்டா?
2: சனி ஞாயிறானா ரொம்ப பிடிக்கும்.
1: சனி ஞாயிறானா ரொம்ப பிடிக்குமா?
2: சரி, உங்களுக்கு
1: இருக்கும் இல்ல, நம்ம பசங்க அது மாதிரி விளையாடும் போது நான் இதை விட ஜாலியா விளையாடுனேன் அப்படின்லாம் சொல்றதுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அது மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ்?
2: எல்லாம் விளையாடுவோம் மேடம், மண்ணு கட்டி விளையாடுவோம். ஏன்னா இங்க நடந்து போறதுக்கு அந்த தூரமா நடந்து போற மாதிரி இருக்கும், மணல்ல தண்ணி பாக்கிறதுக்கே ரொம்ப தூரம் நடந்து போற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான இதுதான். அது ஆனா இப்ப அதெல்லாம் தண்ணி அதிகமான தான் அது இல்ல.
1: சரி ஓகே, இப்ப இருக்க பசங்க அவ்வளவு என்ஜாய் பண்ணல அப்படின்னு நினைக்கல. ஒருத்தர் கார ரிவர்ஸ்ல ஓட்டிட்டு இருந்தாரா? சொல்லுங்க. அப்பதான் கிலோமீட்டர் கம்மி ஆகும். அதனால உங்களுக்கு தெரியுது, அவருக்கு தெரியலையே. சரி ஓகே, அடுத்த க்வெஸ்சன் கேக்குமா? சரி, ஒருத்தர் தூங்கும் போது கண்ணாடி போட்டே தூங்க வரேன்.
2: கண்ணாடி போட்டு படிப்பாருன்னு
1: இல்ல, அப்பதான் கனவு வந்து தெளிவா தெரியுமா? இது வரைக்கும் நீங்க ரெண்டு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் சொல்ல சரியா? சரி ஓகே, அடுத்த க்வெஸ்சன் வந்து அமெரிக்கால இருக்கிற தேனிய வந்து எப்படி கூப்பிடுவாங்க? இல்ல, அது வந்து தேனியல்ல, அமெரிக்கால இருக்கிற தேனிய வந்து எப்படி
2: கூப்பிடுவாங்க?
1: அமெரிக்க தேனியும் கூப்பிடுவாங்க, யூஎஸ்பின்னு கூப்பிடுவாங்க.

0: சரி ஓகே, அடுத்த விஷயம் உங்களுக்கு ஈஸியா கேக்குறேன் சரியா. ஒருத்தர் கல்யாணத்துல பிரெட் குடுத்தாரா, கல்யாணத்துல வந்து பிரெட் குடுத்தாரா, வந்தவங்க எல்லாருக்கும் பிரெட் குடுத்தாரா? ஏன்னா கல்யாணம் ஜாம் ஜாம் நடந்துச்சான். சரி, நான் கேட்ட கேள்வி எதுக்குமே நீங்க கரெக்டான பதில் சொல்ல சரியா. சோ இப்ப நான் வந்து உங்களுக்கு பெனால்டி கொடுக்க போறேன், அந்த பெனால்டி விளையாடணும் ஓகேவா? சரி, நான் கேக்குற கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லக்கூடாது, வெறும் ராங் ஆன்சர்ஸ் தான் சொல்லணும். சரி ஓகேவா? சரி ஓகே, என்ன கேள்வி கேக்குறது உங்களுக்கு? சரி ஓகே, இங்க என்ன பண்றீங்க? ஓ இப்பதான் சாப்பிட்டு சாப்பிட்டு இங்க வந்தீங்களா? சரி, வீட்டுக்கு போனா அது தெரியுது. இப்ப இங்க என்ன பண்றீங்க? வீட்டுல அப்ப வீட்டுக்கு எடுத்துட்டு கிட்ட எடுத்துட்டு வச்சுக்கலாமா? ஸ்கூல்ல எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க பசங்க? இன்னும் நீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடலையா? அப்ப பீச்சுக்கு வந்து எதுவுமே சாப்பிடலையா? சரி ஓகே, ராபிட் ஃபயர் விளையாடலாமா? சரி, எங்களுக்கு பிடிச்ச ஏதாவது நம்பர் செவனா? சரி ஓகே, அப்ப செவன்ல என்ன கேள்வி கேக்கலாம்? சரி, செவன் ஃபுட் நீங்க இப்போ ஏழு பொருள் சொல்லுங்க. பீச்ல உங்களை சுத்தி பாக்குற ஏழு பொருள் டக்கு
1: டக்குன்னு
0: சொல்லுங்க. ஏதாவது ஒரு பொருள்,
1: கல்லு, மணல்,
0: ஏழு பொருள் சொல்லணும்.
1: கடலு, மணல், பீச்சு, ஆட்கள், அப்புறம் வெஹிக்கிள், மரம், அப்புறம் அப்புறம் வந்து காஃபி.
0: போதும் போதும், பெருசு எட்டு போயிட்டீங்க. சரி ஓகேவா, ஏழுல இருந்து அடுத்து டக்குன்னு அஞ்சு வந்துரும். அஞ்சு ஃபுட் ஐட்டம் சொல்லுங்க.
1: பிரியாணி, சாம்பார் சாதம், கார குழம்பு சாதம், லெமன் சாதம்.
0: இதான் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டமா? சரி, மூணு மியூசிக் டைரக்டர் பேர் சொல்லி.
1: ஏ ராஜா, ஏ ரகுமான், ஹாரிஸ் ஜெரட், ஹாரிஸ் ஜெரட்.
0: அத மூணு வந்துட்டேன். மேட்ச்ல நீங்க வீக்கன்னு நினைக்கிறோம். மேட்ச் செஞ்சது ரொம்ப அடிவாங்க.
1: ஃபர்ஸ்ட் சொல்லு, கேட்டு கேட்டா மேடம்.
0: சரி ஓகே, ஒரு பாட்டு நீங்க டவுன்லோட் பண்ண போறீங்க உங்க போன்ல அப்படின்னா என்ன பாட்டா இருக்கும்? அந்த பாட்டை நீங்க எத்தனை தடவை வேணா கேட்கலாம், எத்தனை தடவை வேணா கேட்டாலும் செலிக்கவே செலிக்காது அப்படின்னா இந்த ஒரு பாட்டு தாங்க அப்படின்னா என்ன பாட்டா? பார்த்த முதல் நாளே. ஓகே, நைஸ் தான். ஸ்போர்ட்டிவா எடுத்து இவ்வளவு நேரம் எங்க கூட விளையாடுனதுக்கு ரொம்ப நன்றி. எஃப்எம் எல்லாம் கேப்பீங்களா?
1: என்ன
0: டைம்ல கேட்டீங்க?
1: நைட் டைம்ல.
0: சரி ஓகே, தொடர்ந்து எஃப்எம் கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.8.

0: நேரம் 5:36, 25 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. அலையோட விளையாட்டு நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அது சாண்டி பாத்தீங்க அப்படின்னா பாண்டி மெரினா பீச்ல சூப்பரா பேசிட்டு இருக்காங்க. வாங்க, அவங்க அடுத்தது யார் யாரெல்லாம் பேச போறாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு.
1: ஈவினிங் டைம்ல என்ன பண்ணலாம்? காலேஜ் போன
2: வாங்கிட்டேன்.
1: இது மஷ்ரூம் ஓகே.

0: சின்ன வயசுல போனோம்னா வந்து சொல்லுவாங்களா அது சொல்லி சமாளிக்க
1: இல்ல அங்க விளையாடும் போது
0: பயங்கரமா பயம் வச்சிருக்காங்களே. ஓகே சரி ஓகே மோது ஏதாவது ஒரு மாதிரி
1: ஏதாவது போய் குளி அங்கே உப்பு அந்த வீட்டுனா அதுதான்
0: நினைக்கிறேன் சும்மா ஏதாவது சொல்லு கடல் நீர் ஏன் சும்மா சொல்லுங்க ஏன்னா சொல்லிட்டேன் அது திதி சொல்லாதான் இது மாதிரி வச்சிருக்கேன் ஒரு கேம் கேட்குமா ஒரு பெண்ணு எழுத பறவை வந்து கேட்குமா என்ன பறவை
1: பெண் குயில்
0: கரெக்டா சொல்லிட்டீங்க ஓகே கால் இருக்கா இங்க உங்களுக்கு காலு ஓகேயா சரி குக்கர்ல வெயிட் போடுமா குக்கர் லஞ்ச் பேக் என்ன சரி ஒரு ஆறு சொல்லுங்க பாப்போம்
1: பறவைகள் மணல்
0: இருக்கு
1: மணல்
0: இருக்கு வருது இருக்கு அப்புறம் இன்னும் ரெண்டு சொல்லணும்
1: கல்லுலாம்
0: இருக்கு
1: சம்மந்தம் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ்
0: ஓகே
1: அப்புறம் சாம்பார்
0: சரி ஓகே சொல்லுங்க
1: பட்டர்ஸ்காட் வெண்ணிலா
0: ஓகே இப்போ மூணு படம் வந்து தியேட்டர்ல போய் ஒரு மூணு படம்
1: கருப்பு
0: ஒரு பாட்டு வந்து டவுன்லோட் பண்ண
1: அந்த பாட்டு தான்
0: அந்த பாட்டு
1: பாடுங்க
0: தொடர்ந்து

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அலையோடு விளையாட நேரம் 5:49 22 ஆயிட்டு இருக்கு. ஆர்ஜே சாண்டி பாத்தீங்க அப்படின்னா மெரினா பீச்ல இருந்து சூப்பரா பேசிட்டு இருக்காங்க. வாங்க அவங்ககிட்ட தொடர்ந்து பேசிடுவோம்.
1: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. பாண்டி மெரினால வேற லெவல்ல ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ஒரு மதர் அண்ட் டாட்டர் காம்போ அவங்ககிட்ட தான் பேச போறோம். என்ன பண்றீங்க?
2: உங்களுக்கு அப்புறம்

0: உங்களுக்கு பிடிச்ச சில சொல்லலாம். ஆமா பிங்க் பிங்க் இந்த கலர்
1: தான்.
0: ஓகே பிங்க் ப்ளூ அப்புறம் சரி ஓகே இல்லைன்னா குங்குமம் ஓகேவா. அம்மா உங்களுக்கு பிடிச்ச மூணு பேசிக்கிட்டாரு ஜிவி பிரகாஷ். ஆஹா ட்ரெண்ட்ல இருக்காங்க. நான் கூட பழசி எம்எஸ்சி போவாங்கன்னு நினைச்சேன். ட்ரெண்ட்ல இருக்க ட்ரெண்டிங் மதர் போல. ஓகே சிவன் சங்கர் ராஜா அனிருதா. சரி ஓகே நீங்க தியேட்டர்ல பார்த்து படம் பேர் சொல்லுங்க.
1: படச்சென்னை.
0: படச்சென்னை
1: அப்புறம் இப்போ ரீசெண்டாக.
0: ஓகே சரி ஓகே. அம்மா இப்போ நீங்க வீட்டில் டக்குனு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் உங்க பொண்ணுக்கு பசியா வராங்க எந்த ஃபுட்டு செஞ்சு கொடுத்தீங்க அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு
1: ஈவினிங் டைம்ல அந்த மாதிரி.
0: ஓகே அதான் அவங்களுக்கு இல்லை அதான் அவங்களுக்கு அம்மா செய்யற இந்த பிடிக்கனா என்ன டிஷ் பண்ணுங்க.
1: அம்மா செய்யறது சிக்கன் நல்லா செய்வாங்க.
0: சூப்பர். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போன்னு சீரண்டு புள்ளி எட்டு.

மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912 மின்துறை புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அலையோடு விளையாடு நேரம் 6:52 ஆயிட்டு இருக்கு. வாங்க ஆஜய் சாண்டி கிட்ட டைரக்டாவே பேசிடுவோம்.
1: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. இவ்வளவு நேரம் ஸ்போர்ட்டிவா என்கிட்ட பேசுறேன், எல்லாமே இருக்கும் நான் சொல்லணும். அதே மாதிரி இது ரசித்த நேயர்கள் ஹெல்ப் பண்ண அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஆஜய் அந்துவான் அவர்களுக்கு நன்றி. இப்போ எல்லாருக்கும் டாடா பை பை. கிளம்புற நேரம் பார்த்தாச்சு. இன்னொரு ஷோல எல்லாருக்கும் வந்து வணக்கம் சொல்லாரு. இப்ப டாடா பாய் கிளம்புறேன் நான், உங்க ஆஜி சாண்டி.
0: தேங்க்யூ சாண்டி.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு சவால்களை விரிவடைந்து வருவதை எதிர்க்க உலக நாடுகள் இடையே வலுவான ஒத்துழைப்பு தேவை என்று பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளனர். போதைப்பொருள் தடுப்பு பணிகளுக்கான என்கோட் ஒருங்கிணைப்பு மையத்தின் உச்சநிலை கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுடில்லியில் நாளை நடைபெறவுள்ளது. கடந்த காலாண்டில் இந்தியாவின் மொத்த வர்த்தகம் 5.4% வளர்ச்சியடைந்திருப்பதாக நிதி ஆயோக் துணைத் தலைவர் டாக்டர் ஏ கே லஹிரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மாநில சுகாதார சங்கத்தில் பணிபுரியும் 691 ஒப்பந்த ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதம், சைபர் மிரட்டல் போன்ற பல வடிவங்களில் உலகின் பாதுகாப்பு சவால்கள் விரிவடைந்து வருவதை திறம்பட்ட முறையில் எதிர்க்க உலக நாடுகளிடையே வலுவான ஒத்துழைப்பு தேவை என்று பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மற்றும் மூத்த பாதுகாப்பு அதிகாரிகள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளனர். புதுடில்லியில் இந்தியாவின் சார்பில் நடைபெற்ற பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மாநாட்டில் இவ்வாறு வலியுறுத்தப்பட்டது. புதிய பாதுகாப்பு சவால்களுக்கு தீர்வு காண்பதில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே கூட்டு விவாதங்களும் பரஸ்பர ஒத்துழைப்பும் அதிகரிக்க வேண்டுமென தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இம்மாநாட்டில் பேசுகையில் கூறினார். ஈரானில் பாதுகாப்பு நிலவரங்கள் மேம்பட்டு வருவதை கருத்தில் கொண்டு டெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் இந்தியர்களுக்கு திருத்தப்பட்ட அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: இந்தியர்கள் இனி ஈரானுக்கு பயணம் மேற்கொள்வது குறித்து பரிசீலிக்கலாம் என்றாலும் அவசிய தேவை அல்லாத பயணங்களை தொடர்ந்து தவிர்க்க வேண்டும் என தூதரகம் அறிவித்துள்ளது. அவசியமாக ஈரானுக்கு பயணம் மேற்கொள்ள தேவை ஏற்பட்டால் அதிகபட்ச எச்சரிக்கை மற்றும் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்றும், நிலவரங்களை தொடர்ந்து கண்காணித்து உள்ளூர் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி நடக்க வேண்டும் என்றும் தூதரகம் தெரிவித்துள்ளது. தற்போது ஈரானில் உள்ள இந்தியர்களும் அவசர காரணங்களின் பேரில் ஈரானுக்கு வந்து சேரும் இந்தியர்களும் தங்களை பற்றிய விவரங்களை இயன்றவரை விரைவாக தூதரகத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உதவிகள் தேவைப்பட்டால் டெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ள அவசரகால தொலைபேசி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன.
0: இரண்டாம் கட்ட பாஸ்போர்ட் சேவை திட்டம் மைக்ரோ சில்லுடன் கூடிய இ பாஸ்போர்ட் அறிமுகம், புதிய பாஸ்போர்ட் கேந்திரங்களின் திறப்பு மற்றும் சாதனை அளவிலான பாஸ்போர்ட் விநியோகத்தால் உலக அளவில் நாட்டு மக்களுக்கான பயண வாய்ப்புகள் மற்றும் இதர வாய்ப்புகள் அதிகரித்திருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். 14வது பாஸ்போர்ட் சேவை தினத்தை ஒட்டி இன்று சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். எளிமையான வெளிப்படையான முறையில் பாஸ்போர்ட் சேவைகளை விரைந்து வழங்குவதன் மூலம் மக்களின் அதிகார பங்கேற்பை மேம்படுத்துவதில் அரசின் உறுதிப்பாடு தொடர்வதாக அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். இரும்பு எஃகு தொழில்துறையினர் எதிர்கால வளர்ச்சிக்கான முக்கிய தூணாக டிஜிட்டல் மயத்தை ஏற்க வேண்டுமென மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு ஹச்டி குமாரசாமி கூறியுள்ளார். இன்று புதுடில்லியில் இது குறித்த சிந்தனை அரங்கில் அவர் பேசுகையில், 2018 முதல் இந்தியா உலகின் 2வது எஃகு உற்பத்தி நாடாக திகழ்வதாக கூறினார். இரும்பு எஃகு துறையில் உற்பத்தி திறன், பராமரிப்பு தரம் மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்த செயற்கை நுண்ணறிவு, இயந்திர ஆற்றல், ரோபோட்டிக்ஸ், டேட்டா பகுப்பாய்வு போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். போதைப்பொருள் தடுப்பு பணிகளுக்கான என்கோட் ஒருங்கிணைப்பு மையத்தின் 10வது உச்சநிலை கூட்டத்தை நாளை புதுடில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையேற்று நடத்துகிறார். போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சகங்கள்

0: மாநில அரசுகள் மற்றும் சட்ட அமலாக்க அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர். போதைப்பொருள் ஒழிப்பு பணிகளில் 2029 ஆண்டுக்குள் எட்டப்பட வேண்டிய இலக்குகள் குறித்த தொலைநோக்கு அறிக்கையை மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா இந்நிகழ்ச்சியின் போது வெளியிடுவார். போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியத்தின் மண்டல அலுவலகங்களுக்காக ஜம்மு மற்றும் குவஹாத்தியில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களையும் மத்திய அமைச்சர் நாளை மெய்நிகர் முறையில் திறந்து வைக்கிறார். நாடு முழுவதும் போதைப்பொருள் தடுப்பு பணிகளின் போது பறிமுதல் செய்யப்பட்ட 209,500 கிலோ போதைப் பொருட்களை சட்டப்படி எரித்து அழிப்பதற்கான 2 வார இயக்கம் ஒன்றும் நாளை முதல் தொடங்க உள்ளது. கேந்திரிய வித்யாலயா மாணவர்களுக்கான 36வது தேசிய இளையோர் நாடாளுமன்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் நாளை புதுடில்லியில் நடைபெறும் விழாவில் பரிசுகளை வழங்கவிருக்கிறார். நாட்டின் 25 KVS மண்டலங்களிலிருந்து 200 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் இம்முறை இளையோர் நாடாளுமன்ற போட்டிகளில் பங்கேற்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. கடந்த காலாண்டில் இந்தியாவின் மொத்த வர்த்தகம் 5.4% வளர்ச்சியடைந்திருப்பதாக நிதி ஆயோக் துணைத் தலைவர் டாக்டர் AK லஹிரி தெரிவித்துள்ளார். இன்று புதுடில்லியில் வர்த்தக கண்காணிப்பு தொடர்பான காலாண்டு அறிக்கையை வெளியிட்டு பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். கடந்த காலாண்டில் இந்தியாவின் ஏற்றுமதி 1.84 டிரில்லியன் டாலர் என்னும் அளவை எட்டியிருப்பதாகவும் இறக்குமதி 6.5% வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். புதுச்சேரியில் மாநில சுகாதார சங்கத்தில் பணிபுரியும் 691 ஒப்பந்த ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் அனைத்து 4 பகுதிகளிலும் மாநில சுகாதார சங்கத்தில் பணிபுரியும் ஒப்பந்த செவிலியர்களுக்கான மாத ஊதியம் 15,000 ரூபாயாகவும், ANM துணை செவிலியர்களுக்கான ஊதியம் 12,000 ரூபாயாகவும், இதர ஒப்பந்த ஊழியர்களுக்கான ஊதியம் 10,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி சட்டமன்றத்தில் கடந்த ஆண்டு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அளித்த வாக்குறுதியின் பேரில் ஊதியங்கள் இவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளன. இதற்கான ஆணையை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். உயர்த்தப்பட்ட ஊதியம் இவ்வாண்டு April 1 முதல் கணக்கிடப்பட்டு அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது.
0: கோவை கொடிஷியா மைதானத்தில் நடைபெறவுள்ள அக்ரி இன்டெக்ஸ் வேளாண் வர்த்தக கண்காட்சியை பார்வையிட புதுச்சேரியிலிருந்து 50 தோட்டக்கலை விவசாயிகளை அழைத்துச் செல்ல தோட்டக்கலைத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. அக்ரி ஸ்டாக்கில் பதிவு பெற்று கடந்த 2 கண்டுணர்வு சுற்றுலா செல்லாத தோட்டக்கலை விவசாயிகள் வரும் 26ஆம் தேதிக்குள் இதற்கு பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 50 மேற்பட்டவர்கள் பதிவு செய்தால் குழுக்கள் முறையில் சுற்றுலாவிற்கு ஆள் தேர்வு நடைபெறும் என்றும் தோட்டக்கலைத்துறை தெரிவித்துள்ளது. சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு நிதியுதவி வழங்குவதற்கான மத்திய அரசின் PM-RAHAT திட்டம் புதுச்சேரியில் இவ்வாண்டு பிப்ரவரி மாதம் முதல் அமலாகி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் இதுவரை காப்பீடு செய்யப்பட்ட வாகனங்கள் தொடர்பான விபத்து காப்பீடாக பொது காப்பீட்டு கவுன்சில் மூலம் 5.5 லட்சம் ரூபாய் பெறப்பட்டுள்ளது. காப்பீடு செய்யப்பட்ட வாகனங்கள் மற்றும் அடையாளம் தெரியாத வாகனங்களால் ஏற்பட்ட விபத்துகள் குறித்த வழக்கு களுக்கான நிதியாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகத்திடமிருந்து இதுவரை மொத்தம் 12 லட்சம் ரூபாய் பெறப்பட்டு இதில் 6 லட்சம் ரூபாய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பிம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற ஒரு நோயாளிக்கான தொகையை இன்று மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். சாலை விபத்துக்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி சிகிச்சை கிடைப்பதையும் சம்பந்தப்பட்ட குடும்பங்களின் பொருளாதார சுமை குறைவதையும் உறுதிப்படுத்த புதுச்சேரி அரசும் மாவட்ட நிர்வாகமும் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடக்கு உட்புற தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான

வெற்றிக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் இன்று இரவு 12:30 வான்குவரில் நடைபெறும் போட்டியில் சுவிட்சர்லாந்து கனடா அணிகளும், சியாட்டிலில் நடைபெறும் போட்டியில் கத்தார் போஸ்னியா ஹெர்சகோவினா அணிகளும் மோத உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு சவால்கள் விரிவடைந்து வருவதை எதிர்க்க உலக நாடுகள் இடையே வலுவான ஒத்துழைப்பு தேவை என்று பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளனர். போதைப்பொருள் தடுப்பு பணிகளுக்கான என்கோட் ஒருங்கிணைப்பு மையத்தின் உச்சநிலை கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுடில்லியில் நாளை நடைபெறவுள்ளது. கடந்த காலாண்டில் இந்தியாவின் மொத்த வர்த்தகம் 5.4% வளர்ச்சியடைந்திருப்பதாக நிதி ஆயோக் துணைத் தலைவர் டாக்டர் ஏ கே லஹிரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மாநில சுகாதார சங்கத்தில் பணிபுரியும் 691 ஒப்பந்த ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

90.8 இசையோடு என்றும் நீங்கள். எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் 6:21. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். இந்த ஷோல உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இது உங்க இசை, உங்க வைப், உங்க சாய்ஸ். உங்க சாய்ஸ் எது? கிறிஸ்பி பீட்ஸ், ஹார்ட் மெல்டிங் மெலோடி, ஆட வைக்கிற பாட்டு. இப்படி என்ன வேணும்னு சொல்லுங்க, நாம அதை லைவ்ல பறக்க விடலாம். சோ போன் எடுங்க, டயல் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க. நம்பர் 2271760 மற்றும் 2275230. சோ ஆரம்பிக்கலாங்களா?

0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் வரும் முதல் அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யாருங்க பேசுறீங்க? ராஜேந்திரன் சார், எப்படி இருக்கீங்க?
1: உங்களை போல நலமா
0: இருக்கேன். ஓகே சார், என்ன பாட்டு வேணும்?
2: ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வைக்க வா போவாய். ஆசையில பாத்தி கட்டி நாத்து

0: நேர்களே, புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நாளை பிற்பகல் 12:30 கேட்கலாம். நேரம் 6:32 நிமிடத்தில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வரும் மழைப்பாளர்கள். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். விரும்பி பேசுறேன் சார். நலமா
1: இருக்கீங்களா
0: சார்? நலமா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா
1: இருக்கேன் சார். ஓகே சார். இப்போ யோகா சொன்னீங்க, அது உடலுக்கு நல்லது.
0: ஆமா.
1: அதே போல ரோஜா பூ சாப்பிட்டோம்னு வச்சுங்களா, இதயத்துக்கும் நல்லது.
0: சாப்பிட்டா இதயத்துக்கு நல்லதா? ஓகே சார். உங்க பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார். லைன் பாடுவீங்களா?
1: நன்றி சார். நன்றி.
0: ஏன் சார்? சாப்பு கூழ் குடிக்க மட்டும் தான் வருவோம். ஓகே சார், பை, தேங்க்யூ ஃபார் காலிங். பாடுறீங்களா?
1: இல்ல இல்ல, வேணாம் சார்.
0: ஐயோ, ஆரம்பிச்சீங்களே, நான் தான் நிறுத்திட்டேனே. ஓகே சார், தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: தேங்க்யூ. நன்றி சார்.

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரங்க பேசுறீங்க? மாலை வணக்கம் சார். யாருங்க
1: பேசுறீங்க?
0: நலமா இருக்கேன் சார். நான் கேட்கலாம் நினைக்கிறதுக்கு டக்குன்னு முந்திக்கிட்டீங்க சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்?
1: சார், ஒரே வெயிலா இருக்கு சார், அதனால ஊட்டிக்கு போலான்னு இருக்கு சார்.
0: ஊட்டிக்கே போறீங்களா? அப்படியே என்ன பாட்டுன்னு சொல்லுங்க, போற அப்படியே கேட்டுக்கிட்டே போங்க. ஊட்டிக்கு
1: சார் படம் ஒன்ஸ் மோர்.
0: ஒன்ஸ் மோர்
1: பாடல், ஊட்டி மலர் வீட்டி ஓம் பேரு என்னம்மா
0: அப்படி கேளு பாட்டி, என் பேரு ஜார்ஜிமா. ஓகே சார், பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே சார்.

0: அதே தான் வரும் மழைப்பாளர்களை வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். யாருங்க பேசுறீங்க சார்?
1: ராமு
0: சார், எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கிறேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் அருமையா இருக்கிறேன் சார். எல்லாரும் இருக்காங்க. என்ன பாட்டு வேணும்?
1: படம் வந்து புது வசந்தம்.
0: புது வசந்தம் பாட்டு
1: போட்டு
0: போட்டு போட்ட வேண்டியதா? அதை வந்துட்டு இருக்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி நன்றி
0: நன்றி. One, two, three, four.

0: எஸ் மனம் முருமதி நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர்கள் வணக்கம்.
1: தங்கள் பாசமும் நேசமும் மிக்க தோழருக்கு பொன் மாலை வணக்கம்.
0: வணக்கம் மாலை வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: கலையரசு நல்லாப்பாளையம்.
0: நல்லாப்பாளையம் கலையரசு சார், எப்படி இருக்கீங்க?
1: நாம் நலம், தாங்கள் நலமா?
0: நானும் நலம்.
1: உதவியாளர்கள் இருவர் நலமா?
0: அனைவரும் நலம். என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: வானவீதியில்
0: ஓகே
1: சிறகடித்து பறக்கும் இந்நேரம், வனஜாவும் கிரிஜாவும் சொன்னதாவையும் சின்ன குயில் சித்ராவையும் பாடல் வழியை அழைத்து வருகிறார்கள்.
0: அழைத்து வந்து கொண்டு
1: வானொலியில கேட்காத ஒரு பாடலை எமக்காக தேடி கொடுத்த தங்களுக்கு நன்றி. இது அரிதா ஒளிபரப்பாவது எப்போதும் ஒரு
0: ஓகே சார். ஓகே சார், என்ன பாட்டு சார்? பாட்டோட முதல் வார்த்தைக்கு
1: சிறகடிக்கு தடி.
0: அதே தான் அப்படியே சொன்ன உடனே வந்துடும் பாட்டு. சிறகடிச்சு வந்துட்டு இருக்கு பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேரம் 6:53 நிமிடத்தில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வரும் அழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
1: புதுவை வானொலியின் பண்பலையின் அன்பு அருமை திறமை மிகு அறிவிப்பாளருக்கு இனிய பொன்மாலை வணக்கங்கள்.
0: சொல்லுங்க சார்.
1: கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலிருந்து மந்திரமுத்து பேசுறேன்.
0: அப்பா, சூப்பர் சார். வணக்கம், வாங்க, வெல்கம். என்ன பாட்டு வேணும், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம். நீ உங்ககிட்ட பேசினது கூட கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்குது.
0: எனக்கும் சார்.
1: அப்புறம் வந்து இன்னைக்கு கேக்குற பாடலோட டைட்டில் உங்களை மாதிரி உள்ள நீங்க சீமா ராஜா தானே, அதே மாதிரி சீமா ராஜா படத்துல நீங்க பாடுறதாட்டு கற்பனை பண்ணி மச்சக்கண்ணி நச்சக்கண்ணின்னு ஒரு பாட்டு.
0: ஓகே சார், மச்சக்கண்ணி பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி சார்.

0: என்னப்பா ஹம்மிங்லா ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கு நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணி

0: படைத்த சாதனை பெண்கள்,
1: தொழில் முனைவோர்கள்,
0: நாடக கலைஞர்கள்,
1: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
0: ஹாய் ஸ்நேகிதியே,
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
0: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
1: ஹாய் ஸ்நேகிதியே,
0: ஹாய் ஸ்நேகிதியே.
2: இனி கேட்கலாம் 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

நூல் வெளியிட்டு அவர் இவ்வாறு கூறினார். போதைப்பொருள் தடுப்பு பணிகளுக்கான என்கோட் ஒருங்கிணைப்பு மையத்தின் 10வது உச்சநிலை கூட்டத்தை நாளை புதுடெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையேற்று நடத்துகிறார். மத்திய அமைச்சகங்கள், மாநில அரசுகள் மற்றும் சட்ட அமலாக்க அமைப்புகளின் பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிரான முயற்சிகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர். கேந்திரிய வித்யாலயா மாணவர்களுக்கான 36வது தேசிய இளையோர் நாடாளுமன்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் நாளை புதுடெல்லியில் நடைபெறும் விழாவில் பரிசுகளை வழங்கவிருக்கிறார். புதுச்சேரியில் மாநில சுகாதார சங்கத்தில் பணிபுரியும் 691 ஒப்பந்த ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான ஆணையை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெறவுள்ள அக்ரி இன்டெக்ஸ் வேளாண் வர்த்தக கண்காட்சியை பார்வையிட புதுச்சேரியிலிருந்து 50 தோட்டக்கலை விவசாயிகளை அழைத்துச் செல்ல தோட்டக்கலைத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் இந்திய நேரப்படி இன்று இரவு 12:30 மணிக்கு நடைபெறும் 2 போட்டிகளில் சுவிட்சர்லாந்து கனடா அணிகளும் கத்தார் போஸ்னியா ஹெர்சகோவினா அணிகளும் மோத உள்ளன. கொல்கத்தாவில் தராதலா அருகே இன்று கட்டுமானப் பணியில் உள்ள கிடங்கு கட்டிடம் இடிந்து விழுந்ததால் ஏற்பட்ட விபத்தில் 5 தொழிலாளர்கள் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தனர். மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:03.
2: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

0: நேர்களே, புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நாளை பிற்பகல் 12:30 கேட்கலாம். நேரம் 7:04. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மனம் விரும்புதே வரும் மழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன் சார்.
0: கலைவாணி மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் மேடம். ஓகே மேடம், என்ன பாட்டு வேணும்? ரசிகா
1: ரசிகா.
0: ஓகே மேடம், வந்துட்டே இருக்கு இந்த ரசிகைக்காக. ரசிகா ஆன் தி வே.
1: தேங்க்யூ சார்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
3: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
4: அப்படியே பேசிட்டாலும்
2: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
5: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
3: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
2: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
3: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
6: தாத்தா
3: சொல்றாங்கன்னு
6: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
3: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் ஒன்றா வண்டி FM ரெயின்போவுக்கு.
7: தினமும்
8: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

நீங்க தான் தான் கிங். கண்ணா இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். அரசியல் ஜனநாயக கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மாதிரியாக திகழ்வதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். செல்போன் சிம் கார்டுகளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது குறித்து மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்திய அமெரிக்க வர்த்தகம் தொடர்பாக அமெரிக்காவின் ஜேமிசன் கிரீட் தலைமையிலான தூதுக்குழுவினர் கடந்த 3 நாட்களாக நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அரசியல் அதிகாரம் மற்றும் ஜனநாயகம் குறித்த புத்தகத்தை குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், அரசியல் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைப்பது குறித்தும் மக்கள் சார்ந்த அரசு நிர்வாகத்தை மேற்கொள்வது குறித்தும் இப்புத்தகத்தில் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம் என்ற அடையாளத்தை இந்தியா பெற்றுள்ளது குறித்தும் இந்நிலையில் சமத்துவம், சுதந்திரம், நீதி உள்ளிட்ட மாண்புகளை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்தும் இதில் தெளிவாக விளக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். அரசியல் ஜனநாயக கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மாதிரியாக திகழ்கிறார் என்று குறிப்பிட்ட திரு சி பி ராதாகிருஷ்ணன், கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நீட் மறுதேர்விற்கு மாணவர்கள் குறித்த நேரத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காக பிரதமர் தமது பயணத்தை 45 நிமிடங்கள் தாமதப்படுத்தியதையும் சுட்டிக்காட்டினார். செல்போன் சிம் கார்டுகளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது குறித்து தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், செல்போன் பயன்படுத்தும் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான முகாம்களை நடத்துவது மற்றும் சிம் பாதுகாப்பை மேம்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சிம் கார்டு முறைகேடுகளை விரைந்து கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி கூறியுள்ளார். நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவது குறித்து உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நாளை மறுநாள் புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மத்திய போதைப்பொருள் தடுப்பு அமைப்பு ஏற்பாடு செய்துள்ள இக்கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் பிரதிநிதிகள், போதைப்பொருள் தடுப்பு அமைப்புகளின் உயரதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். இக்கூட்டத்தில் வரும் 4 ஆண்டுகளுக்கான போதைப்பொருள் தடுப்பு தொலைநோக்கு ஆவணத்தை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிடவுள்ளார். தேசிய போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பின் கடந்த 2025 ஆண்டிற்கான ஆய்வறிக்கையையும் அமைச்சர் வெளியிடவுள்ளார். இந்திய அமெரிக்க வர்த்தகத்தை வலுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்க பிரதிநிதி திரு ஜேமிசன் கிரீர் தலைமையிலான தூதுக்குழுவினர் கடந்த 3 நாட்களாக பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை சமநிலையிலும் இருதரப்பிற்கும் பயன் தரக்கூடிய வகையிலும் செயல்படுத்தும் ஒரு முயற்சியாக திரு ஜேமிசன் பயணத்திட்டம் அமைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் பல சுற்று பேச்சுக்கள் நடைபெற்றதாக வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ள முக்கிய அம்சங்களின் அடிப்படையில் வர்த்தக விரிவாக்கம் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. மின்னணு வர்த்தகம், தடையற்ற ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் வரி நீக்கம் தொடர்பான விஷயங்கள் குறித்தும் வர்த்தக ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இந்த சந்திப்புகளின் போது விவாதிக்கப்பட்டது. நாடு முழுவதிலும் தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் அனுமதிக்கப்படாத இடங்களில் வாகனங்கள் நிறுத்துவதை தடுப்பதற்கான பணியை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது. நெடுஞ்சாலையில் விபத்துகளை தடுப்பது, பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணையம் தெரிவித்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலை கட்டமைப்பை பாதுகாப்பானதாகவும் தடையின்றி பயன்படுத்துவதற்கு ஏதுவாகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் 595 அனுமதிக்கப்படாத இடங்களில் வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் விபத்து நிகழ்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசுகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் மாநில அரசுகளுடன் இணைந்து மாவட்ட அளவிலான சாலை பாதுகாப்பு படையை உருவாக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நிர்வாக கட்டமைப்பை கண்காணிப்பதற்கான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு வாகன போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவது உறுதி செய்யப்படும் என்றும் தேசிய நெடுஞ்சாலைகள்

0: ஆணையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான கட்டமைப்பை மேம்படுத்துவது குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவில் சர்வதேச ஒத்துழைப்பிற்கான இணைச் செயலர் திரு அமிதாப் பிரசாத், ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் மூத்த ராணுவ அதிகாரி பிரிகேடியர் ஜமால் இப்ராஹிம் இடையே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் உற்பத்தி தொழிலில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள், புதுமையான திட்டங்கள், தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் கடல்சார் பாதுகாப்பு குறித்தும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா தலைமையில் பெங்களூருவில் நடைபெற்ற பிரிக்ஸ் விண்வெளி முகமை தலைவர்களின் 2 நாள் மாநாடு இன்று நிறைவு பெற்றது. மத்திய விண்வெளி மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்று விண்வெளித்துறையில் இந்தியா படைத்து வரும் சாதனைகளை பட்டியலிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன், 10 நாடுகளைச் சேர்ந்த 26 பேர் பங்கேற்று ஆக்கப்பூர்வமான தகவல்களை பகிர்ந்து கொண்டதாக கூறினார். இந்தியாவின் தொலையுணர்வு செயற்கைக்கோள், சமூக பொருளாதார மேம்பாட்டு பணிகள், பேரிடர் மேலாண்மை மற்றும் பருவநிலை கண்காணிப்பு ஆகியவற்றில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். நீடித்த விண்வெளி திட்டங்கள் மற்றும் விண்வெளி மாசு கட்டுப்பாடு உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக திரு நாராயணன் தெரிவித்தார். மேற்குவங்க மாநில தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள தாராதலா பகுதியில் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 5 பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இடிபாடுகளில் உள்ளவர்களை மீட்பதற்கான பணி நடைபெற்று வருகிறது. மேற்குவங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திருமதி அக்னி மித்ரா பால் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை பார்வையிட்டனர். தேசிய பேரிடர் மீட்புப் படை, காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினருடன் இணைந்து மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய ராணுவமும் வரவழைக்கப்பட்டு மீட்புப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் பும்ரா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டத்தில் இந்தியா பஹ்ரைனை வென்றது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் கிராஸ் கண்ட்ரி தொடர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மலார்கோ ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்சிலோ டெமோலைனர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 25 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌகான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 11 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 6 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்தது. 135 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 123 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. உலக ஜூனியர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டி சீனாவின் ஜிங்ஜூவில் இன்று தொடங்கியது. இந்தியா உட்பட 32 நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் ஜனநாயக கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மாதிரியாக திகழ்வதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். செல்போன் சிம் கார்டுகளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது குறித்து மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாமி இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்திய அமெரிக்க வர்த்தகம் தொடர்பாக அமெரிக்காவின் ஜேமிசன் கிரீர் தலைமையிலான தூதுக்குழுவினர் கடந்த 3 நாட்களாக நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்று

0: மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25.

0: நம்ம நாட்டான 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
2: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்ல செல்லாது.
0: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
2: 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்ல செல்லாது.
4: டாடா
2: சொல்றாங்க.
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
2: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் சொல்றா வண்டி FM ரெயின்போக்கு.
5: என்னப்பா ஹம்மிங்ல ரொம்ப பலமா இருக்கு?
6: டெய்லி நைட் நீங்களும் FM ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
5: என்ன சொல்ற நீ, தினைக்கு நைட்டா?
6: தினமும் இரவு 9:15 முதல் 11 வரை நமது FM ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
5: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன். என்னமோ ஏதோ எண்ணம் திரழுது கனவே, வண்ணம் திரழுது நினைவே, கண்கள் இருளுது நனவே. FM ரெயின்போ புதுவை 102.8.

0: நேர்கள் இதுவரை பிஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிலவரம் கேட்டீர்கள். நேரம் 7:32. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில அடுத்து வரும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
1: முன்னிரவு வணக்கம். எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
0: அபுசாலி சார், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கு சார். தாங்கள் அனைவரும் நலமா இருக்கிறீங்களா?
0: அனைவரும் நலம். என்ன பாடல் வேணும்?
1: படம் நிறம் மாறாத பூக்கள்.
0: நிறம் மாறாத பூக்கள் பாட்டு
1: பாடல் 1000 மலர்களே.
0: 1000 மலர்களே. ஓகே சார், வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: மிக்க நன்றி.
0: நன்றி சார்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களே, புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நாளை பிற்பகல் 12:30 கேட்கலாம். நேரம் 7:38 நிமிடத்தில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எஸ் வரும் மழைப்பாளர்கள். வணக்கம்.
3: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்க சார்?
2: நல்லா இருக்கேன் சார். நீங்க?
3: கார்த்திபன் பேசுறேன்.
2: ஓகே சார், நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லவே இல்லையே.
3: தூங்க
2: போறீங்களா இப்பவே?
3: தூங்க மாட்டேன் சார்.
2: உங்க கூட சேர்ந்து நானும் கேக்குறேன், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: நன்றி.

0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். எஸ் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில அடுத்து வரும் அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், இறங்க பேசுறீங்க.
1: இப்பாடல் யாராய் கேட்டினும் தப்பாமல் அப்பாடல் தருகின்ற அத்தைய பாத்திரமான உங்களுக்கு அன்பழகம் சொல்வது திருவண்ணாமலை தட்சிணாமூர்த்தி.
0: தட்சிணாமூர்த்தி சார், திருக்குறள் மாதிரி தட்சிணாமூர்த்தி சார் குரல் ஒன்று சொல்லிட்டீங்க, சூப்பர், தேங்க்யூ. என்ன பாட்டு வேணும்?
1: என் இதயம் கவர்ந்த இனிய பாடல், உள்ளம் கவர்ந்த உன்னத பாடல், மனதை கவர்ந்த மதுர பாடல், தலைவன் தலைவி படத்துல அடிவாடி என் பொட்டல முட்டாய்.
0: அடடா, அதோ வந்துட்டே இருக்கு சார், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி சார்.

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் அடுத்து வரும் மழைப்பாளர்கள் வணக்கம். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஜெரேஜ் சார், என்ன பாட்டு வேணும்?
1: எவனோ ஒருவன் வாசிக்கிறான்.
0: ஓகே சார், உங்களுக்காக இந்த பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பிராந்திய பாஸ்போர்ட் அலுவலகங்களும் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களும் கடந்த 2025 ஆண்டில் 1.5 கோடி பாஸ்போர்ட் மற்றும் இதர சேவைகளை இந்திய பிரஜைகளுக்கு வழங்கியுள்ளனர். நாட்டில் பாஸ்போர்ட் சேவை கேந்திரங்கள் மற்றும் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை கேந்திரங்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்திருப்பதாகவும் தற்போது இத்தகைய 545 கேந்திரங்கள் செயல்பட்டு வருவதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போது 27 நாடுகள் விசா இல்லாத பிரவேசத்தை இந்தியர்களுக்கு அனுமதிப்பதும் 47 நாடுகளில் அங்கு சென்று இறங்கியவுடன் விசா பெறும் வசதி இந்தியர்கள்

பள்ளிகளுக்கு வழங்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் தடுப்பு பணிகளுக்கான என்கோட் ஒருங்கிணைப்பு மையத்தின் 10வது உச்சநிலை கூட்டத்தை நாளை புதுடில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையேற்று நடத்துகிறார். மத்திய அமைச்சகங்கள், மாநில அரசுகள் மற்றும் சட்ட அமலாக்க அமைப்புகளின் பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிரான முயற்சிகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நாளை மாலை புதுச்சேரி குபேர் சாலையில் சிஜிஎஸ்டி ஆணையரக கட்டிடத்தின் புதுப்பிக்கப்பட்ட கலங்கரை விளக்கத்தை திறந்து வைக்கிறார். பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளி மைதானத்தில் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும் விழாவில் புனரமைக்கப்பட்ட 400 ஆண்டு பழமையான முழியன் குளத்தை மத்திய நிதியமைச்சர் திறந்து வைக்கிறார். புதுச்சேரியில் மாநில சுகாதார சங்கத்தில் பணிபுரியும் 691 ஒப்பந்த ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான ஆணையை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் இந்திய நேரப்படி இன்று இரவு 12:30 நடைபெறும் 2 போட்டிகளில் சுவிட்சர்லாந்து கனடா அணிகளும் கத்தார் போஸ்னியா ஹெர்சகோவினா அணிகளும் மோத உள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்களே, சைபாலன் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நாளை பிற்பகல் 12:30 கேட்கலாம்.
2: இது எஃப்எம் ரெயின்போ 102.8, இங்க எல்லாமே மாசஹிட்.
3: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்துலாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேட்கறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
4: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
5: அப்படியே பேசிட்டாலும்
3: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
6: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
5: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
3: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
1: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல்ஸ்.

Perhaps.

0: book in New Delhi titled VIP Culture in India, Power, Privilege and Distance from Democracy. Addressing the gathering, Mr. Radhakrishnan said, democracy flourishes when public office is viewed as a responsibility rather than a privilege.
1: The book reflects distance which emerges between the institutions of power and the ordinary citizens. It also underlines the need to bridge the distance between both through people-centric governance. It is also underlines that Bharat is the world's largest democracy and is also called the mother of democracy. Our constitution envisions a society based on justice, equality, liberty and fraternity.
0: Fugitive diamond merchant Nirav Modi has been directed by a UK court to pay over $11 million to the Bank of India. The ruling was delivered by the High Court in London. Justice Simon Tinkler held that Modi is liable under a personal guarantee linked to a loan extended to a Dubai-based firm, Firestar Diamond FZE. Benchmark domestic equity indices rose around 1% today, supported by lower crude oil prices and value buying. We have a report.
2: Sensex climbed 791 points to close at 76,991. Nifty also added 198 points to settle at 24,022. In the broader market, on the National Stock Exchange, the Mid-Cap 100 index gained 0.1% and the Small-Cap 100 added 0.4%. In the foreign exchange market today, the rupee appreciated by 8 paise to close at 94 rupees and 66 paise against the US dollar. In the Indian bullion market, 24-carat gold was trading 1.9% lower at 1,44,050 rupees per 10 grams, while silver was trading 1.6% down at 2,22,840 rupees per kilogram. With Ayushi's report, Arjun Chaudhary for Akashwani News.
0: In the FIFA World Cup, Canada will take on Switzerland in a Group B match at Vancouver in Canada tonight. The match is scheduled to begin at 12:30 a.m. IST. In another fixture, Bosnia-Herzegovina will face Qatar at Seattle Stadium in Washington. Earlier, Colombia qualified for the round of 32 after beating DR Congo 1-0 in their Group K match in Guadalajara, Mexico today. And now before we end the bulletin, the headlines once again. Commerce and Industry Minister Piyush Goyal reviews progress of trade talks with U.S. Trade Representative Ambassador Jamieson Greer. External Affairs Minister S. Jaishankar meets his South Korean counterpart Cho Hyun in Seoul, calls for stronger India-South Korea ties amid global challenges. Oman announces opening of a temporary maritime corridor through Strait of Hormuz. 5 people killed after under-construction godown crashes in Kolkata, rescue efforts in full swing. Heavy rain triggers flash floods in Arunachal, high alert issued in Assam. And in FIFA World Cup, Canada to take on Switzerland in a Group B match at Vancouver tonight. That is all in the news at 9. Good night.
3: நேரம் 9:15.
4: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
5: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து சென்னை IIT இயக்குனர் டாக்டர் வி காமகோட்டி பங்கேற்ற நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை கேட்கலாம். கல்வி நிறுவனங்களோட தரத்திற்கான ரேங்கிங்கும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது சார். அதுவும் சர்வதேச தரத்திலான ரேங்கிங்னா இன்னும் சிறப்புன்னு கூட சொல்லலாம்.
6: ரீசெண்டா வந்து குளோபல் ரேங்கிங் வந்து ஒன்று பார்த்தோம். IIT மெட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா 170th பிளேஸ் இன் த வேர்ல்டு அண்ட் தேர்ட் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயத்த பார்த்தோம். இதுக்கான காரணம் என்ன சார்? எந்த அளவுக்கு எஃபர்ட் வந்து
7: நீங்க வந்து குளோபல் ரேங்கிங் பத்தி இந்தியன் ரேங்கிங்கை நீங்க கேட்கணும். NIRF பத்தி நீங்க பேசணும். எதுக்கு அதை பேசணும்னா, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் இந்த கண்ட்ரி, அதுக்கு ஒரு சோஷியல் அப்ளிகேஷன் இருக்குது. நம்ம வந்து 150 கோடி மக்கள் அல்ல, 25 கோடி ஸ்கூல் எஜுகேஷன், 5 கோடி ஹையர் எஜுகேஷனில் இருக்காங்க, 30 கோடி பேர் இருக்கிற ஒரு எஜுகேஷன் சிஸ்டமாக நம்ம நடத்திட்டு இருக்கோம் நம்ம கண்ட்ரியில். இதை நீங்கள் பார்க்கணும். இதில் வந்து எப்படி ஒரு IIT நடத்துறது, ஸோ இதுக்கு என்னெல்லாம் நமக்கு சேலஞ்சு. இது வந்து IITங்கிறது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்டில் இருக்குது, அது ஒரு சைடில் ஓடிட்டுருக்கு. ஸ்டேட் யூனிவர்சிட்டி எடுத்தால் அதுக்கு வந்து சில சோஷியல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அஃபிலியேஷன் பண்ணும் காலேஜஸ், அந்த காலேஜஸ் நல்லா ஓடுறதா பார்க்கணும், அதுக்கு தனியாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும். அவங்களுக்குள்ள ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இண்டி இருக்குது,

0: எத்தனையோ 250 காலேஜ் இருக்குது, மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு காலேஜ் அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்குது. ஸோ அவங்களோட ஆப்ஜெக்டிவ் வந்து ஐஐடியும் அதையும் நீங்கள் கம்பேர் பண்ணால் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சஸ் மாதிரி ஆகிடும். அதுமாதிரி இங்கே இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எடுத்திங்கன்னா அது ப்ரிடாமினன்ட்லி ரிசர்ச் ஓரியன்ட் இன்ஸ்டியூஷன். இப்போ தான் அவங்க பிடெக் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களோட டிஎன்ஏ தனி. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியிலையும் காலேஜையும் ஐஐடியும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. காலேஜஸோட மேண்டேட் டிஃப்ரெண்ட், அவங்க என்ன பண்ணணுங்கிற டிஃப்ரெண்ட். ஸோ என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் ஒண்டி தான் உங்களுக்கு இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். அப்புறம் எல்லாமே பார்ட் ஆஃப் சிலபஸ். இப்போ என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் எல்லாமே உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். அதாவது இப்போ வந்து எத்தனை சைட்டேஷன் பெர் ஃபேக்கல்ட்டி, அப்போ அந்த ஃபேக்கல்ட்டி கையில் இருக்குது, அவங்க வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 5% தான் பர்செப்ஷனுக்கு கொடுத்துருக்கு. வெளியில் இருக்கிறவ உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறது 5% எம்ப்ளாயர்ஸுக்கு 5% இருக்குது. இப்போ நீங்கள் இன்டர்நேஷ்னல் ரேங்கிங் எடுத்தீங்கன்னா 45 உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ், உலகம் உங்களை பற்றி என்ன நினைக்கிறதுன்னு. அவன் ஏதோ போகிற போக்கில் ஒரு 5000 இன்ஸ்டியூஷன் இருக்கா, அதில் ஏதோ ஒன்று திக் பண்ணிட்டு போவாங்க, அதை வச்சு இவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்து அஃப்கோர்ஸ் ஒரே ஒரு ரேங்கிங்கில், நாங்கள் எல்லா ரேங்கிங்லேயும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணல. என்ஐஆர்எஃப் அஃப்கோர்ஸ் நாங்கள் பார்க்க பண்ணுறோம். இன்டர்நேஷ்னல் ரேங்கிங்கில் 10 ரேங்கிங் எல்லாமே இருக்குது, இதில் எல்லாத்துலேயும் பண்ணால் நாங்கள் ரேங்கிங் தான் பண்ணிட்டு இருக்க முடியும். இன்ஸ்டியூட்டை நடத்தணும், ஒரே ஒரு ரேங்கிங் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் கியூஎஸில் பண்ணிட்டு இருக்கோம். கியூஎஸில் ஒரு 4 முன்னாடி 340 வந்தோம், அதுலேருந்து 170 வந்திருக்கோம். ஐஐடி டெல்லி 118 இருக்கு, ஐஐடி பாம்பே 134, அடுத்தது நாங்கள் இருக்கோம். இது வந்து போயின்னு இருக்கு. பட் இம்பார்ட்டண்ட்டாக என்ஐஆர்எஃப்னால நாங்கள் நிறையா உபயோகம் அடைஞ்சோம். கியூஎஸில் ஒரு பேராமீட்டர் சஸ்டைனபிலிட்டின்னு ஒரு பேராமீட்டர், அந்த பேராமீட்டர்னாலேயும் நாங்கள் நிறையா உபயோகம் எங்களுக்கு வந்தது. ஏன்னா அது வந்து எங்களுக்கு ஓப்பன் அப் பண்ணுது. என்ஐஆர்எஃப்ல வந்து நீங்கள் வந்து ஒரு 50 இருக்கிறதே 50-60 போகிறது ரொம்ப கொஞ்சம் ஈஸி. 80 வந்த அப்புறம் 80-82 வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதில் வந்து எல்லாத்துக்கும் எங்கெங்கே நம்ம வந்து இந்த மார்க் இம்ப்ரூவ் பண்ணலான்னு நம்ம யோசிக்கிறதே எங்கெங்க இடத்துல இன்ஸ்டியூட் இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறது. இன்ஸ்டியூட் இம்ப்ரூவ் பண்ணலான்னு நீங்கள் ஆரம்பிக்கிற போது அது ஃபைனலாக ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லது நடக்கிறது. ஸோ இந்த ரேங்கிங் மெக்கானிசமில் இது ஒரு ரேஸாக பார்க்காம நாங்கள்லாம் என்ன பண்ணுறோன்னா எல்லா ஐஐடிஸுமே இதில் இருக்கிற பேராமீட்டர்ஸை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்குறோம். அது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரீசன், ஃபர்ஸ்ட் பிரைமரி ரீசன் ஸ்டூடெண்ட்டுக்கு பெனிஃபிட், ரெண்டாவது ரீசன் அஃப்கோர்ஸ் ரேங்கிங் இம்ப்ரூவ்.
1: உங்களுடைய எஃபர்ட்டை வந்து முழுமையாக கொடுத்துருக்கீங்க, அதற்கான விஷயமாக தான் இந்த ரேங்கிங்கை பார்க்கலான்னு கூட நான் நினைக்கிறேன்.
0: ஆமாம், நிச்சயமாக அதான் பகவத்கீதை சொன்ன மாதிரி கர்மாவை பண்ணு பலனை எதிர்பார்க்காது. எங்களுக்கு கர்மாங்கிறது எங்களோட ஸ்கோர் எல்லாம் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறது, பலன்கிறது அது ரேங்கிங் வருது, அதை எதிர்பார்த்து நாங்கள் அந்த ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுறோம்.
1: இப்போ பாரத் இனோவேஷன்ஸ்ல, அதாவது டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படின்னாவே ஐஐடி மெட்ராஸ்க்கு ஒரு தனி இடம் இருக்கு. ஏன்னா அந்த சோசியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், டெய்லி ஏதாவது ஒரு அப்டேட் வந்து டெக்னாலஜி வைஸ் வந்து இருந்துட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த பாரத் இனோவேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டால் இருந்துச்சு, ஐஐடி மெட்ராஸோட ஸ்டால் இருந்துச்சு. குறிப்பா வந்து வீல் சேர் வந்து அதுல வந்து நீங்க எக்ஸிபிட் பண்ணிருக்கீங்க, அதை எப்படி பாக்குறீங்க சார்?
0: ரெண்டு இன்ஸ்டன்ஸ் நான் வீல் சேர் பத்தி சொல்றோம். நிறைய நாங்க செய்யறோம், எல்லாமே எங்களுக்கு பெருமை, சில இதெல்லாம் ரொம்ப பெருமைன்னு சொல்லிக்கலாம். அதில் வீல் சேர் ஒன்று, என்னோட சுஜாதா அவங்களோட கைடன்ஸில் அந்த சென்டர் நடந்தது. டிடி ஜெகநாதன் எங்களோட அலுமினஸ்ஸு, பிரஸ்டீஜ் ஸ்பெஷல் குக்கர்லாம் அவர் தான் பண்ணியிருக்காரு, நிறையா செஞ்சிருக்கார் அவர். இந்த வருஷம் அவருக்கு பத்மஸ்ரீ கூட கிடச்சிருக்கு, அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்.
1: அன்ஃபார்ச்சுனேட் மகிழ்ச்சியான விஷயம்,
0: தேங்க்யூ. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் காலமாயிட்டார் 4 முன்னாடி. அவர் நிறைய அதுக்கு ஃபண்ட் பண்ணார், அதில் குறிப்பாக அந்த ஸ்டாண்டிங் சேர்னு பண்ணினாங்க சுஜாதா அவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். அது ரொம்ப டச்சிங் இன்சிடென்ட். என்னென்னா ஸ்டாண்டிங் சேர்னா அவங்க எழுந்து நிற்க முடியாதவங்க, ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்கள எட்டி நிற்க வைக்கும் அந்த சேர். அவங்களுக்கு அன்னைக்கு கொடுத்தோம் அந்த ஃபங்க்ஷனில், 4 பேரை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்டாண்டிங் சேர் கொடுத்தோம். அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் எண்டில் ஜனகணமன பாடுறதே, நம்ம நேஷனல் ஆந்தம் பாடுறதே, ஃபர்ஸ்ட் டைம் இந்த லைஃப் அவங்க எழுந்து நின்னாங்க. ஸோ இட் வாஸ் வெரி வெரி, இதெல்லாம் வந்து எங்கேயுமே கிடைக்காத ஒரு சந்தோஷம், எனக்கு ரொம்ப சொர்க்கம் கிடைச்ச மாதிரி இருந்தது அன்னைக்கு.
1: நிஜமா அவங்களுக்குள்ள உணர்வு இருக்கும், ஆனால் எழுந்து நிற்க முடியாது. இது வந்து சாத்தியப்படுத்திட்டு
0: பார்க்குறவங்களுக்கும் ஒரே அன்னைக்கு
1: மனசு தொட்ட ஒரு விஷயம்,
0: மனசு ரொம்ப தொட்ட விஷயம். இந்த ஜென்மாலையும் மறக்காது, அடுத்த ஜென்மா மட்டும் அது கேரி ஆகணும்னு எனக்கு ஆசை. சச் எ வண்டர்ஃபுல் டே. அதே மாதிரி அடுத்தது இந்த சேர், இந்த வீல் சேரை பார்த்தாலே பேஷண்ட்டுன்னு நமக்கு ஒரு இது வரும், அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கலி அது குழந்தையில எஃபெக்ட் பண்ணிது. அதனால் இது ஒரு அட்ராக்டிவாக பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் ரெண்டாவது ஏதோ 20 அது எப்படி அது பாவம் குழந்தையில தள்ளின்னு போகிறது, சில குழந்தைகளுக்கு முடியும் முடியாது. கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் பண்ணணும், லைட் வெயிட்டாக போனோன்னா அந்த குழந்தை ஏறி உட்காந்தோன்னா உடஞ்சி கீழே விழுந்துட்டா இன்ஜுரி ஆகிடும் குழந்தைக்கு. அவங்களே கொஞ்சம் ஸ்பைன் கீழ் அது மாதிரி இருக்கிற ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, நடக்க முடியாதவங்களுக்கு எல்லாம் தேவைங்கிறதுனால ரக்கர்டாகவும் இருக்கணும். 3 கண்டிஷன், அதாவது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும், லைட் வெயிட்டாகவும் இருக்கணும், ஆனால் அதே டைம் ரக்கர்டாகவும் இருக்கணும். இது ஒரு மாதிரி எல்லாமே கேட்குற மாதிரி இருந்தது, ரொம்ப ஆர்த்தோகனலாக இருந்தது. பட் அதுக்கு ரொம்ப ஒர்க் பண்ணாங்க எல்லோரும், அதில்

0: கார்பன் ஃபைபர் போட்டு அதை ரக்கடாக பண்ணி, ஆனால் ரொம்ப லைட் வெயிட், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சேரை பார்த்தோன்னே நானே போய் உட்காந்து நல்லா இருக்குன்னு ஓட்டணும் போல இருந்தது,
1: ரொம்ப நல்லா இருந்தது.
0: அந்த அழகாக வெயிட் வந்து 1/3 ஆஃப் த வெயிட். இது வந்து வெளிநாட்டிலையும் கிடைக்கிறது இது மாதிரி சேர், ஆனால் அது வந்து கிட்ட 240,000 ரூபா 43,000 ரூபான்னு சொன்னாங்க அந்த வேலை. நாங்கள் 72,000 ரூபாய்க்கு அந்த சேரை ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி த்ரை மொபிலிட்டி பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க அப்போ. ஸோ இது வந்து ஒரு லைட் வெயிட்டு, அதே சமயம் ரக்கட், அதே சமயம் 1/3 ஆஃப் த காஸ்ட்டு, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, பேஷண்ட்டுன்னு இருக்கிற அதை ஓன் பண்ணுறது ஒரு ப்ரைடாகவும் இருக்குது. அது பேஷண்ட்டோட அந்த ஹூவர் இஸ் யூஸிங் அந்த திவ்யாங் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டராகவும் இருக்குது. இது மாதிரி அதையும் பண்ணும். அப்புறம் நிறையா, அதாவது வீல் சேராகவே இருக்கும், முன்ன வாசலில் வந்து ஒன்று ஸ்டேட் பண்ணால் ஸ்கூட்டர் ஆகிடும், அது மாதிரி அது சார்ஜ் போட்டுக்கலாம், அது மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக சிலர்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம்.
1: நிச்சயமா பிஎம் வந்து பங்கேற்ற நிகழ்ச்சியில வந்து இப்படி ஒரு பாரத் இன்னோவேட்டிவ்ல வந்து நம்மளுடைய ஐஐடி மெட்ராஸோட பங்களிப்பும் இருந்திருக்கின்றது பெருமையான விஷயம். இப்போ கல்வித்துறையில எதிர்கால திட்டங்கள் ஐஐடி மெட்ராஸ்க்கு என்ன சார்? ஏன்னா அரசு வந்து திட்டங்களை வந்து வகுக்க முடியும், அதை செயல்படுத்துறது கல்வித்துறையில இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். அந்த வகையில ஐஐடி மெட்ராஸோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன சார்?
0: இப்போ வந்து என்னோட மனசில் இப்போ இருக்கிற ஃப்யூச்சர் பிளான், அதாவது நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ளே நம்ம செய்ய வேண்டியது, நம்பர் 1 வந்து நம்ம மெயினாக மெடிக்கல் ஸ்கூல் தேவை, அதுக்காக நம்ம நிறையா உழைக்கணும். டெக்னாலஜி மெடிசன் ரெண்டு சேரணும், இது வந்து ஒரு மேஜர் பிளான். எங்களோட ஆன்லைன் எஜுகேஷன், ஆஃப் கேம்பஸ் எஜுகேஷனை இப்போ 50,000 எப்படியாவது 1 lakh மட்டும் எடுத்துன்னு போகணும். வருஷத்துக்கு ஒரு 10,000 பேர் அதில் கிராஜுவேட் ஆகணும், அது அந்த லெவலுக்கு அதை எடுத்துன்னு போகணுங்கிறது ரெண்டாவது. மூணாவது நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் கொண்டு வந்திருக்கோம், நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், இது மாதிரி ஒரு ஃபண்டு அவங்களுக்கு கொண்டு வரணும். அதாவது இந்த டெவலப் கண்ட்ரீஸ் எல்லாம் வேலி ஆஃப் டெத்தும்பாங்க. நம்ம இந்தியாவில், நம்ம பாரத தேசத்தில் அசதோமா சத்கமயா, தமசோமா ஜோதிர்கமயா, மிருத்யோர்மா அமிர்தங்கமயா, எல்லாத்தையும் பாசிட்டிவாக தான் பார்க்குறோம். அதனால் நம்ம வந்து வேலி ஆஃப் டெத்தை நான் வந்து ரீவேர்ட் பண்ணிட்டேன், வேலி ஆஃப் ஹோப். அந்த ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து அந்த வேலி ஆஃப் ஹோப் உள்ள நுழைஞ்சவுடனே அவங்களுக்கு அந்த ஒரு ஜேர்னி இருக்குது, ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம். அதில் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு 5 கோடியிலேருந்து 20 கோடி ரூபா மட்டும் இருந்தால் இந்த ஸ்டார்ட் அப்போட டைப் பார்த்து அவங்களால அதை கொஞ்சம் ஓரளவு சமாளித்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட முடியும். அந்த வேலி ஆஃப் ஹோப்பில் அவங்கள மெதுவாக ஏற்றி மேலே விட்டோன்னா அதுக்கப்புறம் பறவைக்கு ரக்கம் முளைச்சி பறந்துடும். அது ரக்கம் முளைக்கிற டைமில் தான் நமக்கு அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும். அதுக்காக நாங்கள் வந்து ஒரு சீரிஸ் ஏ, பி, ஏதோ நம்பர் இருக்குது, அந்த ஃபண்டு ஒன்று ஆரம்பிக்கலாம், ஒரு 1,000 கோடிக்கு ஆரம்பிக்கலாம்னு எங்களை ஆசை. அந்த ஃபண்டை ஆரம்பிக்கணும். அப்படிலாம் நாங்கள் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணு, ஸ்டார்ட் அப் பண்ணு, எல்லாரையுமே ஆண்டர்பிரனராக இருக்கணும், ஐஐடி மெட்ராஸ் வந்து நாலேஜ் தான் இப்படி வாங்கிக்கணும், வேலையை இப்படி தான் கொடுக்கணும், யூ ஷுட் பி எம்ப்ளாயர்ஸ் ரேதர் தென் எம்ப்ளாயீஸ். இதெல்லாம் நான் வந்து பசங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறதே, எங்களுக்கு என்ன அஷூரன்ஸ் கொடுக்குறேன்னு அவங்க கேட்குறது ஒரு ரொம்ப நியாயமான கேள்வி. அதுக்கு வந்து இப்போ ஸ்டார்ட் அப்பே இல்லாத போதும் நாங்கள் வந்து ஃபண்ட் ஆரம்பித்தா அது கோழியா முட்டையாங்கிற சிக்கன் அண்ட் எக் ப்ராப்ளம் வரும். இப்போ சொல்லியாச்சு, இதுதான் முட்டை, எங்கிலேருந்து தான் கோழி வரும்னு. எனக்கு வந்து ஸ்டார்ட் அப் இருக்கு, நமக்கு வந்து 100 கணக்காக இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால இந்த ஃபண்டு ஒன்று நினைக்கணும். ஆஃப் கேம்பஸில் எங்கள் எஜுகேஷன் நல்லா எடுத்துன்னு போகணும், நிறையா ஃபண்டு கொண்டு வந்து நிறையா ஸ்டார்ட் அப்ஸை நம்ம கொண்டு வரணும், குறிப்பாக மெடிக்கல் டெக்னாலஜியில் நம்ம எடுத்துன்னு போகணும். இதை தவிர எங்களுக்கு வந்து இப்போ ஆரோவில்ல எங்களுக்கு ஒரு 100 ஏக்கர் லேண்ட் கிடச்சிருக்கு, அதே மாதிரி பாண்டிச்சேரி கவர்மெண்ட் தனியாக ஒரு 90 ஏக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே சஸ்டைனபிலிட்டியில் கோல்ஸில் ஒரு கேம்பஸ் ஆரம்பிக்கிறோம், அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் டிரான்ஸ்லேஷன் ரிசர்ச்சில் ஒரு கேம்பஸும் அங்கே, 2 கேம்பஸ் அங்கே போடுறோம். எங்களோட ஜான்சிபார் கேம்பஸையும் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். அது தவிர குளோபல் லெவலில் ஐஐடி மெட்ராஸ் குளோபல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஒரு செக்ஷன் 8 கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். ஐஐடி மெட்ராஸ் தான் அதை ஹோஸ்ட் பண்ணுறது. அவங்க வந்து வெளிநாட்டில் எல்லா இடத்துலையும் போய் அவங்க ஆஃபீஸ் செட்டப் பண்ணுறாங்க. அந்த ஆஃபீஸில் வந்து 4 வெர்டிகல் இருக்குது. ஒன்று எங்களோட டெக்னாலஜிஸ் எடுத்துன்னு போய் அங்கே லைசன்ஸ் பண்ணுறது, அங்கே இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ், ஏன்னா இப்போ வெளிநாட்டில் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறது ரொம்ப பணம் செலவாகுது, நமக்கு இங்கே மேன் பவர் இருக்குது, அறிவும் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற ப்ராஜெக்டை இங்கே கொஞ்சம் லோ காஸ்ட்டில் நம்ம ரிசர்ச் பண்ணி ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் பண்ணலாமா, இது ரெண்டாவது. மூணாவது இங்கே இருக்கிற ஸ்டார்ட் அப் அங்கே ஆயிடுச்சுன்னு போய் அவங்களுக்கு அங்கே பர்ச்சேஸ் ஆர்டர் வாங்கி கொடுக்கறது, அப்புறம் அங்கே இருக்கிற இன்வெஸ்டார்ஸை இந்த நம்ம ஸ்டார்ட் அப்ஸில் ஓரளவுக்கு ஃபண்ட் பண்ண வைக்கிறது. ஸோ தட் நம்ம ஸ்டார்ட் அப் வந்து இந்தியன் ஸ்டார்ட் அப்பாக இருக்கணும், இன்வெஸ்டார்ஸ் வந்து வெளியிலேருந்து இன்வெஸ்டாக இருக்கணும். அப்படின்னா நமக்கு வந்து ஒரு குளோபல் மார்க்கெட், குளோபல் அவுட்ரீச் கிடைக்கும். இது மாதிரியாக அந்த ஐஐடி மெட்ராஸ் குளோபல் அதையும் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போகணும். ஸோ இப்போ வந்து 5-6 ஆஃபீஸ், அமெரிக்காவில் ஒரு ஆஃபீஸ், துபாயில் ஒரு ஆஃபீஸ், மலேசியாவில் ஒரு ஆஃபீஸ், ஜெர்மனியில் ஒரு ஆஃபீஸ், இது மாதிரி ஒன்று ஒன்றா செட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு இது மாதிரி பல நாடுகளில் இதை இப்போ பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள்.
1: நிச்சயமா சார், நிறைய திட்டங்கள் சொல்லியிருக்கீங்க. கேட்கும் போதே வந்து ஆச்சரியமாகவும் ஆர்வமாகவும் இருக்கு. இதெல்லாம் வந்து கனவுகள் வந்து மெய்ப்படணும் அப்படின்றத நம்ம எல்லாருடைய ஆசையும், அதே மாதிரி நடக்கும்.

0: பண்ணுறேன். இறுதியாக ஒரு கேள்வி சார், நிகழ்ச்சியோட நிறைவாக ஒரு கேள்வி, என்ன அப்படின்னா, வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்றது தான் நம்மளுடைய அரசினுடைய கனவு, நம்ம எல்லாருடைய கனவும். கல்வித்துறையில் இந்த செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டங்கள் அதற்கு எந்த அளவுக்கு ஊக்கம் அளிக்குது?
1: அதான் நான் விக்ஷித் பாரத் 2047 will be a product nation, will be a startup nation. அப்படின்னா எல்லாரும் ஒரிஜினல் திங்கராக இருக்கணும். அந்த ஒரிஜினல் திங்கிங் வரணும்னா ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் இருக்கணும். வாழ்க்கையில் ஒன்லி ஏதோ ஒரு இன்ஜினியரிங் ஒண்டி படிச்சுட்டு கணத்து தவளையாக இருக்கக்கூடாது. பலதை பற்றி தெரிஞ்சிருக்கணும், பலதை ரிலேட் பண்ணி பேச தெரியணும். அந்த ஹோலிஸ்டிக் எஜுகேஷனுக்காக நிறையா இப்போ பாடுபடுறோம். நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியும் நமக்கு கொடுத்துருக்கு. ரிசல்ட்டையும் இப்போ பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு இன்ஸ்டியூட் 100 கம்பெனி இப்போ நாங்கள் பண்ணது முடியும்னு சாத்தியம் பண்ணிட்டோம்னா, இன்னும் ஒரு 5-6 வருஷத்தில் எல்லா இன்ஸ்டியூட்டும் ஆளுக்கு 100 கம்பெனி பண்ணால், இந்த ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லேயே கிட்டத்தட்ட ஒரு 100,000 கம்பெனி வருஷத்துக்கு வர மாதிரி வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா, இன்க்ளூடிங் ப்ரைவேட்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா, 100,000 கம்பெனி ஒரு வருஷம் வந்ததுன்னா ஒரு 1,000,000 கம்பெனிஸ் இருக்கும் 2047. இன்னொரு 11 வருஷம் 11 வருஷம் வச்சுப்போம், 2037 வருஷத்துக்கு 100,000 கம்பெனி வர அளவுக்கு நம்ம தயார் பண்ணிட்டோம்னா, நிச்சயமாக ஒரு 1,000,000 கம்பெனி நமக்கு வந்து 2047. அந்த ஒரு 1,000,000 கம்பெனி ஆளுக்கு 200 ஜாப் வருஷத்துக்கு கொடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 கோடி ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் நம்மளோட டார்கெட்டாக. ஸோ இதெல்லாம் இந்த ஸ்டார்ட் அப் நேஷன், ப்ராடக்ட் நேஷன், அந்த இதுக்கு நம்ம நிறையா இப்போ நம்ம கல்வியில் என்ன பண்ணுறோமோ நிச்சயமாக அதுக்கு ஊக்கமாக இருக்குது.
0: நிச்சயமா சார், மத்திய அரசுடைய 12 ஆண்டு கால சாதனையில கல்வித்துறையில செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் இன் ஃபியூச்சர்ல அப்படின்றது வரைக்கும் நிறைய விஷயங்கள், ஐஐடி மெட்ராஸுடைய பங்களிப்பு இதுல என்ன, அவங்களுடைய செயல்பாடுகள், அப்புறம் படிப்புகள், இதெல்லாம் பத்தி நிறைய சொன்னீங்க சார், ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. மிக்க நன்றி சார்.
1: நன்றி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். நேரம் 9:30. பகல் முழுக்க இருந்த டென்ஷன் ப்ரெஷர் எல்லாத்தையும் அப்படியே கழட்டி வச்சுட்டு நம்ம மனசு என்ன பேச வருது அப்படின்னு கேட்குற டைம் இது. கூடவே சில பழைய இனிமையான நினைவுகளும் வந்து போகும். இந்த அழக இன்னும் அழகாகத்தான் நான் வந்திருக்கேன். நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வானத்தில் தேன் புழைந்து உங்கள் நெஞ்சிலே இசை சிந்தும் நேரம். இது தேன் சிந்து தேவானம். நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களை மனசார காதலிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் உலகத்தில் இருக்க எல்லா அழகான விஷயங்களும் அவங்கள மாதிரியே தெரிய ஆரம்பிக்கும். அவங்க நினப்பில் அப்படியே மொத்தமாக நம்மளை நம்ம தொலைக்கிற அந்த தருணம் ரொம்பவே ஸ்பெஷல் இல்லை? முதல் பாடல் உள்ளம் கொள்ளை போகுதே படத்துலேருந்து.

லவ்ல இருக்க ஆகச்சிறந்த மேஜிக் என்ன தெரியுமா? நமக்கு பிடிச்சவங்க ஒரு சின்ன மெமரியை நம்மக்கிட்ட விட்டுட்டு போயிட்டா அப்புறம் நம்ம பார்க்குற எல்லாமே அத்தனை அழகாக மாறிடும். நம்ம கடந்து போகிற பாதையாக இருக்கட்டும், சுற்றி இருக்கிற இயற்கையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் அவங்க முகம்தான் வந்து வந்து போகும். அப்படிப்பட்ட ஒரு அழகான பியூட்டிஃபுல் மெலோடி இப்போ கேட்கலாம் ஆனந்தம் படத்துலேருந்து.

நேரம் 9:43. லவ் பண்ண ஆரம்பித்தா சயின்ஸ், ஜியாகிரஃபி, ஃபிசிக்ஸ் இப்படி எல்லா விதியும் தலைகீழாக மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க பக்கத்தில் வந்து அவங்களோட அந்த ஸ்பெஷலான அன்பை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டா போதும், அப்படியே மூளை வேலை செய்யறத நிறுத்தி ஹார்ட் பீட் மட்டும் தாறுமாறாக எகிர ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு ஃபீல் அந்த பாட்டில் கேட்கலாம், 12B படத்துலேருந்து.

0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: கணாயிரு எஃப்எம் ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாச ஹிட்.
0: நேர்களே, புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நாளை பிற்பகல் 12:30 கேட்கலாம்.

இந்த காதலில் இருக்கவங்களுக்கு எப்பவுமே ஒரு எழுதப்படாத அக்ரிமெண்ட் இருக்கும். குறிப்பாக ஒரு கட்டத்துக்கு மேலே இனிமே உனக்கு நடக்கிற நல்லது கெட்டதுக்கு நான் தான் முழு பொறுப்பு அப்படின்னு அவங்களுக்கே தெரியாமல் ஒரு பெரிய கமிட்மெண்ட்டை ரொம்ப கூடுதலாக எடுத்துப்பாங்க. சும்மா வார்த்தையில் மட்டும் சொல்லாமல் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அப்படியே ஷேர் பண்ணிக்கிற அந்த மெச்சூர் காதல் இருக்கே, அதை இப்போ பாட்டாக கேட்கலாம். ஆளவந்தான் படத்துல இருந்து

நேரம் 9:56. வாழ்க்கையில் சில ஆச்சரியங்கள் நடக்கும்போது இது நிஜமா இல்லை கனவா அப்படின்னு நம்மளே நம்ம கிள்ளி பார்த்துப்போம். குறிப்பாக நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பவும் நம்ம முன்னாடி வந்து நிற்கும்போது மூச்சிருக்கும் போதே ஒரு அழகான கனவுக்குள்ள மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஒரு சிலிர்ப்பான எமோஷனை இப்போ பாட்டாக கேட்கலாம், மஜ்னு படத்துலேருந்து.

நேரம் 10:02 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். காதல் அப்படின்னாலே எப்பவும் உருகி உருகி கவிதை சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஒருத்தரை ஒருத்தர் செல்லமாக வம்பு இழுத்து உரிமையாக சண்டை போடுறது கூட ஒரு அழகான கவிதை தான். நீ என்னதான் கோவப்பட்டாலும்

நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்காக நம்மளை நாமளே மொத்தமாக அர்ப்பணிக்கிறது அதுதான் காதல். அவங்களோட ஒரு சின்ன சின்ன அசைவுகளுக்கும் அவங்களோட ஸ்பெஷலான அன்புக்கும் இயங்குற அந்த பேரா சேர்க்க பாருங்கள், அதுதான் காதலோட உச்சக்கட்டம். நம்ம அடையாளத்தை அவங்க கிட்ட ஒப்படைச்சி அவங்களுக்குள்ளே தொலைஞ்சு போகணும்னு நினைக்கிற அந்த தவிப்பை இப்போ பாட்டில் கேட்கலாம். தூல் படத்துலேருந்து

நேரம் 10:15. ரொம்ப நாளாக நமக்கு பிடிச்சவங்களை பார்க்காம இருக்கிற அந்த வெயிட்டிங் பீரியட் ரொம்ப ரொம்ப கொடுமையானது. எங்கே திரும்பினாலும் அவங்க குரல் கேட்குற மாதிரியே இருக்கும். ஆனால் அப்படி ஏங்க வச்சவங்க திடீர்னு ஒரு நாள் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் நம்ம கண் முன்னாடி வந்தனா, அந்த ஒரு நொடி தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப அழகான மொமெண்ட்டாக இருக்கும்ல. அந்த மேஜிக்கை இப்போ பாட்டாக கேட்கலாம். சொக்கந்தங்கம் படத்துலேருந்து

நேரம் 10:20 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். நம்ம வாழ்க்கையில சில ஃபீலுக்கு பேரே வைக்க முடியாது. ஒருத்தரை நமக்கு பிடிச்சிருக்கும், ஆனா அது நட்பா காதலா இல்ல வேற ஏதாவது அப்படின்னு நம்ம மூளைக்கு பயங்கர குழப்பமா இருக்கும். ஆனா மனசுக்கு மட்டும் அது என்னன்னு ரொம்ப தெளிவா தெரியும். அவங்கள நம்ம கடந்து போகும்போது சட்டுன்னு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன மாறுதல் நடக்கும். அது என்ன அப்படின்னு வார்த்தைகளால் விளக்க முடியாது, ஆனால் அந்த உணர்வு ரொம்ப அழகாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சொல்ல முடியாத, பேர் வைக்க முடியாத ஒரு அழகான தவிப்பை இப்போ பாட்டில் கேட்கலாம். லேசா லேசா படத்துல இருந்து

வாழ்க்கையில் முதல் முறையாக ஒருத்தர் மேலே காதல் வரும்போது நம்ம மனசுக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பங்கள் நடக்கும். திடீர்னு காரணமே இல்லாமல் சிரிப்போம். தனியாக இருக்கும்போது கூட முகத்தில் வெக்கம் வந்து அப்படியே ஒட்டிக்கும். எனக்குள்ள என்ன தான் நடக்குது, நேற்று வரைக்கும் நான் அப்படி இல்லையே, இப்போ ஏன் என்னோடய பழக்க வழக்கம்லாம் இப்படி மாறுது அப்படின்னு நம்மளை நாமளே கண்ணாடி முன்னாடி நின்று கேட்டுக்கிற அந்த தருணம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அந்த புது விதமான அந்த மேஜிக்கை ஃபீல் பண்ணிக்கிட்டே இந்த பாட்டை கேளுங்க. நலத்தமயந்தி படத்தில் இருந்தேன்.

நேரம் 10:39. ஒருத்தரோட அழகை ரசிச்சு ரசிச்சு அவங்க எப்படிதான் இவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு வியக்கிற அந்த உணர்வு ரொம்ப சிறப்பானது. அவங்க பேசுறது ஒரு சங்கீதமாகவும் அவங்க மௌனம் கூட ஒரு கவிதையாக தெரிகிற அந்த ரசனை காதலில் மட்டும்தான் சாத்தியம். அவங்க கூந்தல் காற்றுல ஆடுறதை பார்த்தாலே அந்த காற்று மேலே கூட ஒரு பொறாமை வரும். அந்த மாதிரி ஒரு அழகான உணர்வை இப்போ கேட்கலாம் பிரியமான தோழி படத்துலேருந்து.

சில நேரங்களில் நம்ம கண்ணுக்கு தெரிகிற கனவுகள் நிஜத்தை விட ரொம்ப அழகாக மென்மையாக இருக்கும். மனசுக்குள்ள ஒரு ரகசியமாக ஒளிச்சு வச்சிருக்க அந்த உணர்வுகள் இமைகளை தாண்டி ஒரு புது உலகத்தையே உருவாக்கிடும். அந்த உலகத்தில் இருக்க மயக்கத்தை இப்போ பாட்டில் கேட்கலாம். அலைப்படத்துலேருந்து

காதலிக்கிறப்போ ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு ரொம்ப பெருசாக தெரியும். அவங்க முறிக்கிற சோம்பலில் நாம் ஒடிஞ்சு சாயறதும், அவங்க இழுக்கிற மூச்சுக்குள்ள நாம் தூங்குறதும், இதெல்லாம் வார்த்தைகளில் சொல்ல முடியாத ஒரு நெருக்கம். ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தர் இல்லை அப்படிங்கிற அந்த ஆழமான பிணைப்பை ரொம்ப அழகாக கவித்துவமாக சொல்கிற ஒரு மெலடி திருமலை படத்துலேருந்து.

நேரம் 11 மணி. நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் கவனத்திற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை இரா நடராஜன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

6:15 தேவிகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் அதிக மகசூல் தரும் திசு வளர்ப்பு வாழை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். சூழல் அறிவும் பூச்சிக்கொல்லி ஒரு மறைமுக ஆபத்து, வழங்குபவர் கே குணசேகர் அவர்கள். 7:02 புதுவை புதுமை, சொன்னால் கேட்டுக்கணும் சிறுகதை, எழுதி வழங்குபவர் ஆ மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள். 7:25 நலமாய் வாழ, சர்க்கரை நோயாளிகள் செய்ய வேண்டிய யோகா பயிற்சிகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள்.

ஏழு முப்பதற்கு வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரை, மீண்டும் 8:30 முதல் 8:55 வரை நம்ம பொதுவை. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். ஒன்பது 2 நேர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:30 புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா, 12:50 புதின பக்கங்கள், பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.

2:15 காலத்தை வென்று காணுங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர், இதில் வாய் புற்றுநோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை புற்றுநோயியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஜி சுதாகர் அவர்கள். நான்கு மணிக்கு சந்தேஷ் சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சல். 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேர் அலையில் இணைகிறார் ஆர்ஜே அந்தவான். 6:20 திரை இசை. 6:30 இங்கிலாந்தின் மான்செஸ்டரில் உள்ள ஓல்டு ட்ரஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிருக்கான ICC T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டி குறித்த இந்தி ஆங்கில வர்ணனைகளை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் மாலை 6:30 முதல் திரை இசை கேட்கலாம். இதனிடையே 7:30 முதல் 7:32 மணி வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிலவரம் கேட்கலாம். 10:45 திரை இசை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 மெகாஹெர்ட்ஸில் ஒளிபரப்பு யாவும் நிறைவுபெறும். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: Bien, ¿qué de mam?
1: சரி மேம்.